நேரம் 5:44. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி அவர்களின் குரலில்

0: இறை புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருணி மாலை.
3: என்ன இருந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரே மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
4: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
3: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
4: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
3: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி.
2: அருள்மணி மாலை.
1: நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவன் தந்திருக்கும் நமக்கான நிச்சய பரிசு இன்றைய நாள். இதைவிட சிறப்பாக என்ன இருக்க முடியும்? இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றுவோம். நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நலம் பெறட்டும். இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்,

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அருள்மணி மாலையை. இனி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:17. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்த கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அருள்மணி மாலையை. இனி MS விஸ்வநாதன் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. நேரம் 6:27. அருள்மணி மாலையில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்

அருள்மணி மாலையில் நிறைவாக நாகூர் இ குலாம் முகமது பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுடன் இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டது அருள்மணி மாலை. இனி தொடர இருப்பது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் இகேஒய்சி பணியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் தங்களுடைய தகவல்களை விரைந்து பதிவேற்றம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முகமது சலாம் என்பவருக்கும், சிறப்பு பதக்கங்களை வென்ற ராகுல், அர்ஜுன், சுரேந்திரன், ஜாய் தாஸ் ஆகியோருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 12 போட்டியாளர்களில் 5 போட்டியாளர்கள் சிறப்பான சாதனைகளை படைத்து பெருமை சேர்த்துள்ளதாகவும், இது திறன் சார்ந்த துறைகளில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்றிரவு மணி 11:55 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கு இன்று மாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் வரும் 4 இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதை ஊக்குவிப்பதை இந்நாளின் நோக்கமாகும். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% மக்களுக்கு தேவைப்படும் இரத்த அலகுகள் இருப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 முதல் 65 வரை உள்ள தகுதியுடைய அனைவரும் தன்னார்வமாக இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் பங்கேற்குமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கொலு பொம்மைகளின் விற்பனை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு வடிவங்களில் 1000 கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 11 தொடங்கி 9 நடைபெறுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி சிவன் கோவில் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மை விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆன்மீகத்தை விளக்கும் தெய்வங்களின் சிலைகள், கலை கலாச்சாரத்தை விளக்கும் பல்வேறு பொம்மைகள் இந்த கொலு விற்பனையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காஞ்சிபுரம், பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மொத்தமாக வாங்கி வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 50 முதல் 5000 வரையிலும், 5 முதல் 2.5 உயரம் வரையிலும் பல்வேறு வகையான பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கைவினைக் கலையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக விளங்குகின்றன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

இருவரி செய்திகள். அமெரிக்காவில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்டர்ஸஸ் டோம்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சார்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜிம்பாப்வேயில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பயணிகளும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் பத்மநாபபுரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தை ஒட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மா 101 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:55 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? காலை 7 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 5 சூப்பரான நிகழ்வுகளோட இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு. சர்வதேச முதியோர் தினம், சர்வதேச இசை தினம், தேசிய தன்னார்வ இரத்த தான தினம், டாக்டர் அன்னி பெசன்ட் பிறந்த தினம், சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த தினம், இப்படிப்பட்ட முக்கியமான தகவல்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளோட வணக்கம் தமிழ்நாடு காலை 7 மணிக்கு. 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு

சரியான பதில். 11 மணிக்கு நடிப்பே உன் பெயர் சிவாஜியா. திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ராம்குமார் கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்க போறீங்க. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்து கேட்டறியலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

பூந்தென்றல் 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 எண் விருப்பம், 7 மணிக்கு திரை காணம், 7:30 நம்மை சுற்றி. சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். ஏழு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 எண்ணினிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடுல உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. வணக்கம் தமிழ்நாடு கேட்க போறீங்க கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட. வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக களை கட்ட போகுது. 2026 எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே தெரிலங்க. அதுக்குள்ளே அக்டோபர் வந்துடுச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. காலம் ரொம்ப வேகமாக ஓடுதுன்னு தானே நினைக்கிறீங்க? கரெக்டு தான். அக்டோபர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். இன்றைக்கி 1ஆம் தேதி, இன்றைக்கி மாதிரியே உங்களுக்கு நாளும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. வரலாறு பக்கங்களை நம்ம திருப்பி பார்த்தோன்னா தெரியும், இந்த மாதத்தோட நிறைய சிறப்புகள் இருக்குது. பெரும் தலைவர்கள் நிறைய பேர் இந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கான பிறந்த நாள்லாம் இந்த மாதத்தில் வரப்போகுது. நாளைக்கு நம்மளுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவரோட. இன்னைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட பிறந்த நாள். அது குறித்த உரையை நீங்கள் கேட்க போகிறீங்க முதல்ல.

0: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா.
1: தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. படத்தில் அதிக பாடல்கள் இருக்கும். அதன் பின் வந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் காட்சி அமைப்பு மற்றும் வசனங்களின் பால் மக்கள் ஈர்க்கப்பட காரணமானவர்களில் தவிர்க்க முடியாதவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒப்பிட முடியா நடிப்பாலும் அபார உழைப்பாலும் பல முத்தான படங்களை நாம் ரசிக்க நடித்துள்ளார். கணேசமூர்த்தி என்ற இயற்பெயரோடு சின்னையா மன்றாயர் மற்றும் ராஜாமணி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக சிவாஜி கணேசன் 1928 அக்டோபர் 1 பிறந்தார். சிவாஜி கணேசன் திரையுலகுக்கு வரும் முன்னர் மேடை நாடகங்களில் நடித்து வந்தார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசனின் நடிப்பு திறமையை மெச்சி தந்தை பெரியார் அவரை சிவாஜி என்று அழைத்தார். அன்றிலிருந்து சிவாஜி கணேசன் என்ற பெயர் நிலைத்தது. 1952 நேஷனல் பிக்சர்ஸ் தயாரித்த பராசக்தியில் குணசேகரன் பாத்திரத்தில் சிவாஜியை கதாநாயகனாக பட தயாரிப்பாளர் P.A. பெருமாள் முடிவு செய்த போது பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்தனை எதிர்ப்புகளையும் கடந்து நடிகர் திலகமாக உருப்பெற்று மறைந்தாலும் இன்றும் குன்றா புகழுடன் திகழ்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு நடிகர் திலகம் என்ற பட்டம் பராசக்தி படத்திற்கு பிறகு 1957 வெளிவந்த அம்பிகாபதி திரைப்பட காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. பேச்சால், நடையால், வசன உச்சரிப்பால், கண்ணசைவால், நடை உடை பாவனையால் நா நிலம் புகழும் வண்ணம் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்ட பொம்மனாய், கப்பலோட்டிய தமிழனாய், கவச குண்டலம் தந்த கர்ணனாய், நாதஸ்வர வித்வான் சிக்கல் சண்முக சுந்தரமாய், திருவிளையாடல் சிவபிரானாய், திருமால் பெருமை பக்தி ரசத்தை பொழியும் ஆழ்வாராய், வயதான வேடத்தில் நடித்தாலும் அனைவரையும் அசர வைத்த அப்பர் திருநாவுக்கரசராய், வீரமிகு வீரபாகுவாய், சகோதரி பாசத்தை காட்டிய பாசமலராய், சொல்ல சொல்ல முடியாது நீளும் எண்ணிலடங்கா வேடங்கள், அவற்றை தந்த திரைப்படங்கள் என அனைத்திலும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை வியப்பு கடலில் ஆழ்த்தினார் சிவாஜி கணேசன். அவர்கள் 300 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கௌரவ தோற்றத்தில் தோன்றிய படங்கள் எல்லாமே அடங்கும். இந்திய திரையுலகில் முதன் முதலில் செவாலியர் பட்டம் பெற்ற நடிகர் சிவாஜி கணேசன். இவர் கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது என ஆகிய பல விருதுகள் இவரது நடிப்பு திறமையை கௌரவிக்கின்றன. தமிழ் திரையுலகின் திரைவானில் நடிகர் திலகம் பொன்னொளி வீசும் நட்சத்திரமாய் ஒளிர்ந்து காண்போரை கவர்ந்தார். திரையுலகம் உள்ளவரை அவர் தம் புகழும் நிலைத்திருக்கும்.

0: தேவர் மகன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். வாளியின் வரியில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்று சர்வதேச முதியோர் நாள், அது குறித்த உரை கேட்க போறீங்க.
1: வயது என்பது வெறும் எண்ணிக்கைதான். ஆனால் அந்த எண்ணிக்கைக்கு பின்னால் இருக்கும் அனுபவங்கள், அவைதான் ஒரு மனிதரின் உண்மையான செல்வம். ஆம்நேர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் ஓடுவதற்கு முன்னால் நடந்தவர்கள், நாம் பேசுவதற்கு முன்னால் நமக்காக பேசியவர்கள், நாம் கனவு காண்பதற்கு முன்னால் நம்முடைய கனவுகளுக்காக உழைத்தவர்கள் நம்முடைய முதியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1 சர்வதேச முதியோர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் எப்படி உருவானது தெரியுமா? 1990 டிசம்பர் 14 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினமாக அறிவித்தது. முதியோர்களின் நலன், உரிமைகள், கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாப்பதோடு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அவர்கள் அளித்து வரும் பங்களிப்பை அங்கீகரிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். இந்த ஆண்டு 2026 கருப்பொருள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. தி ஏஜ் ஆஃப் லாங்கிட்டிவிட்டி, ரீ திங்கிங் சிஸ்டம்ஸ் ஃபார்

0: லாங்கர் லைவ்ஸ். இதுதான் இந்த வருடத்திற்கான குறிக்கோள். அதாவது நீண்ட ஆயுளின் காலம், நீண்ட வாழ்க்கைக்கு ஏற்ற அமைப்புகளை மறுபரிசீலனை செய்வோம். இன்று மனிதர்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அதனால் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் சமூகத்துடன் இணைந்தும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது நம் அனைவருடைய பொறுப்பு. நேர்களை ஒரு நிமிடம் நம் வீட்டை நினைத்து பார்ப்போம். தொலைக்காட்சியின் முன் அமைதியாக அமர்ந்திருக்கும் தாத்தா, ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருக்கும் பாட்டி, அல்லது நம்மிடம் பேசுவதற்காக ஒரு சிறிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் அப்பா அம்மா, அவர்களுக்கு உண்மையில் என்ன தேவை? பெரிய பரிசுகளா, விலையுயர்ந்த பொருட்களா? இல்லை, நம்முடைய நேரம், நம்முடைய அன்பு, நம்முடைய கவனம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செஞ்சீங்க என்று நாம் கேட்கும் ஒரு சில வார்த்தைகள் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏனென்றால் சில நேரங்களில் முதியவர்கள் எதிர்பார்ப்பது உதவி மட்டுமல்ல, தாங்கள் இன்னும் முக்கியமானவர்கள் என்ற உணர்வுதான். அவர்கள் சொல்லும் பழைய கதைகளை நாம் ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கதைகளுக்குள் அவர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அவர்களின் கடந்த காலம் இருக்கிறது, அவர்களின் உழைப்பு இருக்கிறது, அவர்களின் கனவுகள் இருக்கின்றன, அவர்களின் நினைவுகளும் இருக்கின்றன. அதனால் அடுத்த முறை ஒரு முதியவர் அதே கதையை மீண்டும் சொல்லும் போது அவசரமாக அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்களே என்று சொல்லாமல் ஒரு நிமிடம் அமைதியாக கேளுங்கள். அவர்களுடைய கடந்த காலத்தை கேட்பது நம்முடைய எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம் இல்லையா? முதுமை என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்களை அடுத்த தலைமுறைக்கு பகிர்ந்து கொடுக்கும் ஒரு அழகான பருவம். பொறுமை, தன்னம்பிக்கை, உறவுகளின் மதிப்பு, சிக்கனமாக வாழ்வது, சோதனைகளை தாண்டி நிற்பது, இவற்றை அவர்கள் வாழ்ந்தே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த சர்வதேச முதியோர் தினத்தில் நாம் ஒரு சிறிய உறுதியை எடுத்துக்கொள்வோம். முதியவர்களை மதிப்போம், அவர்களின் அனுபவங்களை போற்றுவோம், அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவோம், அவர்கள் தனிமையாக உணராதபடி துணை நிற்போம். ஏனென்றால் நம்முடைய குழந்தை பருவத்தில் அவர்கள் நமக்கு கொடுத்த நேரத்திற்கு.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவு நாணயம், அஞ்சல் தலை மற்றும் புத்தகத்தை வெளியிடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநில குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய அரசு உயரதிகாரிகள், கல்வியாளர்கள், யுபிஎஸ்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்புகளை தேடும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவத்தில் சேருவதற்கு தாமாக முன்வந்து முயற்சிப்பது ஆபத்தானது என்றும், அரசு சாரா நிறுவனங்களால் ரஷ்ய இராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வெளியுறவு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாதவர்களிடமிருந்து வேலைவாய்ப்புகளை ஏற்பதற்கு முன்பாக இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து

0: சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இந்தியா போலந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வர்த்தகங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா போலந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிப்பதற்கான மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள ஜவுளித்துறையுடன் தொடர்புடைய 400 சிறு குறு தொழில்துறையினர் இதில் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஏற்படும் சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறை தொடர்பான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விளக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். அப்போது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரத்யேகமாக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை உரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும் காவல்துறையினரின் ரோந்து பணியை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கடைக்கோடி பகுதிகள் உட்பட நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவையை அளிக்குமாறு போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கல்லூரிகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குழுவை உருவாக்குமாறும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்புத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதிலும் மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாதுகாப்புத்துறை சொத்துகள் சேவை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் உரையாடினார். தொழில்நுட்பம் மூலம் பொறுப்புணர்வை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், அதற்கு மாற்றாக அமையாது என்று தெரிவித்தார். இளம் அதிகாரிகள் அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநில அளவிலான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் 10 நாட்கள் சிறப்பு முகாம் தமிழ்நாட்டின் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததென்றும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ல எனக்கு ஆர்பிசி சர்டிபிகேட் தந்திருந்தாங்க. ஆர்பிசி சர்டிபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அதனால நெக்ஸ்ட் என்னோட கெரியர் பாத் சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃபிளை பண்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபிளை பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டேன்.
3: சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்றது, அப்புறம் அதை எப்படி நாங்கள் ஃபிளை பண்றது அப்படின்றது முதற்கொண்டும் எங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க.
0: துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று அந்த துணை விமானி கேப்டனை கத்தியால் குத்தியதால் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக விமானம் சுமார் 17,400 அடி கீழே இறங்கியதாகவும், அப்போது பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானியின் அறைக்கு

உள் நுழைந்து தாக்குதல் நடத்திய துணை விமானியை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் நுழைந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. காயமடைந்த விமானத்தின் கேப்டன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் நோக்கி சென்ற விமானத்தில் இருந்த 174 பேரின் உயிரை காப்பாற்றிய இந்தியரான கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு கதாநாயகன் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பும் பாராட்டியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும் மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஒமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும்.
0: நடிப்பே முன் பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் அவங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டை கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறாரு.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: லாட்டரி எனக்கா? வாவ்!
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஏழு மணி 31 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடுல ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 5 முக்கிய நிகழ்வுகள் தொடர்ச்சியா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. முதல்ல சிவாஜி கணேசன் பிறந்த தினம் பற்றிய உரை கேட்டீங்க. அடுத்ததா சர்வதேச முதியோர் தின உரை, எழுதி வழங்கியவர் ஆர்ஜே அனுராதா, அவரோட உரையை கேட்டீங்க. அடுத்ததா நீங்க கேட்க போறது சர்வதேச இசை நாள், அது குறித்த உரை.

அக்டோபர் 1 சர்வதேச இசை தினம், இன்டர்நேஷனல் மியூசிக் டே. இசை என்ற சொல்லுக்கு இசையமைப்பது என்பது பொருள். மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் ஏன் இறைவனையுமே இசையமைக்கின்ற இணங்க செய்கிற

என்ற ஒரு அரும் சாதனம் இசை. ஆங்கிலத்தில் இசையை மியூசிக் என்று அழைப்பர். மியூசிக் என்ற சொல் மூசா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்துள்ளது. மூசஸ் என்ற கிரேக்க தேவதைகள் விரும்பிய ஊக்குவித்த ஒரு கலை, பின்பு மியூசிக் என்று அழைக்கப்பட்டது. இசை என்பது கட்டுப்பாடுள்ள இனிமையான ஒலியாகும். கட்டுப்பாடில்லாத இனிமையை தராத ஒலியை இறைச்சல் என்றும் அழைக்கின்றோம். இசை ஒலியை வடமொழியில் நாதம் என்று அழைக்கின்றோம். இறைவன் இசை வடிவமாய் இருக்கிறார் என்பது ஒரு முதுமொழியாகும். ஏழிசையாய் இசை பயனாய் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியுள்ளார். அப்பர் பெருமான் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று இறைவனை எண்ணி உள்ளம் உருகுகின்றார். திருஞான சம்பந்தர் இறைவனை பன்னமர் வீணையினான் என்று வர்ணிக்கின்றார். திரைப்பட பாடலிலும் கூட சங்கரா நாத ஷரீரரா என்று நாம் கேட்டு வருகின்றோம். இவ்வாறு இறைவனுக்கும் இசைக்கும் நெருங்கிய தொடர்புள்ளதை நாம் உணர்வதால் இசையை ஒரு தெய்வீக கலை என்றும் அழைக்கின்றோம். பிறப்பிலிருந்து இறக்கும் வரை மனிதன் இசையில் ஊன்றியிருக்கின்றான். அழும் குழந்தை தாலாட்டு பாட்டை கேட்டவுடன் அழுகையை நிறுத்திவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறது. தூக்கம் இல்லாமல் அல்லல் படுவோர் கூட நல்ல இசையை ஒளிப்பதிவு நாடா வழியாக கேட்பதன் விளைவாக நல்லுறக்கம் கொள்கின்றனர். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இசை நம்மோடு இணைந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் இசையோடு இணைந்துள்ளான் என்பதை நம்மால் உணர முடிகிறது. வில் நான் தெரித்த ஒளியிலிருந்து யாழும் மூங்கிலில் வண்டு துளைத்த துளை வழியே காற்று புகுந்து வருதலால் உண்டான ஒளியினை கேட்டு குழலும் கண்டனர். இசைக்கு மூலமாகிய நிறங்கள் அல்லது சுரங்களை தமிழின் உயிரெழுத்துக்கள் ஏழுமே குறித்தன. மக்கள் வாழ்க்கைக்கு இசை இனியதோர் துணை. இன்பத்துக்கே அன்றி துன்பத்துக்கும் இசை துணையாய் உள்ளது. வண்டுகளின் இசை கேட்டு புதர்களும் வாய்மலர்ந்தன என்பதை இப்படி குறுந்தொகை காட்சிப்படுத்துகிறது. அரும்பருகே கரும்பருவ அறுப்பதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிப்பொழில் சூழ் அயலின் கரும்பருகே கருங்குவலை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் என்று ஏழிசையாய் இசைப்பயனாய் நம்மால் இசையை உணர முடிகிறது. இசை என்பது ஒரு கலை. உலகில் இசைக்கு மயங்காதோர் எவருமே இல்லை. இசை நமது வாழ்வில் இரந்தர கலந்துவிட்ட ஒரு அங்கமாகும். இசை நமது எண்ணம் செயல்கள் மற்றும் நினைவுகள் ஆகிய அடங்கியவை ஒரு தொகுப்பே ஆகும். பெரும்பாலானோருக்கு இது கவலையை தீர்க்கும் மருந்தாகவும் சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாகவும் அமைதி நிறைந்ததாகவும் அழகான ஒரு விஷயமாகவும் உள்ளது. அனைவரிடத்திலும் இசையை பரப்பும் நோக்கில் இசைத்துறையில் பல சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று சர்வதேச இசை தினமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இசை தோன்றிவிட்டது. ஆரம்பத்தில் இசை என்பது மனிதன் மற்றும் பறவை விலங்குகள் உள்ளிட்ட உயிரினங்களின் சத்தத்தின் மூலம் உருவானது. கைத்தட்டல் உள்ளிட்ட நமது அசைவுகளின் மூலமே இசையின் பயணம் துவங்கியது. இன்றைய இசையின் நிலை பல பரிணாமங்களை கடந்து தொழில்நுட்பத்தை சார்ந்து புதிய பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. சர்வதேச இசை தினம் இன்று. இசையோடு இணைந்திருப்போம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி
1: நாடானாம்
0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: இசை அப்படிங்கிறது இந்த ஆன்மாவையும் உடலையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலை. அது தெய்வீகமானது. இந்த பாடலும் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சலங்கையொளி படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடின பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை இளையராஜா. 7:41 ஆகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிறீங்க தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் குறித்த உரை.
1: நவீன சுகாதார அமைப்பில் தேவைப்படும் நபருக்கு இரத்தம் அல்லது அதன் கூறுகளை செலுத்துவது அல்லது தானம் செய்வது மனித நேயத்தின் மிக முக்கியமான பகுதியாக மாறியுள்ளது. இரத்த தானம் செய்பவர் அல்லது பெறுபவர் யார் என்பது ஒரு பொருட்டல்ல. ஒரு தானம் செய்பவர் எதிர்காலத்தில் பெறுபவராகவும், பெறுபவர் மிக விரைவில் ஒரு ஆரோக்கியமான தானம் செய்பவராகவும் மாறலாம். எனவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரத்த தானம் செய்வது ஒரு மாபெரும் மனிதநேய செயலாகும். மேலும் இது உயிர்காக்கும் செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதியாகும். உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ மட்டும் இரத்த தானம் செய்யாதீர்கள். எந்த ஒரு மனிதருக்கும் மனம் உந்து இரத்த தானம் செய்வதே உண்மையான மனிதநேயம். ஏனெனில் அது பல உயிர்களை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு நிகழ்வுகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், முகாம்கள் மற்றும் பல்வேறு ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஒரு தனிநபரின் வாழ்வில் இரத்தத்தின் தேவையையும் முக்கியத்துவத்தையும்

0: உணர்த்தும் வகையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. இது முதன் முதலில் 1975 இந்திய இரத்த மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு இரத்தவியல் சங்கத்தின் மூலம் அக்டோபர் 1 கொண்டாட தொடங்கப்பட்டது. இந்திய இரத்த மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு இரத்தவியல் சங்கம் முதன் முதலில் 1971 அக்டோபர் 22 திருமதி கே ஸ்வரூப் கிருஷ்ணன் மற்றும் டாக்டர் ஜே ஜி ஜாலி ஆகியோரின் தலைமையில் நிறுவப்பட்டது. பாதுகாப்பான இரத்த தானம் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து வயதினரின் மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் பல உயிர்களை காப்பாற்றுகிறது. தன்னார்வ இரத்த தான இயக்கம் குறித்த பொதுமக்களின் அறியாமை, அச்சம் மற்றும் தவறான எண்ணங்களை அகற்றுவதற்கு இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவது அவசியமாகும். நன்றி.
1: தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் குறித்த உரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே பரமேஸ்வரி புண்ணியவேல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:44 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கான முக்கிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கீங்க. இன்னும் உங்களுக்காக காத்துட்ருக்குது டாக்டர் அன்னி பெசன்ட் அவங்களுடைய பிறந்த தினம் குறித்த உரை. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் உங்களுக்கான கேள்வியும் காத்துட்ருக்கு. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. நேரம் 7:45.
1: बच्चे भी जानते हैं इसके
2: सारे
3: गुड।
2: Don.

0: டிசி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. அடுத்ததா நீங்க கேட்க போறீங்க டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களுடைய பிறந்த தினம் குறித்த உரை.
1: அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக பயணிப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது. சூப்பரா இருக்கேப்பா சொன்னது. சொல்றேன் ரெண்டு பேர்த்த பிரிச்சு விடுறது ரொம்ப ஈஸி, ஆனா ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்படி நம் இந்திய சுதந்திர போராட்டத்துல மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு இருந்தவங்களை 1916 லக்னோ மாநாட்டில் இணைச்சதுல மிக முக்கியமான பங்கு இவங்களுக்கு உண்டு. நான் இந்தியாவின் டமாரம் என்று தன்னை அழைத்து கொண்ட அன்னி பெசன்ட் அவர்களின் பிறந்த தினம்தான் இன்னைக்கு அக்டோபர் 1. பிரம்மஞான சபை கருத்துக்களை இந்தியா குறிப்பா தமிழ்நாட்டில் முன்னெடுத்து 1916 செப்டம்பர்ல தன்னாட்சி இயக்கம் ஏற்படுத்தி இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து நம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த அன்னி பெசன்ட் அவர்களின் பிறந்த தினத்தை போற்றுவோம், கொண்டாடுவோம். வாழ்த்துக்களுடன் விவித் பாரதி தமிழகம் 102.3.
0: டாக்டர் அன்னி பெசன்டுடைய பிறந்த தினம் குறித்த உரை கேட்டீங்க. எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஆனந்த்.

பராசக்தி படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடின பாடல் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்றைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முறை இரத்த தானம் செய்யும்போது எவ்வளவு இரத்தம் பெறப்படுகிறது? தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்னைக்கு இல்லையா, அது குறித்த ஒரு சூப்பரான கேள்வி தான் இது. ஒரு முறை நம்ம இரத்த தானம் செய்யும்போது எவ்வளவு இரத்தம் நம்மக்கிட்ட இருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் சரியான பதிலை பதிவிடுங்க. அதையெல்லாம் படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன்.

0: ஜனநாயகன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முறை இரத்த தானம் செய்யும்போது எவ்வளவு இரத்தம் நமது உடலிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதிலை நம்ம நேயர்கள் கொடுத்துருக்காங்க. அள்ளி நகரத்திலிருந்து எஸ் மகாதேவன், ஒரு முறை நீங்கள் இரத்த தானம் செஞ்சீங்கன்னா 350 மில்லி லிட்டர் அளவு இரத்தம் பெறப்படுகிறது அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா, ஜெயவேல் கல்லாத்தூர்ல இருந்து அவரும், ஆண்டிமடம்ல இருந்து கார்த்திகேயன், மேலப்பேட்ல இருந்து தயாளன், பொன்னியமேடு வண்ணை கணேசன், பிரபாகரன் இவங்க எல்லாரும் மிக சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வீரதுரை சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சிவன் அருண் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு
0: நிறைவு பெறுகிறது. வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைகிறோம் நேர்களே. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த நேர்களோடும் நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, இது உங்கள் விருப்பம். தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானொலிகளில் வலம் வரும் நிகழ்ச்சி இது. செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக, இசை இது ஆன்மாவின் உணர்வுகளை நேரடியாக பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறார் அரிஸ்டாட்டில் என்கின்ற அறிஞர். நம் மன உணர்வை, நம் ஆன்மாவின் உணர்வை நேரடியாக பிரதிபலிக்கும் அந்த இசையோடு இனிதாக இணையும் நேரம் இது. ஆம்நேர்களை, இசையும் கவியும் சுகமாய் இணைந்து இது உங்கள் செவி இனிக்க வலம் வர காத்திருக்கிறது உங்கள் விருப்பமாக. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி பாடியது. விக்னேஷ் சிவன் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையமைத்த பாடல் இது. விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் திருநெல்வேலி மாவட்டம் இரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி, தர்மல் நகரிலிருந்து ஜோசப், ஜசிந்தா, ஜெனிஷா, ஜெயின், எடிடா, லக்ஷ்மிபுரம் சந்திரன், மாரியம்மாள், ராஜ்குமார், ஜெயலட்சுமி, கனிராஜ், சண்முகத்தாய், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தலிலிருந்து பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கருக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. இதோ இந்த நேர்களின் விருப்ப பாடல் உங்கள் விருப்பம் தரும் முதல் பாடலும்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடிகை முன்பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் அவங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டை கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். It's like that too. Look at the world.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

நேர்களே, நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து கூட்டத்தில் ஒருவன் இந்த திரைப்படத்திற்காக வரும் பாடல் இது. மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகாஸ்ரீ, சித்தார்த், முதிமாய், திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன். இந்த நேர்களின் விருப்பமாக வரும் இந்த பாடல் கே பிரசன்னா பாடியது. கபிலன் வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

நேரம் 8:14 40 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் ரெக்க திரைப்படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடியது. யுகபாரதி எட்டி டி இமான் இசையமைத்த பாடலை கேட்க விரும்பும் நேர்கள் நரசிங்கப்பேட்டை ஐயப்பன், திருவேலிமழலை சாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ், பேரளம் செந்தில் கண்ணன், ஷோபா அபர்ணா, பிரவீன் சாந்தா ஸ்ரீனிவாசன், திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் மணி சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன், திருமுழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகரிலிருந்து பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர் ஆனந்தி.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

காற்று வழியெங்கும் பாட்டு பரவசம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை நேர்களே, இது உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடலை விரும்பி கேட்ட நேர்கள் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வளசிலிருந்து துரைபாண்டியன், காந்திமதி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், அசனமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, சிங்கப்பெருமாள் கோயில் நரசிங்கபுரத்திலிருந்து தமிழ்வாணன், கஸ்தூரி, இளஞ்சொழியன், குமரேசன், கலைவாணி, ருச்சித்ரா, தேஜஸ் பாண்டியன். இவர்களது விருப்ப பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா இயற்றி இசையமைத்து அனன்யா பட்டோடு இணைந்து பாடிய பாடல்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.

நிகழ்ச்சியில் அடுத்த சத்யபிரகாஷ் சின்மயி ஸ்ரீபடா குரல்களில் சாம் சிஎஸ் இயற்றி இசையமைத்த பாடல் இது. இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேர்கள் ஆற்காடு சாத்தோ, ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோகித், உதயகுமார், ரேவதி, மெகிழினி, மணி, துளசி,

ஆரணி சங்கீதவாடியிலிருந்து தசரதன் பிரபாவதி, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ், ஷியாமளா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், பெருவள்ளூர் ராஜேந்திரன், கொரட்டூர் மணவாளன் ஆனந்தி, திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டியிலிருந்து கனகரத்தினம், சென்னை அம்பத்தூர் ராணி, உள்ளகரம் ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி. இதோ இவர்களது விருப்ப பாடல்.

0: விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

ஆம்னேர்களே, அப்படி அந்த எழுத்தின் வடிவமாக நீங்கள் அனுப்பிய பாடல்கள் இதோ காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பமாக. வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த நேர்களோடும் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை. பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கோடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவழி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகையிலிருந்து ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷா, நெல்லை சந்திப்பிலிருந்து மாலா, சித்ரா, சதாசிவம், இந்த நேர்களின் விருப்ப பாடலாக இதோ சாம் விஷால் குழுவினர் பாடியது குமரன் குமணன் வரிகளில் AH ஹேஷிஃப் இசையமைத்த பாடல் இது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த திரைப்படத்திலிருந்து.

நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் இருக்காது, அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரில. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.

நேரம் 8:41. வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் தொடரும் இந்த பாடல் ரயில் திரைப்படத்திற்காக எஸ் ஜே ஜனனி பாடியது, ரமேஷ் வைத்யா வரிகளில். நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக், ஆஷிஃபா, ஜெரீனா, ரவிகார்டனிலிருந்து வீரச்சோழ வீரராகவன், அப்துல் ரஃபீஸ்கான், அப்துல் ரஹீம்கான், அப்துல் ரஃபீகான், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், புரசைவாக்கம் அக்ஷயா, விக்னேஷ், ஏவிஎம் அவென்யூவிலிருந்து கோபிகிருஷ்ணா, திவாகரன், நண்பங்களம் சித்ரா, பாஸ், ரங்கநாயகி, கதிர்வேல், வீரம்பாக்கம் புதூர் சிவகாமிராஜன், நவீன், ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகரிலிருந்து ஷாஜஹான், ஆவடி ரவிச்சந்திரன். இந்த நேர்களின் விருப்ப பாடல் ரயில் திரைப்படத்திற்காக.

0: சிறகம் பத்தி கட்டி சடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி சடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ சடிக்கு சட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: கலக்கு போவது யாரு, கலக்கு போவது யாரு, நீதான்.
2: தினிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 இருந்து 10 வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இது இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
3: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 0444-2952-0853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 0444. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

நேர்கள் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடல் எம்எம் மானசி குழுவினர் பாடியது. விவேக் இயற்றிய பாடல், தமன் எஸ் இசையமைத்து, வாரிசு திரைப்படத்திற்காக. திருவண்ணாமலை ரேவதி, புனிதன் செங்கம், தனவதி சுரேஷ், ரீனா தானா பேட்டையிலிருந்து, சுகுணா பாபு, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா சேலம், கழங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா திருமுழிசை, நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, சேலம் எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல், தன்ஷிகா, மெகுல், ஹரீஷ், மெதுன்யா, பரசுராமன். இவர்கள் விருப்ப பாடல்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பாபநாசம் திரைப்படத்திற்காக சுந்தர் நாராயண ராவ் மாளவிகா அனில்குமார் இணைந்து பாடிய பாடல் இது. நா முத்துக்குமார் வரிகளுக்கு இசை ஜிப்ரான். ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா ஃபகதூர் சகோதரர்கள் ஷேக் மாவு, ஃபர்வின் பானு, ஹசீனா, ஹயத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட்டிலிருந்து பகதூர் பாய், ரஃபி பாய், அயப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகரிலிருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா. இந்த நேர்களின் விருப்ப பாடலாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாகவும் வருகிறது.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 9 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டத்தோடு இணைய காத்திருக்கிறோம் நேர்களே அடுத்த நிகழ்ச்சியில். ஆம், என் வாழ்க்கையில் சிறந்த மகிழ்ச்சியை நான் இசையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நம்ம எல்லாருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர், அந்த மாதிரி ஒரு ஆய்வாளர், அதெல்லாம் நம்மளுடைய மனசுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மகிழ்ச்சியை இசையிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இசை எல்லோருக்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நமக்கு தோணுது இல்லையா. சரி, இந்த சிந்தனையோட நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.

இசையால் மட்டுமே இதயத்தின் ஆழம் வரைக்கும் தொட முடியுமாம். நிச்சயமாக வந்து இந்த பாடல் முடியும் போது நமக்கு அப்படி ஒரு உணர்வு கிடைச்சிருக்கோம் இல்லையா. பார்த்திபன் கனவு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கபிலன் வரிகளில் வித்யாசாகர் இசையமைத்த பாடல், ஹரிணி பாடியிருந்தாங்க, உடன் வலம் வந்த குரல் ஸ்ரீகாந்த். சரியா, சரி இப்போ வாங்க நாம் வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கலக்கல் அரங்கத்தில் இருக்கோம் இல்லையா. இப்போது கலக்கல் அரங்கத்தில் வழக்கமாக நாம் பாட்டு புதிரில் சந்திப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக திரைப்புதிர்குள்ளே போவோம். இது சர்வதேச இசை தினம். இதில் நிறைய பாடல்கள் நம்ம எப்போதும் வந்து நம்ம பாடல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புதிர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாமே அப்படின்றதுக்காக இதில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திரைப்புதிரில் நிறைய படங்கள் பார்க்குறோம், பாடல்கள் கேட்குறோம், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், பாடகர், பாடகி, பின்னணி அதெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இசையமைப்பாளர், ஒரு திரைப்படத்தின் பெயர், பின்னணி பாடகர், பின்னணி பாடகி, இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பெயர்கள் தான் இதில் இருக்குது. அது என்ன அப்படின்ற, என்ன பெயர், யாருடைய பெயர் அப்படின்றத தான் நீங்கள் நம்ம கொடுக்குற அந்த குறிப்பிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா,

சரி, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? தொலைபேசி வழியாக நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871 இந்த எண்களில் வாங்க. இணைப்பு எண் வந்து 044. சரி, இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்? பிரபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளுடைய முகநூல் பக்கம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அழகாக உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவிடலாம். சரியா?

0: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில முதல்ல வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணத்திலிருந்து பி எம்
1: சரவணன்,
0: வாங்க நிகழ்ச்சியோட முதல் நேயரா வந்திருக்கீங்க, சந்தோஷம்.
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லமா இருக்கிறோம் நண்பா. வாங்க இப்போ நாம வந்து, நான் சொன்ன இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில என்ன பண்ண போறோம்னா, திரைப்புதிரில ஒரு முதல் கேள்வி உங்களுக்கு வந்து, ஒரு இசையமைப்பாளருடைய பெயர், சரியா? இந்த பெயர் வந்து நான் கொடுக்கற குறிப்புல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த இசையமைப்பாளருடைய பெயருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாட்காட்டிக்குள் இருக்கக்கூடிய ஒன்றின் பெயர் இருக்கும். கேலண்டர் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒன்றின் பெயர் வந்து இதுல இருக்கும், சரியா? அடுத்த குறிப்பு வந்து, இனிமையை குறிக்கும் ஒரு சொல், இனிமை அப்படின்னு சொல்லுவோம்ல, இனிமை மேன்மை அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்புறம் வந்து மன்மதனுக்கு பிடித்த ஒரு பெயர் இதுக்குள்ள இருக்கு. இந்த மூன்றையும் வச்சு கண்டுபிடிங்களேன், மூன்று குறிப்பையும் வச்சு அந்த இசையமைப்பாளர் யாராக இருக்கும்? நாட்காட்டிக்குள் இருப்பது, இனிமை மேன்மை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மன்மதனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பெயர்.
1: அவர் பேரு புது புது
0: இசையமைப்பாளர். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அப்படின்னு இல்ல, கொஞ்சம் மிடுவெல் வச்சுக்கோங்களேன். ஓகே பரவாயில்ல, அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்,
2: ஹலோ,
0: வாங்க.
2: வணக்கம்,
0: மன்னார்குடியிலிருந்து செல்வி. இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறீங்களா செல்வி? ஏன் இவ்வளோ ஒரு ஒரு மெதுவா பயந்து அப்படிலாம் பேசுறீங்க? ரொம்ப ஜாலியா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க செல்வி. ஜாலியா பேசலாம், விளையாட தானே செய்யறோம், சொல், விளையாட்டு தானே இது. கண்டுபிடிச்சிங்களா அந்த யார் மியூசிக் டைரக்டர்ன்றத?
2: என்னங்க?
0: நான் இசையமைப்பாளர் கேட்டிருந்தேன். மன்மதனுக்கு பிடித்த பெயர் ரதீன் கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குறிப்பா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, பெயர் ஆனா வேற. வணக்கம்.
3: வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் நகர் ராஜேஷ்.
0: ஸ்பிக் நகர் ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ். சந்தோஷ் நாராயணன். இந்த குறிப்புக்குள்ள வராங்களா? ஓ, இனிமை சந்தோஷம் அப்படி நினைச்சீங்களா? இல்ல நண்பா. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க. இனிமையானவர் இல்ல நண்பா, இனிமை மேன்மை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குன்னு
4: கேட்டிருந்தேன்.
0: தேதி, ஓகே, அருமை. குறிப்பு வந்து சரிதான், நாட்காட்டிக்குள் இருப்பது தேதி. ஓகே, மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்,
0: இணைப்புல இருக்காங்க, ஆனா அவங்க ரேடியோ பக்கமாவே வச்சிருக்காங்க. வணக்கம், வாங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாமே.
6: கள்ளத்தூர் ஜெயவேல் மேடம்.
0: கள்ளத்தூரா?
6: கள்ளத்தூர்.
0: கள்ளத்தூர், உங்க பேரு ஜெயவேலா?
6: ஜெயவேல். ஆமா மேடம்.
0: ஜெயவேல், சொல்லுங்க ஜெயவேல், கண்டுபிடிச்சிங்களா?

0: யுகபாரதி மேடம்.
1: யுகபாரதியா? இல்லையே. ஓ, ரதி வச்சு சொல்றீங்க. ஆனா தேதின்னு வேற ஒரு குறிப்பு சொல்லிருக்காங்களே, நாட்காட்டிக்குள்ள இருக்கிறது வந்து தேதி அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. வணக்கம். வணக்கம், ரேடியோ ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ்.
2: ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம்.
1: ஆமா, ரேடியோ ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ்.
2: தள்ளி வந்துட்டேன் மேடம், தள்ளி வந்துட்டேன்.
1: இல்ல, ஃபீட்பேக் வருது.
2: இருங்க மேடம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம்.
1: யார் பேசுறீங்கம்மா? நீங்க தான் சொல்லணும்.
2: நான் எம்ஜிஆர் நகர்ல இருந்து சுசிலா மூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. இப்போ நான் குறிப்பு கொடுத்தேன், கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம்.
1: பதில் தெரியுமா?
2: பதில் இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம், பாக்கலாம்.
1: ஆமா, அதாவது நாட்காட்டிக்குள் இருப்பது தேதின்னு சொல்லிட்டாங்க, மன்மதனுக்கு பிடித்த பெயர் ரதின்னு சொல்லிட்டாங்க. இனிமை மேன்மை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், இதை வச்சு நீங்க வந்து இசையமைப்பாளர் யாரு அப்படின்றத வந்து நீங்க சொல்லணும். இசையமைப்பாளருடைய பேர் கேட்டிருக்கேன்.
2: இசையமைப்பாளர் இளையராஜா மேடம். இளையராஜா?
1: இல்லங்கம்மா. வணக்கம். வணக்கம்.
3: உற்சாகமான இனிய காலை வணக்கம்.
1: யாருங்க
3: இனிய காலை சகோதரி? காலை வணக்கம் குரு. திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
1: மணக்குடி ராஜேந்திரன், சொல்லுங்க ராஜேந்திரன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சொல்லுங்க திருப்பி.
1: என்ன ராஜேந்திரன், நீங்க குறிப்பு கேட்கலையா? கிட்டத்தட்ட 6-7 பேர் பதில் சொல்லிட்டாங்களே. அதாவது நாட்காட்டிக்குள் இருப்பது தேதி, மன்மதனுக்கு பிடித்த பெயர் ரதி சொல்லிருக்காங்க. இனிமையை குறிக்கும் ஒரு சொல் இதை சேர்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளருடைய பெயர் வரும். என்ன பெயர் அது?
3: ராமமூர்த்தி.
1: ராமமூர்த்தியா? இந்த பேர் இந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க நண்பா. வணக்கம்.
4: இனிமைக்கு
1: தேன், அதுவும் எடுத்துக்கிடலாம். ஆனா மேன்மைன்னு சொல்லிருந்தோம் இல்லையா, இனிமை மேன்மை இரண்டையும் குறிக்கக்கூடியதுன்னு
4: சொன்னோம்ல.
1: தே அப்படின்ற சொல்லுக்கு இனிமை மேன்மை, தே மதுர தமிழ்னு சொல்றோம்ல. இப்போ வந்து நம்ம வந்து மதுர தமிழ்னு சொல்லலாம். ஏன் தே மதுர தமிழ் ஓசைன்னு சொல்றோம்? அது வந்து மிக இனிமையான மேன்மையான ஒரு தமிழ்ன்றதுக்காக தான் அந்த தே மதுரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. மகிழ்ச்சி. நன்றி தேவேந்திரன், மிகச்சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. நாட்காட்டிக்குள் இருப்பது தேதி, இனிமை தே, மன்மதனுக்கு பிடித்த பெயர் ரதி. இதில் இன்னொரு குறிப்பு, அது தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நம்ம அதிகமாக அதை பயன்படுத்துறதில்ல. வேதி அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதில் தேவேந்திரனில் வேதி அப்படின்னு ஒரு சொல் எடுக்கலாம். அந்த வேதின்ற சொல்லுக்கு ஆயுதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? மிகச்சரியாக பதிலாக நிறைய நேர்கள் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. தேவேந்திரன் அப்படின்றத நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து அவங்க வந்து தீனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து, கமலா வரதன், வித்யா ரவிசங்கர், இன்பா இலக்கியா, அன்புராணி, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டியிலிருந்து, மாதவரம் வீரராகவன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், மாலினிதேவி அருணாச்சலம், பொன்னியம்மன் மேடுவனை கணேசன், நிவேதா ராஜு கன்னார்பாளையத்திலிருந்து, காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், இத்தனை நேர்களும் முகநூலில் பதிவிட்டிருக்காங்க. அத்தனை நேர்களுக்குமான வாழ்த்துக்களோடு வாங்க இப்போது நாம் தேவேந்திரன் அவங்களுடைய இசையில் ஒரு பாடல் கேட்கணும்ல, கேட்டுருவோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், வைரமுத்து வரிகளில் இந்த பாடல் வருது. புதிய தென்றல் இந்த திரைப்படத்திற்காக இவர் நிறைய படங்களில் பொதுவாக, இப்போ நம்ம வந்து இந்த வேதம் புதிது அந்த பாடல் அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரன் அவங்களுடைய இசையில் வந்தது தான். இருந்தாலும் அதை அடிக்கடி கேட்குறோம். இந்த பாடல் இப்போ கேட்கலாம். சரியா?

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
0: நடித்தி முன்பெயர் சிவாஜியா,
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்ப பாட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக

0: இருக்கும்போது அவர் கேட்கறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா? ஆறு மனமே ஆற போட்டு கேட்கிறார். It's like that too. Look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
0: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது கலக்கல் அரங்கம். பங்கேற்று சிறப்பிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. இப்ப நாம திரை புதிர்ல இருக்கிறோம் இல்லையா? சரி, அடுத்த நேயர் இணைப்பில் யார் வராங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, வாங்க. உங்களுக்கு வந்து யாருடைய பெயர் இப்ப கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு பின்னணி பாடகருடைய பெயர், சரியா?
1: பாடகர்.
0: இந்த பாடகரை அவரோட பெயரை நான் சொல்லக்கூடிய குறிப்பை வச்சு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மூவேந்தர்களில் ஒருவர், ஒரு இயக்குனரின் பெயரும் கூட. செய்தி, தகவல், இத வந்து பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம்?
1: செல்வி.
0: செய்தி, செய்தி, நியூஸ். தகவல், இத வந்து ஒரு நம்ம பேச்சு வழக்கா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? இந்த மூன்றையும் சேர்த்தீங்கன்னா ஒரு பின்னணி பாடகருடைய பெயர் கிடைக்கும். மூவேந்தர்களில் ஒருவர், ஒரு இயக்குனர், இது வந்து சேரன், சரிதான்.
1: அப்போ அடுத்த குறிப்பு வந்து எழுதினீங்க மேடம், செய்தி தகவல்.
0: ஆமா, செய்தி தகவலை எப்படி நாம பேச்சு வழக்குல சொல்லுவோம் அப்படின்றது?
1: ஒரு தகவல் சொல்றாங்க, ஒரு செய்தி சொல்லுவாங்க மேடம்.
0: என்ன நண்பா?
1: செய்தின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, சேதி. ஆ, சேதி, கண்டிப்பா ஒரு சேதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: சேதி, சேரன், சேதன்.
0: ஆ, சேதி, சேரன், ரெண்டு குறிப்பு.
1: ஜெயச்சந்திரன்
0: வராது, ஆனா குறிப்பு அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
2: புஷ்பவனம் குப்புசாமி.
0: யார் நீங்க? யார் பேசுறது?
2: அத
0: முதல்ல சொல்லுங்க.
2: காலை நேரத்தை குறிக்கும் சொல் வந்து விடிவு சொல்லுவாங்க.
0: விடிவா? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. வணக்கம். ஹலோ, வணக்கம். பவத் பாரதி. சரி, அவங்க எப்பவுமே யார் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், தயவு செஞ்சு ரேடியோ பக்கமா வச்சுட்டு இணைப்புக்குள்ள வராதிங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். ஹலோ
0: ஐயா, நீங்க யார் பேசினாலும் பரவாயில்ல, முதல்ல கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்களா?
3: கம்மி பண்ணிட்டேன் மேடம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் கேபிள் டிவி சக்தி.
0: இல்ல, உங்க ஊர் பேரையும் உங்க பேரையும் மட்டும் சொல்லுங்க.
3: இருகையூர் சக்தி மேடம், அரியலூர் மாவட்டம்.
0: இல்ல இல்ல, உங்க ஊர் பேர் மட்டும். இருகையூரா?
3: இருகையூர்,
0: இருகையூர், அது மட்டும். இருகையூர் சக்தி.
3: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க. பின்னணி பாடகர் யார் அப்படின்றத சொல்லணும். இன்னொரு குறிப்பு கேட்டிருக்கேன், காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு. இந்த குறிப்பையும் சேர்த்தீங்கன்னா அந்த பின்னணி பாடகருடைய பெயர் கிடைக்கும்.
3: எஸ்பி சரண் மேடம்.
0: எஸ்பிபி சரண் இல்லையே, சரண். ஓ, நீங்க சேரன் அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, ஆனா தப்பு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வாங்க.
4: செங்கோன்றம் சந்தானம்.
0: சொல்லுங்க சந்தானம்.
4: கங்கை அமரனா.
0: கங்கை அமரனா, இந்த குறிப்புகளோட ஒத்து வருதா ஐயா? அந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த குறிப்புகளை வச்சுதான் நாம வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? ஏன்னா இப்ப நாம கொடுத்த குறிப்பு வந்து

செய்தி தகவல் இது வந்து சேதின்னு சொல்லிட்டாங்க. ஒரு இயக்குனருடைய பெயர் அது வந்து சேரன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு குறிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பின்னணி பாடகருடைய பெயர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். காலை நேரம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னும் இதை கூடுதலாக இன்னொரு இதுலேயும் சொல்லணும் அப்படின்னா தெருமுனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த வழக்குலேயும் சொல்லுவோம். தெருமுனை அப்படின்றத இந்த ஒரு சொல்லாலையும் நம்ம குறிப்போம். அதுவும் காலை நேரத்தை குறிக்கக்கூடிய சொல்லும் ஒரே இதில் தான் வரும். சரி, யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த நேர இணைப்பில் வரட்டும். அதுக்கு முன்னாடி

0: நேரம் 9:30.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: இப்போ நாம் வந்து அந்த பின்னணி பாடகருடைய பெயரை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம், பவத் பாரதி. ஹலோ, வணக்கம். ஹலோ, நிறைய நேயர்கள் வந்து பதில் தெரிஞ்சு எங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி முகநூலில் பதிவிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் மொழி விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க.
1: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: ஆ, சொல்லுங்கள் சுமதிம்மா.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம்.
0: எப்படிம்மா, இந்த குறிப்புகளோடு ஒத்து போகுதாம்மா?
1: அது மணி ஆர்டர்ங்கிறது.
0: ஆ, இல்லைம்மா, சேதின்லாம் சொல்லிட்டோமே, அது வந்து சேதி, செய்தி தகவலை குறிக்கிறது சேதி. மூவேந்தர்களில் ஒருவர் அது வந்து சேரன். இப்போ நாம காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதே நேரம் தெருமுனை இருக்கு இல்லையா, அதை இந்த ஒரு சொல்லாலையும் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே ஒரு சொல் தான். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அவருடைய பெயர் வந்துடும். வணக்கம். இப்போ நம்ம பொதுவாக கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க, திருமுனைன்னு சொல்லும்போது. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சொல்லுங்க ஐயா.
2: திருமுனைனா முச்சந்தின்னு சொல்லுவாங்க.
0: ஆ, முச்சந்தி. ஓகே, இதில் காலை நேரம் என்னது?
2: பிரம்மம். பிரம்மம்
0: இல்லை இல்லை இல்லை, முச்சந்தி சரிதான், சந்தி அப்படின்றது சரிதான். அப்போ யா காலை நேரத்தையும் நாம் வந்து சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, மாலை நேரத்தை அந்தின்னு சொல்லுவோம், காலை நேரத்தை சந்தின்னு சொல்லுவோம். அந்தியும் சந்தியும் சந்தியாவதனம் பண்றது அப்படிலாம் சொல்றோம்ல. இப்ப குறிப்பு மூணு வந்துருச்சு. ஹலோ,
2: சந்திரசேகரனா மேடம்?
0: சந்திரசேகரன், சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: உங்க
0: நன்றி நன்றி. சந்திரசேகர் அப்படின்னு நாம சொல்றோம், பட் அவருடைய முழு பேர் வந்து சந்திரசேகரன். வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காலை நேரம் தெருமுனையை குறிப்பது சந்தி, மூவேந்தர்களில் ஒருவர் சேரன், செய்தி தகவலை வந்து பேச்சு வழக்கில் செய்தின்னு சொன்ன சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரன் அப்படின்ற பேர் கிடைக்கும் பின்னணி பாடகருடையது. சந்திரசேகர் லேகா குரல்களில், வாலிவரியில், இளையராஜாவுடைய இசையில், ராசா மகன் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

அந்த குரல் கேட்ட உடனே ஓ இவர் தானா அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா. அற்புதமான ஒரு பாடல் நம்ம வந்து இப்போ கேட்டு முடிச்சிட்டோம் ராசா மகன் திரைப்படத்திலிருந்து. சரி, நம்ம அடுத்த குறிப்பு என்ன, அதுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முகநூலில் பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகரம், பிரசைவாக்கம் சௌந்தரராஜன், மாலினி தேவி அருணாச்சலம், ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, நிவேதா ராஜு, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சாந்தி ரமேஷ், மேலப்பேடு தயாளன்.

0: எல்லாரும் பதிவிட்டிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வந்து இப்போது மீரா வெங்கட்ராமன்லாம் முதல்ல வந்து ஆதித்யன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க முயற்சி பண்ணது ஆதித்யன், அதுக்கப்புறமா வந்து சந்திரசேகரன் அப்படின்றதையும் போட்டிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வந்து இதில் பதில் பதிவிட்டிருக்கீங்க. அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க, நாம் இப்போ வந்து அடுத்த குறிப்பு என்ன அப்படின்ற இதுக்குள்ளே நம்ம போகலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இசையமைப்பாளருடைய பெயர் பார்த்தாச்சு, பின்னணி பாடகர் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றது யார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? சரி, அடுத்து யாராக இருக்கும்? இல்லை திரைப்படம் கேட்டலாமா? வந்து ஒரு திரைப்படத்தின் பெயர் இந்த நான் முதல்ல குறிப்பு கொடுத்துட்றேன். இந்த திரைப்படத்துடைய பெயருக்குள்ளே பார்த்திங்கன்னா மரம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது, அம்பிகையை குறிக்கும் ஒரு சொல், சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல், ரெண்டுமே இருக்குது. அம்பாளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்குது, சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்குது, மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்குது. சரியா? இது என்ன திரைப்படம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதற்குள்ளாக இருங்க. நாம் இன்னொரு ப்ரமோ கேட்டுட்டு வந்துடலாமா?
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார்?
2: மயிலாடுதுறை திருச்சி தாம்பரத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேங்க.
0: மயிலாடுதுறையிலேருந்து இளங்கோ பேசுகிறீங்க. சரி, குறிப்புகள் கேட்டிங்களா?
2: கேட்டா. திரிசூலம் தானே? திரிசூலம் படம்.
0: திரிசூலமா? எப்படி?
2: சிவனை
0: ஓ அப்படி சொன்னதுனால நீங்கள் யோசிச்சிங்களா? நான் வந்து சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அம்பாளை குறிக்கக்கூடிய, அம்பிகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மரம் இதை குறிக்கும் ஒரு சொல், இந்த மூணுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மூணையும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வேறு நிறைய சொற்களும் இருக்கு இல்லையா. நம்ம குறிப்புக்காக இந்த மூன்றையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மூன்றையும் சேர்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்துடைய பெயர் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். சரி, அதை நேர்கள் முயற்சி பண்ணி சொல்லட்டும். இன்னும் உங்களுக்கு இது 80களில் வெளியான ஒரு திரைப்படம். ஏன்னா நிறைய பேர் பொதுவாக எத்தனையோ காலகட்டங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. உங்களுக்கு கூடுதல் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் 80களில் வெளியான திரைப்படம் இது. சரியா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். கோபிகிருஷ்ணன் தாய் முகம்பிய படம்.
0: கோபிகிருஷ்ணன் எங்கே இருந்து?
3: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர்ல இருந்து கோபிகிருஷ்ணன். ஆ, தாய் மூகாம்பிகை இல்லைங்கய்யா. ஏன்னா இந்த குறிப்புகளோட ஒத்து போகணும் இல்லையா. இப்போ நீங்கள் மரத்தை குறிக்கக்கூடிய அந்த ஒரு சொல் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசிச்சிங்கன்னா அடுத்தடுத்து என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? இதில் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அன்பு ராணி அவங்க வந்து தேவேந்திரன் சந்திரசேகரன் அரிய பெயரில் திரை பிரபல பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து சுந்தர பெருமாள் கோயில் சண்முக சுந்தரம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்கள் மட்டும்தான் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க, பதில் எதுவும் இதில் சொல்லலை. இவங்க யார்? நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ஆலமரமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. மரத்தை குறிக்கக்கூடிய சொல். வணக்கம்.
4: அம்மா, நான் பூனையிலேருந்து சுமதி பேசுகிறேம்மா.
0: எங்கே இருந்தம்மா?
4: சிதம்பரம். பூனையிலேருந்து சுமதிம்மா.
0: சிதம்பரம், சொல்லுங்கம்மா.
4: தில்லையம்மா?
0: தில்லை இல்ல இல்ல, நான் ஒரு படத்தோடைய பெயர் கேட்டிருந்தேன், திரைப்படத்தோடைய பெயர் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
4: பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கூட ஒரு படம் இருக்குமா, நீங்க சொன்ன இயர்ல, அதுக்குதான் கேட்டேன்.
0: ஓ அப்படியா, சரி சரி. இல்லை இல்லை, ஓ எப்படிலாம் யோசிக்கிறேன்

0: பண்ணியிருக்காங்க பாருங்களேன். தில்லை மாப்பிள்ளைன்னு ஒரு படம் இருக்குதான், தெரியல பரவாயில்ல, அது நம்ம என்ன அப்படின்றத நம்ம அப்புறமா பார்த்துடலாம், தேடி கண்டுபிடிச்சிடலாம் சரியா. 1900 இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த நாளுக்கே உண்டான ஒரு சிறப்பும் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. இந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வணக்கம் தமிழ்நாட்டில் நிறைய சிறப்புகள் வந்து நம்ம கேட்டிருப்போம். வணக்கம் வணக்கம், ஹலோ,
1: வணக்கம்மா,
0: வாங்க.
1: திருபுவனம் சேவியர்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க ஐயா.
1: சொல்லுங்கம்மா, அந்த
0: நீங்க குறிப்பு கேட்டிங்களா?
1: சொல்லுங்கம்மா குறிப்பு.
0: அதாவது குறிப்பு வந்து ஒரு திரைப்படத்தோட பெயர், மரத்தை குறிக்கக்கூடிய சொல் ஒன்று இதில் இருக்கு. மரம்னா வேற என்ன பேர்ல எல்லாம் நாம வந்து சொல்லுவோம்? அம்பிகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு, சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. இந்த மூணையும் சேர்த்து ஒரு திரைப்படத்தோட பெயரை கண்டுபிடிக்கணும். 80களில் வெளியான திரைப்படம், இந்த நாளின் சிறப்புக்கும் உண்டான ஒரு படம் அது.
1: திருவிளையாடலாமா?
0: திருவிளையாடலா?
1: ஆமாங்க.
0: இல்லைங்கய்யா, பரவாயில்ல, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம், ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் குமார்.
0: உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டம் குமார் மேடம்.
0: நண்பா, அரியலூர் மாவட்டத்துல உங்க ஊரு எந்த ஊரு?
2: எங்க ஊர் ஆண்டி மேடம்.
0: அந்த பேரை நீங்க சொல்லுங்க, ஏன்னா இப்போ வந்து நீங்க உங்க ஊர் பேர் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு அது வந்து எங்க இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா, அதுக்காக. ஆண்டி மடத்துல இருந்து குமார் பேசுறீங்க.
2: ஆமாங்க.
0: படத்தை கண்டுபிடிச்சிங்களா?
2: குறிப்பு சொல்லுங்க மேடம்.
0: குறிப்பே நீங்க கேக்கலையா? அடாடா, மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அம்பிகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், சிவபெருமானை குறிக்கும் ஒரு சொல், இது மூணையும் சேர்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம். 1980களில் வெளியான திரைப்படம். என்ன படம் அது?
2: மரத்தை குறிக்கக்கூடிய சொல்.
0: மரம்ன்றதுக்கு வேற என்னெல்லாம் சொல் சொல்லுவோம்? தெரியல, பரவாயில்ல பரவாயில்ல, இதற்கு நாம வந்து இவ்வளோ நேரம் வந்து வேற ஒரு நேருக்கு கூட நம்ம வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம். சேர்ந்தாலும் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். முகநூலில் நிறைய நண்பர்கள் வந்து வலங்கைமான் துரை, அவங்க வந்து அம்மையப்பன் திரைப்படமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. இணைப்பில் யாரும் இருக்கு? வணக்கம்
3: வணக்கம்,
0: வாங்க
3: சொல்லுங்க மேடம்.
0: யாருங்கம்மா பேசுறீங்க? நீங்க தான் சொல்லணும்.
3: பட்டாபிராம் சுகந்தி.
0: பட்டாபிராம்ல இருந்து சுகந்தி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிங்களா?
3: தில்லானா மோகனாம்பாள் மேடம்.
0: தில்லானா மோகனாம்பாள் இந்த குறிப்போட வருதா? இந்த குறிப்போட ஒத்து வரணும் இல்லையா, அதனால. வணக்கம் வணக்கம்,
4: ஹலோ,
0: வணக்கம்
4: வணக்கம். ராமகுசலம் பேசுறேங்க.
0: ராமு?
4: ராமகுசலம்.
0: ராமு குசலம், கும்பகோணத்துல இருந்து. சொல்லுங்க ஐயா.
4: கங்கா கௌரி.
0: கங்கா கௌரி இல்லையே. இல்ல, உங்க பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க.
4: ராமகுசலம்.
0: ராமகுசலம், நன்றிங்க ஐயா, நன்றி. சரி, நேர்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கட்டும். நான் முதல்ல இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் போடுறேன், பாடல் போட்டால் ஈஸியாக நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்குள்ள இணைப்புல இன்னொரு நேர் வந்திருக்காங்க, ஒரே ஒரு நேர் கேட்டலாம். வணக்கம்
5: வணக்கம், ஜோலார்பேட்டை ஊசினட்டான் கிராமம், சஞ்சீவி.
0: சஞ்சீவி சொல்லுங்க, என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்களா?
5: ஒரு மரத்தை பறவை.
0: ஆஹா, என்ன இப்படி ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய பேர்னு கேட்டேன், நீங்க ஒரு மரத்து பறவைன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை நண்பா, பரவாயில்ல, இருங்க பாடல் போடுறேன். பாடல் போட்டோன்னு நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க சரியா. மகிழ்ச்சி.

0: இப்போ இந்த படத்தை போட்ட உடனே நிச்சயமாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் வாணிஜெயராம், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணிஜெயராம் குரலில் நாம் அந்த பாடல் கேட்டோம். 80களில் வெளியான திரைப்படம்னு சொல்லியிருந்தோம். 1983 வெளியான திரைப்படம். பாடல் கேட்டு முடித்த உடனே இணைப்பில் யார் வந்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுகிறேன் மேடம்.
0: மதுரையிலிருந்து புஷ்பலதா, சொல்லுங்கம்மா.
1: மிருதங்க சக்கரவர்த்தி
0: போட முன்னாடி கண்டுபிடிச்சீங்களா?
1: இல்ல மேடம், அதாவது படம் பேரு நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஆனா இது முக்கிய சிவாஜி கணேசன் படம் தான், இது முக்கியமான படங்களா இருக்கும்னு. திருவருட்செல்வ, சத்யவான் சாவித்ரி, இதெல்லாம் போட்டு போட்டு பாக்குறேன். முக்கியமான படமா தான் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மரம் வந்து விருட்சம், கற்பகம் அப்படின்னு போட்டு போட்டு பார்த்தேன், அது வரல. அதனால இதுல என்னன்னு சொல்லிடுறேன் மேடம், விளக்கம்
0: சொல்லுங்க.
1: மரத்துக்கு தரு
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வரல அப்படின்னீங்க.
1: இல்ல, முதல்ல கற்பகம் விருட்சம் மட்டுமே வந்துச்சு.
0: ஓ, விருட்சம். அதுல நம்மளுடைய சொல் இல்ல. விருட்சம் அப்படின்றது வந்து தமிழ் சொல் கிடையாது. அது பரவாயில்ல.
1: மரம் வந்து தரோ, அம்பிகை குடிக்கக்கூடியது சக்தி, சிவனை குறிக்கக்கூடியது சக்கரவர்த்தியா மேடம்? சக்கரவர்த்தி
0: சங்கரர்,
1: சங்கரர்
0: அதுல இருக்குல்ல,
1: சங்கரர். ஆமா மேடம்,
0: சங்கரர் போட்டு பாருங்க. பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து சர்வதேச இசை தினமும் கூட. அதுல பாத்தீங்கன்னா இசை கருவிகள், ராகங்கள், எல்லா பேருமே வந்து அதுல வந்திருக்கும், சரியா? அந்த பாடல்ல அதுவும் இருக்கு. அதே மாதிரி சிவாஜி கணேசனுடைய திரைப்படமும் கூட இல்லையா, ரெண்டையும் சேர்த்து வந்து இது எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சூப்பரா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. மிருதங்க சக்கரவர்த்தி அப்படின்ற திரைப்படம் தான். மரத்தை குறிப்பது தரு, அம்பிகையை குறிப்பது சக்தி, சிவன் அது வந்து சங்கரர். இது சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிருதங்க சக்கரவர்த்தின்ற திரைப்படத்துடைய பெயர் வரும். நிறைய நண்பர்கள் வந்து முகநூலையும் பதிவிட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
2: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
3: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல. இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
2: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
0: நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் மீரா வெங்கட்ராமன் மரம் அம்பாள் சிவன் சக்தி அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், இன்பா இலக்கியா, அரசகொளி ஜான் பீட்டர், நிவேதா ராஜு, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, புவனகிரி சுமதி பாபு, ரெடில்ஸ் ஹயத் பாஷா, காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், தஞ்சை பிரகாஷ் குமரன், அன்புராணி, சிவன் அருண், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, அடுத்து இவங்க பெரம்பூர் கமலா சண்முகம், ஒரு நீண்ட பெரிய ஒரு பதிவு வந்து அவங்க இதில் போட்டிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீராம்

0: ராமச்சந்திரன், ஹரிஹரன், அடுத்து தேனி ஹரிராம், இத்தனை பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பதில் இந்த இப்போ நாம் கேட்ட அந்த மிருதங்க சக்கரவர்த்தி அப்படின்ற திரைப்படத்தோடய பெயரை வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அத்தனை நேர்களுக்குமான வாழ்த்துக்களோடு நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: வணக்கம். உங்க எல்லாருக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்க போகிறீங்க என் கேள்விக்கு என்ன பதில். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படிங்கிற இந்த சிம்பிளான ஃபார்முலா தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆக போகுது. போன நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துருக்க கூடாது. இன்றைக்கி ஒரு நாள், இந்த நாளில் ஒரு முறை மட்டுமே நீங்கள் கலந்துக்க முடியும். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0444295204538 3 2838 9871. இந்த எண்ணுக்கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஓகே, என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சிம்பிளான கேள்விகள், பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்க போகுது. நீங்கள் 1, 2, 3, 4 10 எண்ணுவீங்களோ 20 எண்ணுவீங்களோ, சும்மா கில்லி மாதிரி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதிலோட தயாராக காத்துட்ருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆன் த ஸ்பாட்லேயே எப்படி கேள்விகள் கேட்டாலும் கூட உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சிருக்குது இவ்வளோ நாளும். அதை தான் இன்றைக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. முதல் பாடலாக உங்களுக்காக கில்லி படத்துலேருந்தே பாடல் போட போகிறேன். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கேள்விகளோடு இணையலாம்.

0: கில்லி படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம். பன்னீர்செல்வம்
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆலத்தம்பாடி.
0: எங்க இருக்குங்க அது? நீங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு இருக்கு இல்லையா, அதுல TFM அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா, சோப்புக்கு பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா TFM அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது எதை குறிக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு விளக்கம். என்ன தெரியல? சரி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. வணக்கம். துண்டிக்கப்பட்டிருக்கு. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல தெரியுதே. அரியலூர்ல இருந்து சென்னைக்கு பேசி இருக்கீங்க, சூப்பர். சொல்லுங்க, TFM அப்படிங்கறது நம்ம சோப் போடுறோம்ல அதுக்கு பின்னாடி TFM ஒரு வேர்டு இருக்கும், அதோட முழு நீள விளக்கம் என்ன? அது அதான் கேள்வி. சோப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா TFM குறிப்பிட்டிருப்பாங்க. அதனுடைய விளக்கம் கேட்டேன்.
2: அது வந்து அப்படின்னா நம்ம நார்மலா நம்ம யூஸ் பண்றது விலங்குகளுக்கு யூஸ் பண்றோம் சொல்லி போடுவாங்களே மேம்.
0: சூப்பருங்க, பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டீங்க. அதனுடைய
2: அதே மாதிரி மேம் இன்னும் முக்கியமான விஷயம், பர்டிகுலர் நம்ம எல்லாம் யூஸ் பண்ற சோப்பு பூரா அனிமல்ஸ் சோப்புன்னு சொல்லிதான் நம்ம
0: அதோட விளக்கமும் அதுல வருது. எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது கூட

0: நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காலை வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் பேசுறேன்.
0: மாதவரம் வீரராகவன், சொல்லுங்க, பதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
1: TF தான் நம்ம முழுமையான கொழுப்பு உடையது. இங்கிலீஷ்ல வந்து டோட்டல் ஃபேட்ஸ் இருக்கும்.
0: டோட்டல் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க வந்து கும்பகோணத்துல இருந்து குணவர்தன் பேசுறோம்.
0: கும்பகோணம் குணவர்தன், சூப்பரா இருக்கே, ரைமிங்கா இருக்கே, கும்பகோணம் குணவர்தன். சரி, பதில் சொல்லுங்க. தெரியுமா
2: என்ன கேள்வி?
0: கேள்வி வந்து நம்ம சோப்புக்கு பின்னாடி TFM அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய விளக்கம் விரிவாக்கம் அது என்ன? அதான். சரி, பதில் சொல்லிட்டாங்க, இருந்தா உங்களுக்கு பதில் தெரியல இல்லையா, என்னன்னு சொல்லுவோம், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கொடமாண்டப்பட்டிமா.
0: கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன், ஐயா சொல்லுங்க.
3: டோட்டல் ஃபேட்.
0: ஆமா, ஃபேட்டி மேட்டர், அவ்வளவுதான். கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன் ஐயா,
3: கேவி ஜெயசீலன், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சரி, நன்றிங்க, வாழ்த்துக்கள், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டர் வேற ஒன்றுமே இல்லைங்க, மொத்த கொழுப்பு பொருள். ஒரு சோப்பு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் தேங்காய் எண்ணெய் மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த பாம் ஆயிலெல்லாம் எவ்வளவு கொழுப்பு சத்தின் அளவு இருக்குது அப்படிங்கிறது தான். இது சம்மந்தமாகவே அடுத்த கேள்வியும் வரப்போகுது. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருங்க.

0: அயன் படத்திற்காக ஹரிஹரன் பாடின பாடல் கேட்டீங்க. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் வரிகள் நா முத்துக்குமார்.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
2: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
1: நடிப்பே முன்பெயர் சிவாஜியா,
3: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியர் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேப்பாரு, நம்ப பாட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாடு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். இட்ஸ் லைக் தட் டூ லுக் அட் தி வேர்ல்ட்.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
0: ஒன் ஜீரோ டூ பாயிண்ட் த்ரீ விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு

0: இருக்கிறதே, என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முகசுந்தரம்.
0: மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி, நம்ம சோப்பில் முதல் தரமானது அப்படிங்கிறது டிஎஃப்எம்மோட எந்த அளவை வச்சு நம்ம எடுத்துக்கலாம்?
1: ஒன்று மேடம்.
0: அதான், அதில் எவ்வளவு இருக்கணும் டிஎஃப்எம், எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்?
1: 80% இருக்கணும் மேடம்.
0: இல்லை, எவ்வளவு எவ்வளவு, அதாவது 80 இருந்தால் நல்லதுங்க, ஆனால் எவ்வளவுங்கிறது அந்த குறைந்தபட்ச அளவு இவ்வளவு இருக்கணும்னு நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் கேட்குறேன்
1: நான்.
0: கேட்க மாட்டேங்குது. இல்லைங்க, நான் அது வந்து ரொம்ப ரொம்ப கீழே நீங்க சொல்றது. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கங்க சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஎஃப்எம் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்புக்கு பின்னாடி குறிப்பிட்டிருப்பாங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப தரமான சோப்பு அப்படின்னு நம்ம சருமத்துக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் போரூர் கெருகம்பாக்கத்துல கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: போரூர்ல இருந்து கண்ணன், சொல்லுங்க பதில் தெரியுமா கண்ணன்?
2: மேடம், அது 72% ரேஸ் இருக்கணும் சொல்லுவாங்க.
0: 72 நெருங்கிட்டீங்க, நெருங்கிட்டீங்க, இன்னும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். சரி, பரவாயில்ல கண்ணன், வாழ்த்துக்கள். ஓரளவு கிட்டத்தட்ட நெருங்கி பதில சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் வந்து சைதாப்பேட்டையில இருந்து பாலா ஜெயச்சந்தர் பேசுறேன்.
0: சைதாப்பேட்டை பாலா ஜெயச்சந்தர், சொல்லுங்க சார்.
3: ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் லைன்ல பேசுறேன் உங்களோட.
0: வாழ்த்துக்கள். இவ்வளவு நாளும் இணைப்பு கிடைக்கலையா, என்ன ஆச்சு, முயற்சி எடுத்தீங்களா?
3: நான் ஒன்லி ஃபேஸ்புக்ல தான் டச்ல இருப்பேன்.
0: சரி,
3: இன்னைக்குதான் உங்க கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம்னு பண்ண ரெண்டாவது இணைப்பே கிடைச்சிருக்கு.
0: தேங்க் யூ, சொல்லுங்க பதில் சொல்லுங்க.
3: தேங்க் யூ. TFM 78% இருக்கணும் மேடம் ஃபார் ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்புனா.
0: சூப்பர், 76% இருந்தாலே ஓகே தான், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதுதான் நம்மளுடைய அந்த பிஹெச் லெவலை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணும் இல்லையா, ஈரப்பதம் சரியாக இருக்கணும். அதுதான்,
3: அது பிஹெச் வேற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் மேடம், பட் டிஎஃப்எம்ங்கிறது ஃபேட்டி மேட்டருங்கிறது இட் இஸ் டேக்கன் வந்து ஒரு கிளீனிங் எஃபெக்டிவ்னஸ்க்காக சொல்றது.
0: முதல் தரமான சோப்பு பயன்படுத்துறதுக்கு சரி. சரியான பதில சொல்லிட்டாரு சைதாப்பேட்டையில இருந்து பாலாஜி சந்தர், சூப்பருங்க. இந்த மாதிரி பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா, இணைப்பு கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க, ஃபேஸ்புக் இருக்கவே இருக்கு, அதுல உங்களுக்கான அந்த பதிலை நீங்க வந்து இங்க பதிவிடலாம். சரியான பதில்களை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்க கேட்கறதுக்காக 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து பாடல் வருது.

நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரில. அந்த ஒரு விஷயந்தான் பெரிய பூஸ்ட்டு. மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்குது என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: திருப்பத்தூர்ல இருந்து யாரு?
1: புகழேந்தி பேசுறேன். திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகே புகழேந்தி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடுறேன் நானு. என்னன்னா, நம்மளுடைய சருமம் இருக்கு இல்லையா, சருமத்தோட இயல்பான pH அளவு அப்படிங்கிறது என்ன?

0: தெரியல. சரி பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இதான் முதல் முறையா?
1: ஒரு மாசமா ட்ரை பண்ணிக்கிறேன் மேடம்,
0: கிடைக்கல, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து முயற்சி எடுங்க, கண்டிப்பா முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கிடுங்க. நன்றி நிகழ்ச்சியில
1: பங்கெடுத்து.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க ஆயுத காலத்துல இருந்து பிரசாத் பேசுறேன் மேடம். குட்டி என்கின்ற பிரசாத்.
0: குட்டி என்கின்ற பிரசாத், எந்த ஊரு?
2: ஆயுத கலம்.
0: ஆயுத கலமா? எங்க இருக்குங்க அது?
2: ஜெயங்கொண்டம் பக்கம், கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டம் பக்கம் இருக்கு மேடம்.
0: எங்க இருந்தெல்லாம் வரீங்க? எவ்வளோ பேர்கள், ஊரோட பேர்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறீங்கன்னு பாருங்க.
2: ஆமா மேடம், ரொம்ப தெளிவா இருக்கு எஃப்எம் மேடம்.
0: சரி, மிக்க
2: நன்றி. நம்ம பிஹெச்ஓட அளவு வந்து 7 மேடம், 0.87.
0: ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
2: ஆமா மேடம், நாங்க
0: சரியான பதில் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம்.
2: சரி,
0: நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் குடிக்காடு, அருண் பேசுறேன் மேடம்.
0: அரியலூர்ல இருந்து அருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அருண் நீங்க?
3: நான் வந்து காலேஜ் போறேன் மேடம்.
0: அப்படியா, என்ன படிக்கிறீங்க?
3: காலேஜ் இதுல இங்க எம்ஆர்ல பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்
0: மேடம். சரி, ஓகே, ஃபைன். சொல்லுங்களேன் பதில, தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு.
3: அதாவது 4.5 மேடம்.
0: அதுல இருந்து
3: 5.5 வரைக்கும்.
0: சூப்பருங்க, சூப்பர் அருண், சரியான பதில சொல்லிட்டீங்க. ஆனா இந்த பதிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டோன தான் தடுமாறிட்டீங்க அருண். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், பதில் சரியா சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்போ சரியா 10:31 கடந்து போயிட்டு இருக்கு.
4: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ।

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: நல்லா இருக்கேன், பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க பேரு ஊரு அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, பேர் சொல்லையில எவ்வளவு குஷியா இருக்கு உங்களுக்கு. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க. அப்படிங்க, சரி 76 இருந்தா ரைட், 78 இருக்கலாம் அப்படிங்கறீங்க.
1: 78னா நம்ம கர்மத்தை வந்து என்ன என்ன என்ன சத்த அதுல அதிகமா இருக்கும்,
0: அதுல அதிகமா இருக்கும்ன்றீங்க. சரி ஓகே,
1: 76 மினிமம்.
0: ஆமா இருக்கலாம், ஆமா
1: 78 இருக்கும்.
0: சில சோப்புகள் வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: அதுமா ரொம்ப வந்து ரொம்ப பேருக்கு புரியாது.
0: ம்,
1: அத ரொம்ப கண்ணாடி போட்டுட்டு ஒரு பூதகாரி வச்சு வச்சாதான் அந்த டிஎஃப் லெவல் புரியும்.
0: சரி, அத வந்து நல்லா குறிப்பா பார்த்து வாங்கணும்னு சொல்றீங்க.
1: ஆ பாமா பார்த்து வாங்கணும், அது மெடிக்கல்ல போய் கேட்டிட்டு கரெக்டா பார்த்து அந்த 76 கீழே உள்ளது நம்ம வாங்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம வேகத்துக்கு அந்த குறிச்சிட்டு வந்து நகத்தை போட்டுட்டா கூட அப்படியே அது ஒரு கோடுவா விடும்.
0: கரெக்டா சொன்னீங்க, நன்றி. சரியான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி. நீங்க
1: மீனா சாமி, நாங்க எங்க வெளிப்பாடுக்கு மீண்டும் மீண்டும் கால இனிய தமிழ் வணக்கம், எங்கள் வாழ்த்துக்கள் ஆர்ஜி அறிவிப்போனார் அவர்களுக்கும்
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பாருங்க, ஏன் நான் பேசுறதையே எனக்கு எக்கோ போட்டு காட்டுறீங்க? நான் சும்மா எஃபெக்ட்ல எக்கோலாம் போடுவோம் ப்ரொமோவுக்கு, ஆனா இது லைவ்லயே நீங்க எக்கோ போட்டு காட்டுறீங்க. ரேடியோவை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க தள்ளி வாங்கன்னு அதில் ஒரு வேண்டுகோளை கொடுத்து. ஆ வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஆ காலை வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்மா.
0: திருவள்ளூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன் சார், சரி. உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன் நான். இப்போது ஒரு சோப்பு இருக்கு இல்லையா, அது அதிக காரத்தன்மை கொண்ட சோப்புன்னு சொல்றோம். சில சோப்பு அதோட அளவு வந்து வச்சுதான் அது சொல்றோம்.

0: செலவை, அந்த சோப்பு எதனால சருமத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது அதான்
1: அது
0: கேள்வி.
1: வந்து சுண்ணாம்பு இல்லம்மா, சுண்ணாம்பு சத்து அதிகமாக சேர்த்துறாங்கம்மா, அதாம்மா.
0: இல்லை இல்லை, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க கோபாலகிருஷ்ணன் சார். நன்றி
1: ஆ
0: நிகழ்ச்சியில்
1: ஓகே ஓகே.
0: பங்கெடுத்ததுக்கு. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம்,
2: வணக்கம்மா.
0: சொல்லுங்க. ஆ, பேர் சொல்லுங்க, இவ்வளோ தயக்கம் எதுக்கு?
2: ஆழ்வார்ல இருந்து ஆதிநாதன்.
0: சரி, ஆதிநாதன் சார், பதில் தெரியுமா?
2: சரையாளம்
0: தெரியலையா? சரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிக நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. இப்போ நம்ம அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் போயிடுவோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் பதிலை கொடுத்துட்டு எப்போ எங்கள் பேரெல்லாம் வரும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பதில்களை சரியாக படிச்சுட்டு வந்துடலாம். ஒரு சின்ன டைமை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, சோப்போட டிஎஃப்எம் என்பது அதன் பொருள் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சரியாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா மொத்த கொழுப்பு பொருள் அப்படின்னு இன்பா இலக்கியா கொடுத்துருக்காங்க. பன்னீர்செல்வம் அவரும் சரியாக சொல்லியிருக்காரு, கொழுப்பின் அளவை குறிக்கக்கூடிய அந்த இது தான் அப்படின்னு. பாலா ஜெய்சந்தர் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் ஹோசூர்லேருந்து சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் சரியாக சொல்லியிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து. மீரா வெங்கட்ராமன் ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா. சத்யநாராயணன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தேனியிலேருந்து ஹரிராம், அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படிங்கிறத. தஞ்சையிலேருந்து தேனி பிரகாஷ் குமரன், அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மேலப்பேட்டிலேருந்து தயாளன் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சரியான பதில் யார் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீ ராமச்சந்திரன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த முதல் கேள்விக்கான பதிலை இத்தனை நேயர்கள் ரொம்ப சரியாக கொடுத்துருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அதிக காரத்தன்மை உள்ள சோப்பு ஏன் நம்மளுடைய சருமத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இணைப்புக்கு வரலாம். இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க, ஃபேஸ்புக் இருக்குது, அங்கே வந்து உங்களுடைய சரியான பதில்களை பதிவிடலாம் நீங்கள்.

0: அட்டகாசம் படத்துக்காக பாடல் கேட்டிங்க பரத்வாஜ், டோனன், அர்ஜுன், தாமஸ், மகாநதி, சங்கர் இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல் பரத்வாஜோட இசையில் வைரமுத்தோட வரிகளில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதிலில் நம்ம கொடுத்துருந்த கேள்வி ரெண்டாவதாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, டிஎஃப்எம்மோட அளவு எந்த பர்சன்டேஜில் இருந்தால் அது தரமான சோப்பு அப்படின்னு சொல்லி நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்பா இலக்கியா ரொம்ப சரியான பதிலை சொல்லியிருக்காங்க, 76% ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காங்க. அடுத்ததாக சரியான பதில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி 60% 70% சொல்லியிருக்காங்க. அது இரண்டாவது தரமானது, முதல் தரத்துக்கான பர்சன்டேஜ் தான் நம்ம கேட்டிருந்தோம். மீரா வெங்கட்ராமன் சரியா பதில் கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் ஹொசூர்லேருந்து சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அடுத்த கேள்வி, சர்மத்தோட இயல்பான பிஹெச் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்பா இலக்கியா 4.5 to 5.5 வரைக்கும் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஹரிஹரன், அவரும் வந்து அவர் இந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கல. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் ஹொசூர்லேருந்து 4.1 சொல்லிட்டார், 4.5 தான் சரி. அடுத்ததாக சரியான பதில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அள்ளிநகரத்திலிருந்து எஸ் மகாதேவன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. சரியான பதில் கொடுத்துருக்குது ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹாயத் பாஷா, அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பதில் கொடுத்துருக்க நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, காரத்தன்மை அதிக காரத்தன்மை கொண்ட சோப்பு வந்து நம்ம சர்மத்துக்கு நல்லதில்லை, ஏன் அப்படிங்கிறது தான் கேள்விக்கான பதில். சரியா யார் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பு கரெக்டா கொடுக்கும் போதுதான் துண்டிக்கப்படுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காலை இனி வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
0: கிருஷ்ணகிரியில இருந்து கோபால், சொல்லுங்க சார்.
1: ஆமாமா,
0: பதில் சொல்லுங்க.
1: என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல கேட்டுக்கலாம்.
0: அதிக காரத்தன்மை கொண்ட சோப்பு ஏன் நம்மளுடைய சருமத்துக்கு நல்லதல்ல?
1: இது மார்கோ இந்த மாதிரி சோப்பு வந்து வேப்பந்தலையில இருக்குமா, அதனால
0: உடம்பு. பிராண்டோட பேர் எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் கேக்குறது
1: வேப்பந்தலை சோப்பு இருக்குமா, வேம்பு, அது வந்து உடம்புக்கு நல்லதுமா, அந்த சருமத்துக்கு வந்து வேம்பு நல்லதுமா?
0: சரிங்க, சருமத்துக்கு வேம்பு நல்லதுன்னு சொல்லிருக்கீங்க, நான் கேட்ட கேள்வியே வேற. சரி பாக்கலாம்.
1: என்ன கேள்வி?
0: அதான், அதிக காரத்தன்மை ஏன் நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல அப்படிங்கறதுதான். பதில சரியா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: சொல்லுங்கம்மா.

0: இரிட்டேஷன் கொடுக்கும்.
1: சரி வேற.
0: அப்புறம் ட்ரைனஸ்.
1: அதான் ரொம்ப முக்கியம். இயற்கையா நம்ம நம்முடைய தோல் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் தன்மை நம்ம தோலுக்குனே உள்ளது, அதை வந்து இது ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிரும் அப்படிங்கறதுனால தான் அதிக காரத்தன்மை கொண்ட சோப்பை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.

0: பொம்மரக்கண்ணாலே படத்துக்காக உதித் நாராயணன் சாதனா சர்க்கம் பாடின பாடல் கேட்டீங்க. கபிலனோட பாடல் வரிகளுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
2: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும்.
1: நடித்தி முன்பெயர் சிவாஜியா?
3: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் வாங்கிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார். எது சார் நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா ஆறு மணிமே ஆறு போட்டு கேட்குறார். It's like that too. Look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.
4: முன்னோருக்கு
0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது என் கேள்விக்கு என்ன பதில்? விவித் பாரதி நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்தது என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நேரம் 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்தநாளை ஒட்டி
2: எனக்கு தண்ட தண்ணி வந்துருங்கிறதுக்காக நாலே நாலு மிளகா கிள்ளி போடுவா. நீ சரிக்கு சமமா போட்டிருக்க முடிஞ்ச உப்பு புளி மிளகா சேர்ந்தேன் சரியா தான்.
1: நடிப்பி முன்பெயர் சிவாஜியா? ஹலோ, வணக்கம் மக்களே. 102.3 வித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சிருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியா ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜியுமா விஜயகுமார். சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இந்த ஸ்பெஷல் டேக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் தெரியுமா? சிவாஜி கணேசன் அவர்களுடைய தலைமகன், தயாரிப்பாளர், நடிகர் திரு ராம்குமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயம் சிவாஜி சாரை பத்தி நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. அவரை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: ஓகே. Thank you. என்ன இங்க ஆல் இந்தியா ரேடியோ கூப்பிட்டது?
1: நாங்க ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறோம் சார். எங்களுக்கு முதல் சொல்லுங்க சார், இப்ப வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு ஆக்டரா எல்லாருக்குமே தெரியும். அப்பாவா எப்படி இருப்பாரு சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப பாசமா இருப்பாரா? நீங்க எப்படி இருப்பீங்க அப்பா கூட?
3: நாங்கள் சின்ன வயசில் வளரும் போது விதோட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தோம். 6 வயசுல அனுப்பிச்சிட்டாரு ஊருக்கு. ஸோ நாங்கள் வருஷத்தில் 1 வாட்டி 2 வாட்டி தான் பார்ப்போம் அவரை. ஸோ பார்க்கும்போது அவர் ரொம்ப அன்பாக, ஏன்னா அவர் ரொம்ப பிஸி இங்கே. அதுக்கப்புறம் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் ஹிம் டில் அவர், ஏன்னா அவர் கூட இங்கே இல்லைன்னா கூட ஸ்டுடியோவுக்கு போய் சாப்பிடுவேன். அப்புறமா ஆஸ் இ க்ரூ ஓல்டர் ரிட்டையர் தென் எவ்ரிடே ஆல்மோஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் ஒன்றா சாப்பிடுவேன். ஹீ இஸ் வெரி, அவர் பார்க்குறது ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு, பட் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். என்ன ஒன்றும் ஏதாவது வேணும் இம்பாசிபிள்னு நினைக்க வேணான்னு சொல்லுவார். அண்ட் ரொம்ப இமோஷ்னல் அவர். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலினா இஸ் வெரி இமோஷ்னல். அண்ட் ஃபேமிலியோட முதல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, எனக்கு தெரியும் நல்லா. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் ரொம்ப கவனிப்பார். அதுவும் தஞ்சாவூர்லேருந்து ஊர்லேருந்து வரவங்க, கிராமத்துலேருந்து வரவங்களெல்லாம் ரொம்ப கவனிச்சுப்பார். அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நான் சொல்லணும், இப்போ ரசிகர்கள்னு இருக்காங்க சிவாஜி ரசிகர்கள், ரொம்ப கவனிப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டரை தான் நீங்கள் டெய்லி யார் எப்போ யார் வேணாலும் வந்து மெட்ராஸில் காலைல 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு பார்க்கலாம். அவர் ஒருத்தரை டெய்லி டெய்லி வந்து அங்கே நின்று பார்த்துட்டு போவாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி ஷூட்டிங் போகும்போது 8 மணிக்கு காரில் ஏறுவார், 8 மணிக்கு கூட்டம் நிற்போம், எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து தான் காரில் ஏறி போவார். ஐ ஹவ் சீன் தட் மெனி மெனி டைம்ஸ். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன்.
1: சார் அடிக்கெலாம் வாங்கியிருக்கீங்களா?
3: இல்லை, நான் இது வரைக்கும் அடி வாங்கினதில்லை.
1: சமத்தை சார் நீங்கள்?
3: இல்லை சமத்த இல்லை, பட் அவர் அந்த அடிக்கிறது அந்த அந்த பழக்கம் கிடையாது அவருக்கு. ஏய் அப்படின்னு சொல்லுவார், அது மாதிரி
1: ஒரு வார்த்தை
3: அதோட தான் ஹேய் என்ன அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். ஐ வெட் லாட் ஆஃப் குட் டைம்ஸ் வித் ஹிம். இன்னொன்று, ரொம்ப இன்க்விசிட்டிவ், ஹி வாண்ட்ஸ் டு நாலேஜ் நிறையா என்ன நடக்குது. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வேர்டு வந்துருச்சு, அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், இங்கே என்ன பண்ண நாட்டார் எப்படி இருக்குது இங்கே. அப்புறம் ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள் கூட உட்காந்து பேசணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவங்களாம் உட்காந்துருந்தாங்கன்னு அவர் உட்காந்து பார்த்து பேசிகிட்டே இருப்பார். பெரிய பெரிய லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இல்லை லீடிங் எஜுகேஷனிஸ்ட் கூடலாம் ஹி லவ் ஸ்பெண்டிங் டைம். அவங்க கூட உட்காந்து அவங்க பேசுறத கேட்டுகிட்டே இருப்பார்.
1: ஸோ இப்போ வந்து பெரிய ஒரு ஜாம்பவானுடைய மகன் அப்படிங்கிறது நிறைய ப்ளஸ்ஸாக இருந்தாலும், சில விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அச்சோ நம்ம இதை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு ஏதாவது அப்படி இருக்கா?
3: மிஸ் பண்ணுறோன்னு இல்லை, பட் என்னென்னா வென் யங் தேல் கம்பேர் யூ சொல்லுவாங்க சார், இப்போ இப்படி செய்வா சார், நீங்கள் அப்படி செய்யணும்னு. அது வந்து சின்ன வயசில் சார் ரொம்ப யங்காக இருக்கும்போது அது ஒரு எஃபெக்ட் ஆகும், 18, 20, 24 தென் அப்புறமா தென் எஃபெக்ட் பண்ணுறதில்ல நம்மளுக்கு அவ்வளோ. ஒன்னா சொல்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க ஓடி சார், அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நான் வெறும் ராம்குமார்னு. ஸோ என்னால் முடியுந்தால் என்னால் பண்ண முடியும் அவ்வளோதான். ஸோ அவங்க எதிர்பார்க்க அளவுக்கு என்னால் பண்ண முடியாது, நான் ஆக்டராக அவ்வளோ வேலை. ஸோ அது ரொம்ப பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆக்டர் ஆகணும்னு, பட் வந்துட்டார். தம்பி வந்தார், தம்பி பையன் வந்தார், இப்போ வேறு பசங்கள்லாம் வராங்க. இட்ஸ் ஓகே.

0: நீங்க
1: பட் எனக்கு என்ன,
0: தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துட்டீங்க.
1: நாங்க சினிமாக்குள்ள வரக்கூடாதுன்னு எங்களை ஊர் வெளியூருக்கு அனுப்பிச்சார் படிக்கிறதுக்கு. எங்க ரொம்ப தூரம் இல்லை, பெங்களூருக்கு. அப்போ பெங்களூருக்கு எங்களுக்கு அதான் பெங்களூர்னா அப்போ இப்போ வந்து 3 hours, 3.5 hours, 4 hours காரில் போகலாம். அப்போல்லாம் 7-8 மணி நேரம் அவங்க காரில் போகிறதுக்கு. பட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வருவோம். பட் ஆனால் நாங்கள் இங்கே வந்துட்டு அப்புறம் நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு சரி எங்கேயாவது வெளியூர் ஃபாரின் போய் படிக்கலாம், அங்கே அப்படியே போய் வேகாஸ் வேலை செய்யலாம்னு நினச்சோம். எங்கள் சித்தப்பா இருந்தார் மிஸ் சண்முகம், அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி. எங்கள் அப்பாவோட தம்பி அவர் இல்லை, என் கூட இரு, எனக்கு ஐ நீட் சம்படி, யாராவது கூட இருக்கணும்னு சொன்னோன்னு அப்படியே இருந்துட்டோம். அவ்வளோதான். அப்புறம் இருந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு தான் 6 மாதம் 8 மாதம் ஒரு ப்ரொடக்ட் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இன்னும் எனக்கு தயாரி வந்தோம், ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலான்னு 1974 தங்கப்பதக்கம் போனால், அப்புறம் நான் 1972 சேர்ந்துட்டேன். பட் அப்புறம் ப்ரொடக்ஷன் அப்போ தங்கப்பதக்கம் நான் காலேஜில் இருந்தேன். இப்போ ஆரம்பிக்கலாம். அப்புறம் 1977 ப்ரொடக்ஷன் அண்ணன் ஒரு கோயில்னு ஒரு படம், எனக்கு ஃபர்ஸ்ட் பச்சம் படம், ஃபர்ஸ்ட் படம் நான் வேலை செஞ்சது ப்ரொடக்ஷனில். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே.
0: ஆனால் உங்களுக்கு ஆக்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லையா சார்?
1: இல்லை, ஃபீல் பண்ணல. சரின்னு ஒரு படம் 1 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ சொன்னாங்க, சார் நீங்கள் ஆக்ட் பண்ணுன்னு. அப்புறம் எங்கள் சுத்தப்பா சொன்னால் பரவாயில்ல நீ ஆக்ட் பண்ணுன்னு. அப்புறம் பிரபு சார் கூட அறுவடை நாள்னு ஒரு படம் நான் ஆக்ட் பண்ணேன் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்காக. அந்த படம் ஆரம்பித்து ஷெட்யூல் நடக்கும்போது தான் எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் பிக் ஜாயிண்ட் ஃபேமிலி, நிறையா பொறுப்பு, நிறையா மற்ற இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதான் எனக்கு அந்த அந்த தாட்டே மைண்ட்லேருந்து போயிடுச்சு. அப்புறம்
0: ஓகே, நீங்கள் இப்போ அந்த அறுவடை நாளை நடிச்சிங்களே சார், அப்பா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க?
1: அவர் வந்து நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் நான் நடிக்கணும்னு தான் அவர் நினைச்சார். ஹி வாண்டட் மீ டு பிகம் அன் ஆக்டர். பட் நான் ஆக்ட் பண்ணல. பட் அது ஆக்ட் பண்ண சொல்லவே மாட்டார் அவர். ஹி நெவர் சே நீங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்க அதுக்கு போங்க அதுக்கு போங்க. அவர் சின்ன வயசில் வந்து நான் போயிட்டு வந்துட்டு மைட் பி இஸ் ட்ரீம் வாஸ் ஐ ஷுட் கெட் இன் டு தி ஆர்மி அப்படின்னு சொல்லி. நான் ஆர்மி ஸ்கூலில் டேராடூனில் எனக்கு அட்மிஷனும் கிடச்சிச்சு 1965. இப்போ இட்ஸ் கால்ட் இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அப்போது ராஷ்ட்ரிய மிலிட்ரி அகாடமின்னு. பட் அப்புறம் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணதால் மிலிட்ரியில் போகாமல் இங்கே அப்படியே வந்து சினிமானா எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியே சினிமா பைத்தியம். வாரம் பார்க்க எவ்ரி ஃப்ரைடே சினிமா பார்ப்பார் தியேட்டரில் போய், டிவியில் பார்ப்பார், சினிமா தியேட்டர் தான் பார்ப்பார். இன்னும் அந்த ஹேபிட் எனக்கும் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பேருக்கு இருக்குது. இன்னும் வெள்ளிக்கிழமை நைட் போய் சினிமா தியேட்டர் தான் பார்க்குறோம், படங்கள்லாம் போய் பார்க்குறோம். ஸோ அது ஒரு ஹேபிட், சினிமா பைத்தியம், சினிமாக்குள்ளே வந்துட்டோம்.
0: தொடர்ந்து கேளுங்க 102.3 வித் பாரதி, தமிழ் FM. ஸ்டே டியூன்.

தின்தா தின்தா ஜுமக்கு ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜுமக்கு தின்தா தின்தா ஆ ஜுமக்கு ஜுமக்கு தின்தா இந்தா சரி சரி சரி சரி.

நிதரிதமா தொந்தரிகிறது கதா கரிசம் தரகிறதா பரணி தரகிறதை தகதிரி மகத மத மத பரி மத பரி மனித சனிதகதிரி.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி
1: அது வேற ஒண்ணும் எடுத்து
0: நடிப்பி முன்பெயர் சிவாஜியா சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்
2: போக முடியல. I love to work in a bookshop.
3: Oh.
2: Yeah, I'm a big bookie.

0: அப்படியா சார்?
1: புக்கினா புக் புக் படிக்கிறவன். எங்கள் அப்பாவுக்கு அந்த பழக்கம் வந்துச்சு. ஸோ ஐ லவ் டு ஒர்க் இன் அ புக் ஷாப்.
0: நீங்கள் விரும்பி படித்த புத்தகம், அதாவது இப்போ கூட நான் வந்து எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் எடுப்பேனா, அப்படி எந்த புத்தகம் சார்? இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு புத்தகம் வந்து பரிந்துரை பண்ணலாம், எந்த புத்தகம் சொல்லுவீங்க சார்?
1: ஓ மேம், தட் ஏன்னா நான் வந்து ஒன்று சொல்லணும், நான் தமிழ் புக்ஸ் படித்ததில்லை, எல்லாம் இங்கிலீஷ் தான். நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் படித்தது பொன்னியின் செல்வன். அஞ்சு வால்யூம் வந்துச்சு, அஞ்சு வால்யூம் படித்து அது எனக்கு என்ன பெரிய விஷயம் வந்துச்சுன்னா, என்ன நான் இங்கிலீஷ் க்ரைம் ஃபிக்ஷன் த்ரில்லர் ஃபிக்ஷன் படிப்பேன், அது ஒன்றுமே அப்பா கூட பேச முடியாது. நான் போய் சொல்லலாம், அப்போ இது மாதிரி கதை இது மாதிரி கதை, அப்புறம் ஏதாவது படம் வந்துச்சுன்னா படம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் இப்படி இப்படி வருதுன்னு சொல்லி. பட் பொன்னியின் செல்வன் ஒரு இது என்ன பெரிய விஷயம் என்னச்சுன்னா, அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு போய் அவர் கூட அதை பற்றி பேசுவோம், ஒரு சாப்டர். அவர் வந்து பொன்னியின் செல்வன் எல்லா வால்யூமும் அவருக்கு பை ஹார்ட். ஐ திங்க் எஸ், அவர் வந்து 10 தடவைக்கு மேலே ஃபுல் படிச்சிருக்காரு சார். ஒரு வாட்டி படித்தா, ரெண்டு வாட்டி படித்தாலே பை ஹார்ட்டு. 8-10 தடவை பண்ண ஒரு ஒரு சாப்டர் சார். அவர் அப்படியே உட்காந்துருப்பேன், என்ன இருப்பேன், இந்த சாப்டர் படிச்சுட்டு வந்தேன், ப்ளீஸ் டெல். இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ரொம்ப பிரமாதமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இங்கிலீஷ். ஏன்னா எனக்கு தமிழில் நான் என்ன சொல்கிறேன்னு நீ இங்கிலீஷில் அதே படிக்கிற, அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி பிளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பொன்னியின் செல்வனை பற்றி அவர் கூட பேசுறது.
0: நிறைய இந்த டிஜிட்டல் மயமாயிருச்சு, ஸோ டிஜிட்டல் புத்தகங்கள் படிக்கிறாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து டிஜிட்டல் புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கல்ல, ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன?
1: நத்திங் ராங், எனக்கு வந்து இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம்னு எனக்கு. ஐ ஜஸ்ட் ஹோப், ஆமாம். பட் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஏர்போர்ட்டோ இல்லை எங்கேயாவது ஸ்டேஷன் எங்கேயாவது போனால் அந்த புக் ஷாப்புக்கு போயிடுவேன், போய் கேஷுவலாக கேட்பாங்க. ரொம்ப பேர் வேலை செய்கிறவங்க தெரியும் என்ன. அப்புறம் ஐ ஃபவுண்ட் அவுட் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு கொஞ்சம் புக் சேல்ஸ் திருப்பியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படின்னா புக் ரீடிங் பழக்கம் திருப்பி வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் த சில்ட்ரன் எல்லாம் புக் படிச்சுக்கிட்டே இருக்குங்க, படிச்சுட்டே இருக்கு. ஓல்டு புக்ஸ்லாம் இருக்குது. நான் எப்போது புக் ஷாப் போனால் யாராவது யங் கீழே பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி யாரும் நிற்பாங்க, எது படிக்கணும்னு நினச்சிட்டு வாங்க. நான் வந்து இந்த புக் வந்து இட்ஸ் மோர் தென் 40 இயர்ஸ் ஓல்ட், பட் ரீட் தேட்னு அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு அந்த புக் ஷாப் கிட்ட சொல்லுவாங்க சார், அந்த சார் சொன்னார் அந்த புக் என்ன இப்படி இவ்வளோ பிரமாதமாக இருக்கு.
0: ஓகே ஓகே சார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா கிட்ஸுக்கு ஒரு லைனில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க?
1: லைஃப் வெரவர் கோ, வெரவர் லைஃப் டேக்ஸ் யூ, அண்ட்
0: ஃப்ளோன்றீங்களா சார்,
1: கோ வித் த ஃப்ளோ, நோ பெயின் நோ கெயின். அப்படி ரிஸ்க் இல்லாமல் யூ கேனாட் பி ஆல்சோ, யா, ஸோ நோ பெயின் நோ கெயின்.
0: தொடர்ந்து கேளுங்க 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்.
2: நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும்.

0: சமூக சேவை சமூக சேவைன்னு சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்படி என்னடா பண்றீங்க?
1: ஏ கழவி, விவரம் புரியாம பேசாத. டேய், என்னடா பேசாம இருக்கீங்க, எடுத்து விட்டுங்கடா.
2: பாலிப பையன் வயது பொண்ணையும் காதல் பண்ணின ஜோடிகளுக்கு எல்லாம்
3: கல்யாணம் பண்ணி வைப்போம்.
2: கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி
3: செஞ்சு வைப்போம்.
2: இவங்க கண்டபடி பெற்று கஷ்டப்படாம
3: கட்டுப்பாடு பண்ணுவோம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம்.
0: என்ன மாதிரி கேள்விக்கு என்னடா பண்ணுவீங்க?

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி.
1: என்ன பேச வச்சிருக்கியா? உன்ன எங்க அப்பனுக்கு பெத்துட்டு உன்னை நடுத்தருவுல போட்டுட்டு உங்க ஆத்தா செத்து போயிட்டாளா? நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து ஜீவனி என்ன மாதிரியே வழங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்ன விட அதிகமா உன்னதான் செல்லமா வளர்த்தா? அந்த புண்ணியவதி சாகர வரைக்கும் இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லலையப்பா. நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் என் பொஞ்சாதிக்கிட்டே சொன்னது இல்லையப்பா. ஏப்பா இந்த ரகசியம் இப்பதான உனக்கே தெரியும். நம்ம அப்பா கிட்ட கணக்க பிள்ளையா இருந்தா இருப்பாரு இந்த மணியக்கார். இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது.
0: நடிப்பி முன் பெயர் சிவாஜியா? சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள். இப்ப ஆக்சுவலி எனக்கு உங்க இன்டர்வியூ எடுக்கும் போது நான் ஃபீல் பண்ணது இது ஒண்ணுதான். சாரி வந்து ஒரு பெஸ்ட் ஹோஸ்ட், நிறைய வந்து நீங்க இந்த பாட்காஸ்ட் பண்றீங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். நீங்க அங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் இப்ப நான் உங்களை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்க என்ன நினைச்சீங்க சார்? நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு நாங்க சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சீங்க?
2: உங்க மாதிரி தமிழ் எனக்கு சரளமா பேச முடியல,
0: உங்கள மாதிரி இங்கிலீஷ் எனக்கு வராது சார்.
2: நம்ம என்னாச்சு, நான் இங்கிலீஷ்ல யோசிச்சுதான் தமிழ்ல பேசுறேன் இப்ப நான் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும் போது. சோ இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு நம்ம டீம் துளிராம் பாட்காஸ்ட், ஐ எம் நாட் த ப்ரொடியூசர். சோ ப்ரொடியூசர் ரைட்டர் நீ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தர்ஷன், அவர் ஒரு ப்ரொடியூசர், அவங்களாம் க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தமிழ்ல இருக்கும், ஆனா அதே இங்கிலீஷ்ல எழுதி கொடுப்பாங்க, அப்புறமா தமிழ்லயும் கொடுப்பாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்ல கொஞ்சம் தமிழ் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு
0: நினைக்கிறேன்.
2: ஏன்னா நான் சொன்னேன் தமிழ் புக்ஸ் படிக்கிறது ஸ்லோவா படிப்பேன், அதனால அது படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ அதனால் இப்போதான் இவங்களால கொஞ்சம் தமிழ் பிக்கப் ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு இது இப்படி சரளமா பேச முடியல, அது கேட்பாங்க ரெண்டு மூணு பேர். கவிஞர் கண்ணதாசன் நான் சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூல, அதான் சொன்னார் என்னடா

0: நானும் உங்க அப்பெல்லாம் தமிழ் தமிழ்னு பாடுபட்டோம், உனக்கெல்லாம் தமிழே படிக்க வரல, பாட்டு எழுதி கொடுப்பாரு செக் பண்ணிட்டு சொல்லுன்னு. அவர் ஒரு பாட்டு படிக்கிறது படிச்சு முடிச்சு வந்து சொல்றதுக்குள்ள ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். என்ன இவ்வளவு நிமிஷம் ஆச்சு, நான் ஒரு லைனா படிக்குங்க, நீங்க அவரை எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தமாஷ் பண்ணுவாரு. பட் எனக்கு என்னன்னா, கவிஞர் அவர் எழுதிய தமிழையும் அப்புறம் மற்றவங்க ரைட்டர்ஸ்லாம் எழுதின டைலாக்ஸ் அதெல்லாம் படிச்சு தான் மெட்ராஸ் வந்து தமிழ் படிக்க ஆரம்பித்தேன், கற்றுக்கிட்டேன் நான். எனக்கு இன்னும் அதான் ஒரு சரளமா இப்போ உங்க மாதிரி நான் தமிழ் பேச முடியலன்னு.
1: இப்போ நீங்க இன்டர்வியூ நிறைய பேர் எடுக்கிறீங்கல்ல சார், இப்போ இன் கேஸ் சார் வந்து இப்போ இருக்காங்க ஓகேங்களா, இப்போ சிவாஜி சார் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க ட்ரூலி ராம்ல அப்படின்னா, அப்போ என்ன கேள்விகள் நிறைய கேட்கணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் முதல் கேள்வியா இதை கேட்கணும் அப்பா கிட்ட அப்படின்னா என்ன சொல்லுவீங்க கேட்பீங்க ஒரு ஹோஸ்டா?
0: ஹோஸ்டாவா? நீங்க சொன்னோன்னு எனக்கு வந்து மைண்ட் வந்து பர்ஸ்டிங் வித் தாட்ஸ். எனக்கு மெயினாக எப்படியும் ஒரு 7 வயசில் வீட்டிலேருந்து போயிட்டு 3 நாள் ஒரு ட்ராமா கம்பெனியில் ஒளிஞ்சிட்டு நான் அனாதன்னு சொல்லிட்டு போய் எனக்கு சாப்பாடெலாம் இல்லை பசிக்குது என் அப்பா அம்மா இல்லைன்னு சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் தாத்தாவுக்கு பாட்டி எங்கே இருக்காருன்னு அவருக்கு 9 வயசில் தான் கண்டுபிடிச்சாங்க. வர என்ன அந்த தோணுச்சார், இந்த பயோகிராஃபிலாம் சொல்லியிருக்காரு எனக்குள்ள பூதம், அந்த கட்ட பொம்மன் ட்ராமாவை பார்த்து நடிக்கணும் நடிக்கணும் அந்த வெறி வந்து, அப்போ வந்து கம்பளத்தார் கூத்துன்னு அதுக்கு பேர், அதை பார்த்துட்டு நான் வந்து அந்த நைட்டு பூரா தூங்கலை, ஜுரம் வந்து இது பண்ணுறா நடிக்கிறாராம் எங்கள் தாத்தா அடிக்கிறா என்னடா இல்லை நான் நடிக்கணும்னா எட கூத்தடி ஆகணும்னு சொல்லி அடிச்சிட்டாரான். அவரை அடித்தோடனே அவருக்கு ஃபீவர்லாம் வந்துருச்சா, அதை என்னமோ வந்து அவன் ஃபியூ டேஸில் எழுந்திரிச்சு ஓடி போய் சேர்ந்துருக்காரு. எனக்கு எனக்கு அதை இமேஜின் பண்ண முடியல, ஒரு 7 வயசில் எப்படி வீட்டிலேருந்து எப்படி அந்த 7 வயசில் போய் அவர் போய் அங்கே போய் அந்த புக்கு படிச்சிங்கன்னா சொல்லிடுவார், ஏய் உனக்கு ஆமாம் எங்கள் அப்பா அம்மா இல்லை பாட தெரியுமா உடனே பாட்டு அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த புக்கில் இருக்கு என்ன பாட்டு பாடினேன்னு. பாடுவா நல்லா பாடுற சேர்த்துட்டாங்க கரெக்டாக அவர் சேர்ந்து 48 hours அந்த ட்ராமா படி திருச்சியிலேருந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ தே டிட் நோ இவர் எங்கேயோ காணா போயிட்டார், எங்கேயோ பேரண்ட்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் 9 வயசில் யாரோ வந்து அவர் திண்டுக்கல்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இங்கே இருக்காருன்னு சொன்னால் எங்கள் தாத்தா போய் அப்புறம் அவர் மீட் பண்ணார். ஸோ அது எப்படி அந்த எப்படி ஹவு தட் ஹேப்பன்டுன்னு அவர் நான் வந்து சொல்லி இங்கே அந்த உங்கள் ரேடியோவில் இன்டர்வியூ இருக்கு அது எப்படி அந்த அந்த பூதம் வந்து எங்களை அப்படி ஆயிடுச்சு நான் சொல்கிறாரு. பட் என்னால் அது எனக்கு I'm not able to understand that. எனக்கு புரிய முடியும், எனக்கு புரியல அது என்ன எப்படி அதுன்னு. ஸோ அதுதான் துருவி துருவி கேட்டிருப்பேன்.
1: தொடர்ந்து கேளுங்க 102.3 வித் பாரதி தமிழ் FM. Stay tuned.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்தநாளை ஒட்டி நடிப்பி முன்பெயர் சிவாஜியா, சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள். இப்ப வந்து அப்பா வந்து நடிகர் ஆகணும் நினைச்சாரு, பட் நீங்க தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க. இப்ப உங்களுடைய பசங்க ரெண்டு பேர் வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க ஒரு அப்பாவா அவங்க நடிச்ச படத்தை பார்க்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
1: எனக்கு ஒண்ணும் ஐ ஜஸ்ட் ஹோப் அவங்க பண்ணிக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல இளையராஜா சொன்னாரு, நீங்க நடிச்சதை பார்த்த உங்க தாத்தா பேரையும் உங்க குடும்ப பேரையும் காப்பாத்திட்ட நீ சொல்லி சொன்னாரு. எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு வந்து இமோஷனல் ஆயிட்டேன். இல்லை ஐ கிரைட் கூஸ் பம்ப்ஸ் கூட இமோஷனல். ஐ ஜஸ்ட் தாட் எங்கள் அப்பா இறந்து போகும்போது இவருக்கு 7 இயர்ஸ் ஓல்ட், ஹி வாஸ் தி சேம் ஏஜ். எங்கள் அப்பா இறந்த போது இவருக்கு 7 வயசு. அப்போ நான் நினச்சேன் இவர் வயசு, இவருக்கு 7 வயசு ஆகுது, இந்த வயசில் தான் அவர் வீட்டிலேருந்து ஓடி போய் சேர்ந்துருக்காரு. அப்பா இக்காத்த தாட் ப்ரோசஸ் ஜாஸ்தியாச்சு ஜஸ்ட் ஆஃப்டர் மை ஃபாதர் டைட். 7 வயசு ஆகுது அவங்களுக்கு. இப்போ இந்த வயசில் இப்போ ஓடி இங்கே விளையாடி இந்த வயசுலலாம் வீட்டிலேருந்து போய் அவர் ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்தார், அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு அமேசிங்காக இருந்துக்கு.
0: இப்போ வந்து உங்கள் பையனை நீங்கள் இப்போ இன்டர்வியூ பண்ண போகிறீங்க பாட்காஸ்ட்டில், அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க
1: சார்? நான் இன்டர்வியூ பண்ணுவேன்னா தெரியாது என் பையனை, நான் ஐ டோன்ட் நோ. எனக்கு ரியலி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவை கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருக்குது. நல்லா நடிச்சாவே உங்களுக்கு 20 வருஷம் படங்கள் வரும். அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. சிவாஜி சார் பராசக்தி முடிஞ்சோடனே சொன்னேன், 1 or 2 few years ஆஃப்டர் பராசக்தி ஆல் இண்டியா ரேடியோல வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஐ காட் அ ஃபோட்டோ ஆஃப் ஹிம் டாக்கிங், ஐ திங்க் ஆல் இண்டியா ரேடியோ மைக் நான் அனுப்பிச்சேன் யாருக்கோ. ஐ ட்ரை டு கெட் தட் ஃபோட்டோ அண்ட் சென்ட் இட் யூ. ஏஆர்னு எழுதியிருக்கு. அப்புறம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அவர் நிறைய ஊரில் ரேடியோவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கூட. அதனால் ஈஸியஸ் யாரோ ரேடியோனா உடனே

0: ப்ரோக்கர் ஏடி ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். அவர்
1: ஓகே,
0: அவருக்கு ஏதோ ஒரு அஃபினிட்டி அவங்க ஆல் இண்டியா ரேடியோ மேலாம்.
1: தயாரிப்பாளர் ராம்குமார் சாருக்கும் அப்பாவா மகனா ஒரு ராம்குமார் சாருக்கும் என்னென்ன சேலஞ்சா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க?
0: தயாரிப்பாளராக என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து நான் வந்து இந்த பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அப்படியே லூஸாக விட்டுடுவோம். சில நேரம் படம் எனக்கு கிராண்டாக வரணுமே சில நேரம் விட்டுடுவோம். அது சில நேரம் ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும், சில நேரம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன், பிகாஸ் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்பில். ஸோ இப்போ பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருந்தால் பெட்டர். நான் ஒரு ஆப்டிமிஸ்ட், ஸோ ஐ எம் பாசிட்டிவ். ஸோ வாட் எவர் பேட், என்ன பேட் ஃபீலிங் இருக்கோ என்ன இருக்கோ, ஐ கம் பேக் அப் அகேன். மைட் பி நாளைக்கு திருப்பி ஐ மைட் கோ டவுன், பட் ஐ மைண்டில் ஐ அப்லிஃப்ட் மை மைண்ட். ஸோ அப்படி தான் ஐ திங்க் பீங் ஆப்டிமிஸ்ட் அண்ட் பீங் பாசிட்டிவ் ரொம்ப ஃபைன்.
1: தொடர்ந்து கேளுங்க 102.3 வித் பாரதி, தமிழ் FM. ஸ்டே டியூன்.

கடவுள் பேரால் காமலியிலே நடக்கும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பேரை சொல்லி காலக்கேபம் நடத்தும் கயவர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி
1: பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர் தானா, அத வச்சா நீ என்ன வீட்டிட்ட?
0: ஐயோ, நடிப்பில் முன் பெயர் சிவாஜியா? சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: இப்ப நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன் சார், உங்களுக்கு என்ன பாட்டு சாரோட சாங் வந்து உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்க. காதல்,
3: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்,
2: வாழ்க்கை,
3: ஆறு மனமே ஆறு, அப்புறம் போனால் போகட்டும் போடா
2: அப்பா.
3: இப்ப நான் கடைசியா எடுத்த ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, சிங்கம் என்றால் என் தந்தை தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
2: இப்ப வந்து ராம்குமார் சாருக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சாங் பண்ணுவீங்க?
3: எனக்கு வந்து திருவிளையாடலேருந்து ஒரு பாடு, பாட்டும் நானே பாவமும் நானே.
2: இப்போ வந்து அப்பாவோட படங்கள் இல்ல பாட்டு, ஒரு டாப் 10 லிஸ்ட் ராம்குமார் சாருக்கு பிடிச்சது
3: படங்கள்ல?
2: படங்கள்
3: தெய்வமகன், எக்ஸ்ட்ராடினரி, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், ரெண்டும் நாங்க எடுத்த படங்கள். அது தங்கப்பதக்கம், வியட்நாம் வீடு, திருசூலம் எனக்கு செகண்ட் பிக்சர் ப்ரொடக்ஷனில், சிவாஜி சாருக்கு 200வது படம், அது 200 நாள் ஓடிச்சு. ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்புறம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், எக்ஸ்ட்ராடினரி, அது இன்னும் அங்கே பூனா ஃபில்ம் ஆர்கைவ்ஸில் இருக்குது. அது இப்போது 1 or 2 years அகோ அதை டிஜிட்டலைஸ் பண்ணி ரோட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலண்டில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதை போட்டாங்க. ஸோ எனக்கு ஏன் அந்த படம்னா, யார் ஹிந்தி ஆக்டர்ஸ் நான் மீட் பண்ணாலும் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேருந்து வர ஆக்டர்ஸ் எல்லோரும் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ஜியா பாதிரி, சத்ருகன் சின்ஹா, டேனி டென்சாங்பா, இவங்க எல்லாரும் வந்து அதான் சொல்லுவாங்க, சார் வி ஹவ் சீன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு அப்பாட்டே சொல்லுவாங்க, நம்மளும் பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு படம் வந்து யார் பூனா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்த்துருப்பாங்க. அப்புறம் நான் 2-3 படம் காப்பி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆர்கைவ்ஸில், பூனா ஆர்கைவ்ஸ்க்கு எங்கள் படம் 2-3 அனுப்பிச்சிருக்கேன்.
2: இப்போ வந்து அப்பா நிறைய படம் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைமில், அப்போ அப்பா கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கீங்களா அப்பா இந்த படம் நல்லாயிருக்கு, இந்த கேரக்டர் ஏதாவது நீங்கள் சஜஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லியிருக்கீங்களா?
3: நாங்கள் படம் பார்த்துட்டு வந்தோடனே அடுத்த நாள் கேஷுவலாக கேட்பாரு, எந்த சீனில் நாங்கள் எல்லாம் உட்காந்துருப்போம், ஸ்டேட்டர் போய்டுவோம், ஏ இந்த சீனில் எப்படி இந்த சீனில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, நான் இப்போ எந்த சீனில் கை தட்டுறாங்கன்னு சொல்லுவான், ஓ அப்படியா, ஓகே, ஓ அதான் நினச்சாங்க கை தட்டுவாங்கன்னு நினச்சேன் அப்படி சொல்லுவார். அப்புறம் இந்த சீன் இல்லைப்பா இந்த சீனில் கொஞ்சம் இதாக வரும், அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 2 ரியாக்ஷன் பார்த்துருக்கேன் நான், ஒன்று வந்து அவர் அப்போ தூர்தர்ஷன் டிவி தான் இருந்துச்சு, ஒரேடி ரூமுக்கு போகிறேன், உத்தமபுத்திரன் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருந்தார், அவருடைய பார்த்துட்டே இருக்க திடீர்னு அப்படின்னு சொன்னார். அது என்னப்பா, இல்லை அதை நான் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, 1997 செஞ்சதை உத்தமபுத்திரன் எல்லாமே வேர்ல்டே சொல்லுது, இல்லை நான் ஜஸ்ட் தாட் அந்த அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு இப்போ தோணுதுன்னு அவருக்கு 40 இயர்ஸ்க்கு அவர் சொன்னது. அப்புறம் ஒரு வாட்டி ஸ்டுடியோவில் ஒரு ஷார்ட் நடக்குது, டைரக்டர் ஓகேன்னு சொன்னார், இவர் அப்படி திரும்பி போய் சேரில் போயிட்டு இப்படியே இப்படி பார்த்துருந்தேன், மேலே பார்த்துட்டு திடீர்னு டைரக்டர் பார்த்து, சார் இன்னும் ஒன் மோர் வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஏன் என்ன சார், இல்லை எனக்காக 1 more எடுங்க எடுத்தார். அப்புறம் நான் பார்த்தேன் இவர் மேலே பார்த்தோன்னே, இவர் அப்புறம் ஷார்ட் முடிஞ்சு மேலே பார்க்குற, மேலே பார்த்த கேட் வாக்ஸ் ஒன்று இருக்கும், அங்கேருந்து தான் லைட் போடுவாங்க ஸ்டுடியோலாம், ரொம்ப பேருக்கு தெரியாது, அங்கேருந்து பெரிய லைட் இப்படி வச்சுருக்கோம், அங்கே அந்த லைட்மேன்லாம் உட்காந்துருக்காங்க 2-3 பேர், இவர் 52 வந்ததுலேருந்து அவங்களாம் இருக்காங்க. ஸோ இவர் மேலே பார்த்துட்டு அந்த சீன் நல்ல சீன் பார்த்துட்டு சொன்ன, அவங்க வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சு ஓகே சொல்லிட்டு இவர் ஓகே மேலே பார்த்தோன்னே அந்த ஆள் இப்படி செஞ்சார், ஓகே சார்னு சொன்னார். அப்புறம் ஏன்ப்பா இப்படி சொன்னேன், இல்லை நான் முதல் வாட்டி நான் அந்த ஷார்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான சீனு, நான் பார்த்துட்டு வந்தோடனே இப்படி மேலே பார்ப்பேன், அவங்க தலையாட்டாங்கன்னு அப்படின்னா நான் சரியாக செய்யலைன்னு

0: அவங்க எனக்கு சிக்னல் பண்றாங்க, அது நோட் பண்ணிருக்கேன் நான். அது அப்புறம் பார்த்தா அவங்க அந்த மேலேருந்து அவங்க தலையை ஆட்டி இல்லைன்னு சொன்னதை இவர் போய் திரும்பி ஒன்ஸ் மோர் கேட்டார். ஐ தாட் அது வச்சு எனக்கு ரொம்ப அப்சர்விங் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு.
1: இப்ப வந்து அப்பாவோட படம் ஏதாவது ஒரு ரீமேக் பண்ணி இப்ப உங்களுடைய மகனே வந்து நீங்க நடிக்க வைக்கணும் ஒரு தயாரிப்பாளரா அப்படின்னா என்ன படம் சூஸ் பண்ணுங்க?
0: நல்ல சூப்பர் ஹிட்டா ஓடின கமர்ஷியல் படம் வேணா எடுக்கலாம்.
1: ஏதாவது ஒரு பிலிம்
0: எனக்கு வந்து ஒரு தியாகம்னு ஒன்று பாலாஜி எடுத்தாரு, தியாகம். அது அமானுஷ்னு ஹிந்திலையும் ஹிந்தி பெங்காலியில 200 days ஓடிச்சு, தமிழ்லையும் அது வந்து இங்கே எல்லாம் 100 days, இங்கே ஸ்ரீலங்கா தூத்துக்குடி இல்லை சவுத்தில் பூரா 200 days ஓடிச்சு. அது பக்கா மசாலா படம், ஆனால் ஆக்டிங்கோடு இருக்கும். அது
1: மாதிரி
0: கமர்ஷியல் ஹிட்டான படம் ரீமேக் பண்ணால் அது மாதிரி ஏதாவது மைட் பி லைக் பாலே பாண்டிய சம்திங், இல்லை கலாட்டா கல்யாணம், அது மாதிரி படங்கள் வேணா. ஐ டோன்ட் மைண்ட் இஃப் தே ரீமேக் அந்த மாதிரி படங்கள்.
1: ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய வந்து இப்போ கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். நீங்கள் ஏன் இந்த கேள்வியை மட்டும் என்னை கேட்கல அப்படின்னு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? நீங்கள் இதை கேட்டிருக்கலாம்ல உமா அப்படின்னு.
0: இல்லைங்க, அது மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை. ஐம் ஜஸ்ட் ஹாப்பி. என்ன அங்கே கேட்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்கிறேன். கொஞ்சம் அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஐ எம் குட் ஹாப்பி யூ தட். அதான் இப்போதான் என்ன தர்மி மாதிரி கேட்குறாங்கல்ல, நீங்கள் தான் தர்மி.
1: தொடர்ந்து கேளுங்க 102.3 வித் பாரதி தமிழ் FM. ஸ்டே டியூன்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி
1: நான் விகாரமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேண்டாத பொருளை குப்பை தொட்டியில வீசி எறிகிற மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரிதான் செய்தாரா? எது இல்ல, நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க, அதனால உங்க அப்பா உங்களை வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேக்குறேன். இல்ல, ஏன்? அவர் அழகானவர், இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாதவர். இல்ல, உங்க அப்பா ஏன்? அதனால்தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்கார், அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தையும் மட்டும்தான் வச்சு கூட்டியிருக்காரு, அதனால்தான் பெத்த பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டார்.
0: நடிப்பி முன்பெயர் சிவாஜியா? சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள். வந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, ஏதாவது வெப் சீரிஸ் பண்ணணும், இப்போ நீங்க அந்த கல்ச்சர் எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்தது, இப்போ நம்ம ஓடிடில பாக்குறோம். இப்போ அந்த ஓடிடிலே படம்ன்றது வந்து இப்போ நம்ம வெப் சீரிஸா வந்து அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். சோ உங்களுடைய ஒபினியன்
2: என்ன? இட்ஸ் குட், தான் நல்லதான். என்ன, நீங்க டிஃபரண்ட் ஃபார்மேட்ல, எனக்கு நிறைய படங்கள், நிறைய டிவி சீரியல்ஸ், நிறைய ரேடியோ, நிறைய எடுத்துட்டு இருந்தீங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. சினிமாலேயே டிவி இருக்கு ஓடிடி இருக்கு வெப் சீரீஸ் இருக்கு ஸோ ஐம் ஜஸ்ட் சோ ஹாப்பி அப்படி என் என்டர்டெயின்மெண்ட் கேரி ஆன் சேஞ்சிங் ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், இப்போ ஃபோனில் பார்க்குறோம், வேறு ஏதாவது புதுசாக வரும். ஸோ டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி.
3: ஓகே, இப்போ ராம்குமார் சார் வந்து இப்போ படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காருல, எந்த கேரக்டர் உங்களுக்கு பர்ஃபெக்ட்? நீங்கள் வந்து இப்போ நான் வில்லனாக நடிக்கிறீங்க, இப்போ வந்து கொஞ்சம் அந்த வில்லன்லேயே ஒரு சின்ன காமெடியோடு இருக்க மாதிரி சிலது இருக்கு. ஸோ நீங்கள் எந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அப்படி இல்லைங்க, பிகாஸ் ஐம் நாட் அ ட்ரெயின்ட் ஆக்டர்.
3: ஓகே,
2: ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், நான் அந்த அளவுக்கு நடிக்கலை முடியலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் டைரக்டர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படி ஓகே பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நடிக்காமல் இருந்த ரொம்ப நாள், ஐ வந்து டாக், அதுவும் ஒரு சச் எ வேர்ல்ட் ஃபேமஸ் டைரக்டர் சங்கர் வந்து வீட்டுக்கு வந்தார். சரி, வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வரான்னு பார்த்தா, இல்லை சார் நான் படத்தை நீங்கள் நடிக்கணும்னு சொன்னார். நான் ஒரு நாள் கொடுங்க சார்னு சொல்லி, ஏன்னா ஒத்துக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு, ஏன்னா எனக்கு ஜஸ்ட் பட் அவர் பார்த்துக்கிட்டது. டைரக்டர் சங்கர் என்ன செஞ்சார், எனக்கு அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் போட்டாங்க கடைசியில் கிளைமேக்ஸில், பீஸ்டிங் ஐ. அவர் சார் நான் இப்படி எனக்கு அலர்ஜி சார், எனக்கு இதெல்லாம் இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ரூம் போட்டு அதில் அந்த பெட்டு போட்டு ஏர் கண்டிஷன் பண்ணிட்டார் அந்த ரூமு, ஸ்டுடியோ உள்ள இந்த ரூமு ஏர் கண்டிஷன் பண்ணி, இல்லை சார் வெறுக்க மாட்டேங்க, ஃபுல் ஏர் கண்டிஷன் சார், உங்களுக்கு ஒன்றும் அலர்ஜி வராது. அலர்ஜி வந்த மாதிரி மூஞ்சி பிற மேக்கப்பு, அந்த மேக்கப் போடுறதுக்கு 2.5 hours ஆச்சு, மேக்கப் எடுக்கிறதுக்கு 3 hours ஆச்சு, ஏன்னா ப்ராஸ்தெட்டிக் ஒட்டணும். பட் என்ன செஞ்சார், அந்த செட்டுக்கு டைரக்டர் ஏர் கண்டிஷன் பண்ணி கவனிச்சார், அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபிள்.

0: பட் ஏன்னா பிகாஸ் எனக்கு டெக்னிக்கலாக என்ன நடக்குதுன்னு கற்றுக்கிறதுக்காக.
1: ஓகே.
0: அவங்க கேமரா என்ன யூஸ் பண்ணுறாங்க, லைட்டு என்ன யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஐயில் நடிக்கும் போது இந்த வெப் கேமரா இருக்குல்ல, கிரிக்கெட்டில் வச்சுருக்காங்களே, ஸ்டம்பில் வச்சுருக்காங்க, அந்த கேமரா வச்சு பிசி என்ன ஒரு ஷார்ட் எடுத்தார். அதான் முதல் வாட்டி நான் பார்க்குறேன். ஓ மை காட், அவர் அப்படியே குச்சியில் வச்சு கேமரா வச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்தார். அப்போது அந்த கேமரா இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க, பசங்களாம் வச்சுட்டு எடுத்துட்டுருக்காங்க. அந்த டைமில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பெரிய லைட் வந்துச்சு. அது பார்த்தா ஃபுல் லைட், ஜென்ரல் லைட். அது லைட் அன்றைக்கி ஹையரே வந்து 5 lakhs a day வேணுமோ. யூஸ்வலாக லைட்டெல்லாம் 5000 ரூபா 10000 ரூபா இருக்கும். அது 5 lakhs a day சொன்னார். அந்த லைட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா அந்த செவரு பெருசு இருக்கும், அப்படி ஒரு ஜென்ரல் லைட்டிங். ஸோ எனக்கு இப்போ நான் ஒத்துக்கிட்டேனா ஏதாவது எஜுகேஷனுக்கு, நான் யாராவது யங் பர்சன் கூட இப்போ ஒரு படம் பண்ணேன், அர்ஜுன் ஆக்ட் பண்ணார் ஹீரோவாக, நான் ஆக்டர் ஒன்று. நான் தான் அந்த படம் கூட பார்க்கல, பட் 2-3 சீன் இல்லை, அது ஜஸ்ட் அது அர்ஜுன் இன்ட்ரெஸ்டிங், அவர் கூட போய் பண்ணலாம், அவ்வளோதான், லைக் தேட். ஸோ ஜஸ்ட் லைக் தேட் ஐ ஹவ் ஆல்சோ செட் நோ, நிறையா சொல்லியிருக்கேன். Just I don't want to go and act, and I feel that கொஞ்சம் நல்லா நடிக்கணும்னு. அது
1: நல்லா நடிக்கிறீங்க சார். எஸ்,
0: ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இப்படி பப்ளிக்காக இவ்வளோ லட்சம் பேர் கேட்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க. சரி, இப்போ நான் வந்து சார் கிட்ட தெரிஞ்சிடும். இவ்வளோ நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் ஒரு ஹோஸ்டாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார்.
0: ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. And the way you talk, I like to say that. நீங்க அந்த இன்ட்ரடக்ஷன் பண்ணீங்களா உங்களே, ஹலோ பேசுனீங்களே, அது ரொம்ப பிரமாதம். ஐ லவ் டு டாக் நீங்க, பிகாஸ் இது பண்ணதால நான் ஒரு படம் சொல்றேன் உங்களுக்கு, இங்கிலீஷ் படம். ராபின் வில்லியம்ஸ் ஆக்ட் பண்ணுது, அவர் ரேடியோ ஜாக்கியா ஆக்ட் பண்ற, வார்ல, வியட்நாம் வார்ல. குட் மார்னிங் அமெரிக்கான்னு சொல்லுவாரு. நீங்க கொஞ்சம் அந்த படத்தை எடுத்து பாருங்க, எப்படி அவர் மைக்ல பேசுவார், அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அதில் எமோஷனலாக இருக்கும். பட் யூல் ஆல்வேஸ் டூ காமெடி, பட் காமெடி கூட எமோஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது பாருங்கள், ராபின் வில்லியம்ஸ் படம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, இதே மாதிரி தான் பேசுவார். இன்னொரு ஒரு ஷார்ட் இருக்கு, அவர் ரேடியோவில் வானொலி சிவாஜி பேசுகிற மாதிரி எல்லாம் பீச்சில் உட்காந்து ஜனங்கள்லாம் கேட்பாங்க, அது பார்த்துருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒரு படத்தில் ரேடியோ ஸ்டேஷனில் பேசுவார். அது நம்ம பீச்சில் மைக் முன்னாடி வச்சுருப்பாங்க, இந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து மைக் வழியாக ஸ்பீக்கர் வழியாக ஜனங்கள்லாம் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி ஒரு படத்தில் ஒரு சீன் வருது, இவர் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுகிறார், திருக்குறளை பற்றி பேசுகிறார். கரெக்ட், திருக்குறளை பற்றி பேசுகிறார். அது பாருங்கள், திருக்குறள் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அது பீச்லாம் ப்ராட்காஸ்ட், ஜனங்க கேட்டுட்ருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கணும் அந்த பிட்டை. அதெல்லாம் பிகாஸ் எவ்வளோ ரேடியோ இம்பார்ட்டண்ட், அவரும் ரேடியோவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் படத்தில் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி
1: எனக்கு.
0: கையை அப்படி சலாம் சொல்ற மாதிரி ரொம்ப பிரமாதமா, ஒரு மராட்டி சிவாஜி சலாம் மாதிரி இருந்துச்சு. நன்றிங்க. ஓகேங்க.
1: இவ்வளவு நேரம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய மகன் ராம்குமார் சார் பேசின நிறைய விஷயங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படி இந்த ஷோவை வாய்ண்ட் அப் பண்ணிக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால முடிஞ்சிருக்கும் மத்தவங்க சிரிக்க வச்சுட்டே இருங்க.

நடிப்பே உன் பெயர் சிவாஜியா. திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ராம்குமார் கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா விஜயகுமார்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேர்கள் ரெட்ரோ நேரத்தில் இணைய காத்திருக்கிறோம். நேர்களே, இசை இதயத்தால் சிந்தித்து மூளையால் உணரப்படக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாரு ஜார்ஜ் செல்ஸ் அப்படின்ற ஒரு அறிஞர். உண்மைதான் இல்லையா? இதயத்தால் சிந்தித்து மூளையால் உணரணுமா இசை, அப்படி இணை அப்படி உணரக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இசை. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வார்த்தைகள் முடிவடையக்கூடிய இடத்துல இசை தொடங்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு

மூளையால் உணரணுமா இசை? அப்படி உணரக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இசை. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வார்த்தைகள் முடிவடையக்கூடிய இடத்துல இசை தொடங்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மேடம், பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? வாங்க கேட்போம்.

இசை அது உருவமற்று உயிர் தீண்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை இல்லையா? அப்படி ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு முடித்தோம். அதாவது இசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு ஃப்ரேம் வச்சுருப்போம், அப்படி கிடையாது. எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது தான் இசை. அந்த பாடலில் கூட ஒரு வரி வரும், எல்லாமே சங்கீதம் தான், சத்தத்தில் பிறந்த சங்கதி தானா? உண்மைதான் இல்லையா? ஓசை சப்தம், அது ஒழுங்குபடுத்தப்படும் போது அது இசையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஓசையோ இல்லை ஒரு சப்தமோ ஒரு ஒலியோ அது முறைப்படுத்தப்படும் போது, ஒழுங்குபடுத்தப்படும் போது அதுதான் நம்மளுடைய இதயத்தை வருடக்கூடிய ஒரு அற்புதமான இசையாக வருது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். சித்ராவுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைத்தது. சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வந்தது. சரி, அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை இசையாகும்போது அது ஒரு இதம்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ஒரு பாடல் இப்போ கேட்கலாமா?

பூமாலை சூட்ட முடியாத இடங்களில் கூட பாமாலை சூட்டினால் அந்த இயற்கையும் இறைவனும் நிச்சயமாக அகமகிழும். கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா இயற்றி இசையமைத்திருந்தது. இதய கோயில் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வந்தது.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடும் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 12:15. நேர்களே, இசை அது யதார்த்தத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவார் கார்ல் மார்க்ஸ் இல்லையா. ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்வியல் யதார்த்தத்தில் இசை ஒவ்வொன்றிலும் பின்னி பிணைந்து இருக்கிறது. ஒரு நாள் தொடங்கி ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு குழந்தையுடைய பிறப்பு தொடங்கி இறப்பு வரையிலும் ஒவ்வொரு செயல்லையும் இசையை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. கானப்பறவை கலகலினும் ஓசையிலும், ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும், நாளெல்லாம் நன்று ஒலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பாரதி இல்லையா. இயற்கையோட அந்த இசையோடு இணைந்து இருக்கும்போது அந்த நேரமெல்லாம் இன்பமான நேரம்தான். ஏற்ற நீரோட பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் அந்த விவசாய வாழ்க்கை முறை அப்படின்றதே இப்போ நாம் நிறையா மறந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு அதை கடத்துகிறோம் அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னும் பல கிராமங்களில் இப்படி பாடலோடு கூடிய அந்த தொழில் முறை அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர்

ஒரு நாட்டுப்புற பாடலாக வந்து இசை உருவெடுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம கேட்டோம். இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவனும் சித்ராவும் பாடியிருந்தாங்க, நினைவே ஒரு சங்கீதம் இந்த திரைப்படத்திற்காக. அதுதான் நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், இசை வந்து நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் கையாளுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இல்லையா. சரி, இயற்கையும் வந்து அந்த இசை படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் அலை அது அந்த ஒரு ஓசை, அது ஒரு இசையாக இருக்கும். அருவி விழக்கூடிய அந்த ஒரு சப்தம், பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு

அந்த காலையில் அந்த உதய நேரத்தில் பறவைகள் அப்படி பறந்து போகக்கூடிய அந்த ஒரு ஒலி இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு இனிமையான ஒரு சங்கீதம். இப்படி ஒவ்வொரு மழை துளி விழுகிறது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இசையை நம்மளால் ரசிக்க முடியும். எப்போ அதை உணரும்போது இல்லையா. அந்த முதல்ல ஜார்ஜ் அவர் சொன்ன அந்த ஒரு தான், மூளையால் உணரப்படும் போது நிச்சயமாக அந்த இசை நமக்குள்ள அந்த ஒரு ஒரு உத்வேகம், அந்த ஒரு உணர்வை கொடுக்கும் இல்லையா. சரி, அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம்?

சகமபனி பனி சகமகனி கதனி பசானி பம.

இந்த பாடல் முழுமைக்குமே இந்த ஒரு மணி நேர ஒரு நிகழ்வுக்கு உண்டான ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு டேப்லெட்டாக கையில் கொடுத்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த இசை பற்றின அத்தனை செய்திகளையும் இதில் கொடுத்துருப்பாங்க. இனியவன் அப்படின்ற இசையமைப்பாளருடைய இசையில் நாம் கேட்டோம். கௌரி மனோகரி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஜி யேசுதாஸ் பாடியிருந்தாங்க அந்த பாடலை. இசையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது ரெட்ரோ நேரம். இப்போ நாம் வந்து இசை அப்படின்னு சொல்லும்போது ராகம் தாளம் அப்படின்லாம் நிறைய அது சேர்ந்து வரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்டுட்டுருக்குறோம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மூலம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தொடக்கத்தில் வந்து பண் அப்படின்றது தான், அடுத்து வந்து ராகமாக இப்போ நம்ம பார்க்குறோம். கர்நாடக சங்கீதம்னு வரும்போது நம்ம ராகம் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகாக வள்ளுவம் சொல்லும், பண்ணி நாம் பாடற்கு ஏபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டமில்லா கண் அப்படின்னு சொல்லி, அதாவது பண்ணோடு சரியான இசையோடு இணைந்து வராத பாடல் கண்ணோட்டம் இல்லாத கண், அதாவது ஒளி இழந்த கண் மாதிரி இருக்குமா, யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு கவிதை வரிகள்லாம் இருக்குது, ஆனால் அதற்கு சரியான இசை சரியான சந்தம் சேரலை அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் நம்மளை வந்து சேருமா? இவ்வளோ பாடல்கள் கேட்குறோம், கேட்டுட்ருக்குறோம், நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கீங்க. அந்த பாடல் நம்ம மனசை எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி தொட்டு செல்லும்போது தான் திரும்ப கேட்க மாட்டோமா அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணுமா? பண்ணோடு இணைந்து வர வேண்டுமாம் அந்த பாடல். இந்த பண் அப்படின்னு சொல்லும்போது காரைக்கால் அம்மையார் பண்களை 6ஆம் நூற்றாண்டில் வந்து மீட்டுருவாக்கம் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மூத்த திருப்பதிகம்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் திரட்டு தான் அற்புத திருவந்தாதி. அதை தொடர்ந்து வந்தது தான் வந்து அடுத்து வந்த பண்ணமைந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது, கேட்கலாம். ஆனால் நம்ம தொடக்கத்தில் சொன்னோம் இல்லையா, ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் அந்த இசை நம்மளோடையே இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ அதற்கும் நம்ம பாடல் கேட்கணும் இல்லையா? இதோ கேட்டலாமே.

என்ன தாலாட்டு அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பாடல்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த பாடல் கேட்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு பயணத்தோடையே அந்த தாலாட்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது, அதான் ஒரு ஸ்பெஷல் இல்லையா. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி ஜெயச்சந்திரன் குரல்களில் கேட்டோம். ஆபாவாணன் வரிகளில் ஞான்வர்மா இசையமைத்த பாடல் அது, இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. இப்போது இன்றைக்கி நாம் நிறைய இசைக்கருவிகள் பார்த்துட்ருக்குறோம் புழக்கத்தில். ஆனால் பழந்தமிழ் இலக்கிய கருவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கேள்விப்படாததெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இசைக்கிறதுக்கும் கூட ஒவ்வொரு வார்த்தை வச்சுருந்தாங்களாம். எப்படி வீணைனால் நம்ம மீட்டுறது அப்படின்னு சொன்னோம், வீணை வாசித்தல், வீணை மீட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நிறைய இசை கருவிகள் இருக்குது. அதில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நமக்கு இருக்குது. இன்னியம் அப்படின்னு ஒரு கருவி இருந்ததான். அந்த இன்னியம்ன்ற கருவி எப்போ இசைப்பாங்க அப்படின்னு, இசைப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, அதற்கு கரங்குதல்னு ஒரு வார்த்தை, இன்னியம் கரங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது எப்போது அப்படின்னு சொன்னால், வெறியாட்டம் குறவையாட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் அதை இசைக்கக்கூடிய இடத்துல இந்த இனியம்ன்ற கருவி கரங்குதல் பண்ணுறாங்க. யாழ் நமக்கு தெரியும் மீட்டுதல், குழல் ஊதுதல், முரசு அதிருதல், கொம்பு குடமுழாலாம் வந்து வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஜூஸியாக ஒரு சாம்பிள் தான் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம், பிறப்பு பார்த்தாச்சு. அடுத்து ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பருவம் அப்படின்னு சொன்னால் பூப்படைதல்னு சொல்லுவோம் இல்லையா. அதையும் கூட ஒரு விழாக்களாக கொண்டாடிய காலகட்டத்தில், கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் அங்கும் இசை பிரதானப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பாடல் கேட்கலாம்.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியிருந்தது. இளையராஜா இசையில் அது சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:39:40. இசையோடு இணைந்திருங்கள் நேர்களை விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இசையால் இணைவோம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டு மக்கள் அரசு அமைப்புகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை, மக்களின் சேவையே நமது கடமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களை கடவுளாக கருதுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்கான சிறந்த

0: நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தூய்மைப் பணிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். ஒருநாள் கடமையாக மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஜனநாயகத்தின் மாண்புகள் குறித்தும் தாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 14.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி இந்த வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. துணை விமானியால் தாம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் விமானத்தை காப்பாற்றி பத்திரமாக தரையிறக்கிய அவரது துணிச்சல் போற்றுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவரது செயல்பாடுகள் விமானத்தில் பயணித்த 100,000+ உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். காயமடைந்த விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஸ்மித் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவரது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஸ்மித் மச்சாரின் மனைவி மற்றும் அவரது பெற்றோருடன் பேசிய பிரதமர், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார். சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்மித் மச்சாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரகம் வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். 100,000+ உயிரை காப்பாற்றிய அவரது செயல்பாடுகளைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஸ்மித்தின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி ஸ்மித் மச்சார் துணை விமானியின் கத்தி குத்தையும் எதிர்கொண்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக்க மேற்கொண்ட முயற்சியை துணிச்சலாக முறியடித்ததோடு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சினாப் மற்றும் அஞ்சிகாட் ரயில் பாலங்கள்.
2: நம் நாட்டின் பொறியியல் திறனின் அடையாளமாக திகழும் இந்த பாலங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலைப்பகுதியான உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடத்தில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக சனாபாட்டின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள ஜனாப் ரயில் பாலம் உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமாக திகழ்கிறது என்றால் மிகையல்ல. இதேபோல் அஞ்சிக்காத் பாலம் அனைத்து காலநிலைகளிலும் பாதிக்காத வகையில் தொங்கு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாலங்கள் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கும்

0: வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கின்றன. காஷ்மீரில் இருந்து வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் நாட்டின் இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாலங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆப்பிளை இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்கியுள்ளதாக கூறுகிறார் குல்ஹாம் பகுதியைச் சேர்ந்த தாஜமுல் அகமது. சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மட்டுமின்றி நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போக்குவரத்தையும் இந்த பாலங்கள் எளிதாக்கியுள்ளன.
1: பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ், திரு வராலே அமர்வு, இருப்பினும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வேளையில் மத ரீதியிலான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது இவ்விஷயத்தில் அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அசாமில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 734 கோடி ரூபாய் அளவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கியான்சந்த் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது மகனான ராஜ் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் பாய்மர படகு பந்தயத்தில் மனு பிரான்சிஸ் குரிசின்கால் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் நிதேஷ் சிவாஜ், மால்வா சிங், கண்பத் அந்தல்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 22 வெள்ளி, 31 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் ஷமீனா ரியாஸுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜனப்பிரியா கிருஷ்ணகுமாரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ரெட்ரோ நேரம் நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் நம்ம வந்து இசை அதோடு சின்ன சின்ன செய்திகள், நம்மளுடைய வாழ்க்கையில் இசை எங்கெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போது பாடல் பாடுறவங்களை இன்றைக்கி நாம் வந்து பாடகர்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறோம். ஆனால் நிறைய சொற்களால் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். கொடிசியர் அப்படின்னு ஒரு சொல்லாடலை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கொடிசியர் அப்படின்ற இது எங்கே வருதுன்னா, மலைப்பிடுக்கடாமில் வரும். நெடுவரிசை விழுப்பன் தனி மார்க்காப்பென அரல்வாழ் கூந்தல் கொடிசியர் அப்படின்னு. எங்கே போர்க்களத்தில் அந்த போர் முடிந்த உடனே பாடக்கூடிய அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதை பாடுறவங்களுக்கு வந்து கொடிசியர் அப்படின்னு பேராம். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளும் தாவரங்களும் வந்து இசைக்கு வசமாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கி அங்கு அப்படின்னு வந்து கலித்தொகை சொல்லும். என்னன்னா, பாகனுடைய அந்த குத்துக்கோள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கால்வரை. அதுக்கு அடங்காத யானை கூட யாழ் இசைக்கு மயங்கி அடங்குமா, அடங்குன்னு அவங்க சொல்லலை, கொஞ்சம் அப்படியே மய

அடங்கும் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விலங்குகளும் சரி தாவரங்களும் சரி இசையால் வசமாகும் அப்படின்றதுக்கான சான்றுகளை நாம் பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பக்கம் வாங்க. நம்மளுடைய வாழ்வியலில் பூப்படைதல் அப்படின்னு பார்த்தோம், அடுத்து என்ன? திருமணம் தானே. அதற்கு ஒரு பாடல், இதோ இது ஆனந்தம் திரைப்படத்திற்காக விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்தது. ஒன்னிமேனன், எஸ்பிபி சரண், சுஜாதா குழுவினர் குரல்களில்.

இசையோடு இணைந்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் இன்பமான நேரம்னு சொன்னோம். நேரம் போகிறதே தெரியல. நேரம் 12:55 ஆயிருச்சு. சரி, அடுத்தும் ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா? திருமணம் முடிச்சாச்சு, அடுத்து என்ன? பொதுவாக அந்த தாய்மை அப்படின்றதே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பருவம். அந்த தாய்மை அந்த நேரத்தில் ஒரு பாடல், அந்த பாடலையும் நம்ம இப்போ கேட்போம். அதுக்கு முன்னாடி, இந்த இயலுக்கும் நாடகத்திற்கும் நடுநாயகமாக இருப்பது இசை. நம்ம வந்து இந்த முத்தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயல் இசை நாடகம்னு சொல்கிறோம். இரண்டாவதாக இருக்கோ, முதல்ல வரலையோ அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. இயலுக்கும் நாடகத்திற்கும் நடுவில் இருப்பது நடுநாயகமா. ஏன்? இயலுக்கு சந்தம் கொடுக்குது, நாடகத்திற்கு பாடல் கொடுக்குது. இந்த ரெண்டுமே இசை தரக்கூடிய ஒன்று. இசை மருத்துவம், இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதில் நிறைய பேசலாம், ஆனால் ரெண்டே ரெண்டு மட்டும். அந்தாளி குறிஞ்சி அப்படின்ற ஒரு பண், இரத்த அழுத்தத்தை சீர் செய்யக்கூடிய பாடல் இருக்கக்கூடிய ஒரு பண். அந்த பண் பாடனா நிச்சயமாக இரத்த அழுத்தம் குறையும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அதே மாதிரி காந்தாரம், கொல்லி, இந்த ரெண்டு பண்களும் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடியது. சூளை நோய் தீர்க்க பாடிய அந்த மந்திரமாவது நீர், அது வந்து காந்தாரத்தில் பாடக்கூடிய பாடிய ஒரு பாடல். இது மாதிரி நிறைய அந்த பண் அமைந்த பாடல்கள் இசை மருத்துவமாக, எப்போவுமே இசை விருந்தும் மருந்துமாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இரண்டுமாக இருக்கக்கூடிய அந்த இசையால் நம் மனமும் உடலும் எப்போதும் ஆரோக்கியமாக அமையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் வந்து இந்த பாடல் கேட்க போகிறோம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலும் வேணுமா, என்ன பண்ணலாம்? 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. இணைப்பு எண் 044. சரி, எப்போதும் சொல்லக்கூடியது தான், தினம் தினம் சொல்கிறோம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்கிறோம். இருந்தாலும் புதிய நேயருக்காகவோ இல்லை நினைவில் இல்லாத நேயர்களுக்காகவும் என்றும் புதுமை படைக்கக்கூடிய நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில். அப்போ

பண்ணலாம். காலையில் இரண்டு நிகழ்ச்சிகளில் வந்தவங்க, தொலைபேசி வழியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்தவங்க, தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய புதிய நேயர்கள், புதிய நண்பர்கள் வரட்டுமே, அவங்களுடைய ரசனை எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கலாம். கொடுத்து பெறுவது இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த இன்பத்தை சூப்பராக நம்ம அனுபவிப்போம், சரியா? இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, புதிய நேயர்கள் அதிகமாக வரவேற்கப்படுறாங்க. புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும். சரி, நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டுட்டு நேயர் விருப்பத்துக்கு நம்ம போகலாம்.

0: ஈவலப்பேரி பாண்டி திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்து வரிகளுக்கு இசை ஆதித்யன். இப்போ நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க விஜயா. முதல் நேயர்.
1: முதல் நேயரா வந்திருக்கேன் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: உங்க பேச்சிலேயே உங்களுடைய சந்தோஷம் புரியுது விஜயா. சொல்லுங்க என்ன பாடல்.
1: எனக்கு அன்புள்ள அப்பால இருந்து இன்னைக்கு சிவாஜி பிறந்த நாள்ன்றதால அந்த பாட்டு மேடம்.
0: என்ன பாடல் அன்புள்ள அப்பா படத்துல?
1: மரகத வள்ளிக்கு மனக்கோலம் மேடம்.
0: ஓ, அந்த பாடலா? சூப்பர் சூப்பர், கேட்கலாம் கேட்கலாம் உங்களுக்காக அந்த பாடல். அதுவும் இந்த நாளோட சிறப்பா நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி நன்றி.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: எங்க சார்? ஆண்டி மடம், முருகவேல் மேடம்.
0: ஆண்டி மடத்துல இருந்து முருகவேல்.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க முருகவேல், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வெளியோர கவிதைகள் என்ற படத்தில் இருந்து தங்கத்தமிழோ என்ற பாடல் மேடம்.
0: வெளியோர கவிதை திரைப்படத்துக்காகவா? சரி மகிழ்ச்சி. இப்போ அந்த பாடல் கேட்டலாமா? பி ஜெயச்சந்திரன் பாடினது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: திருப்பத்தூரான் வரிகளில் சங்கர் கணேசன் உங்களுடைய இசையில் இதோ பாடல் வருது, சங்கத்தமிழோ.

0: நேரம் ஒரு மணி 18:40 நேர்கள் இணைந்திருக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாருங்க?
1: நான் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சாத்தன்குடியா?
1: ஆமாங்க மேடம், சாத்தன்குடி. எங்க ஊர் வந்து ஒரு கிராமம்.
0: எது பக்கத்துல இருக்கு சார்? ராமநாதபுரம் மாவட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டவுன்ஷிப். மகிழ்ச்சி. சொல்லுங்க, இப்போ இந்த இதுல நீங்க பாடல் உங்க சாய்ஸ்ல என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு அருமையான பாட்டு, அங்காடி தெரு படத்துல இருந்து கதைகளை பேசும் வெளியேறுகள் அந்த பாட்டு கொடுத்துருக்கோம்.
0: சூப்பர் சாங் கேட்டிருக்கீங்க நண்பா, வாழ்த்துக்கள். கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. ரொம்ப ரேர் சாங் இது. வெண்ணிதையாலும் ஹம்சிகா அவங்க பாடினது. நான் முத்துக்குமார் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடல் இது, அங்காடி தெரு திரைப்படத்திற்காக. அந்த பாடல் கேட்டிருக்கிறாரு நண்பர், கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: நான் நிமல் ராகவன், சனிக்கிழமை 8:00 உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்ட்டு. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. தொடர்பு எண்கள் 2952208853 மற்றும் ஒரு எண் 2838971. இப்போ யார் நம்மளோட? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோயம்பிலிருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம் பார்த்திபன்.
1: சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சு மேடம் பேசி.
0: ரொம்ப நாளாச்சா? புதிய நேயர்கள் இப்போ.
1: ஆமா, அது கொடுக்கற வாய்ப்பு கொடுங்க சார்.
0: ஆமா ஆமா, நிறைய நண்பர்களை வந்து நம்ம பல ஊர்கள்ல இருந்து கேக்குறோம் இல்லையா?
1: அது வந்து அப்புறம் பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு போயில விசேஷ பத்தி சொல்லுவீங்களா வானொலியில?
0: தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பீங்களா? மகிழ்ச்சி நண்பா. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு. என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேவர் மகன்ல இருந்து சிவாஜி பிறந்தநாள் விட்டு அந்த பாட்டு போடுங்க. ஆனா ஜானகி ரொம்ப நல்லா பாடுவாங்க மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை.
0: ஏன் ஜானகியுடைய வாய்ஸ்ல என்ன பாடல் இது? இஞ்சி எடு பழகி பாடல். ஓகே சூப்பர், கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. சரி, அவருக்காக அந்த பாடல் நாம கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?

0: நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
0: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
3: நேரம் 1:30.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
9: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: நேர்களே, இப்போ நாம கேட்கலாம் கோயம்பேடு பார்த்திபனது நண்பர் விரும்பி கேட்ட பாடல். தேவர் மகன் திரைப்படத்திற்காக கமலஹாசன் எஸ் ஜானகி பாடியது, வாலி இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் இது.

0: வணக்கம்.
1: எங்க இருந்து கலா பேசுறீங்க?
0: அரக்கோணத்துல இருந்து கலா பேசுறீங்க. சொல்லுங்க கலா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: காவல் கீதம் படம்.
0: காவல் கீதம். அம்மாக்காகவா? மகிழ்ச்சி. அம்மாவோட நீங்களும் சேர்ந்து கேளுங்க அந்த பாடலை. நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி குரல்களில் வாலி ஏற்று இளையராஜா இசையமைத்தது காவல் கீதம் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம், நரசிங்கபுரம் எத்திராஜ்.
0: எத்திராஜ் நரசிங்கபுரத்துல இருந்து சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சியோட நிறைவான நேயர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அமரதீபம் படத்துல தேன் உண்டு உண்டு அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, நன்றி, கேட்கலாமா?
1: நன்றி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அமரதீபம் திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜாவும் பி சுசீலாவும் பாடின பாடல் தேனுண்ணும் வண்டு. இதோ அவருக்காகவும் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாகவும்

0: சமரசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் இடம்பெற கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வன உயிரின வாரம் 2026 ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுமக்கள் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன உயிரின வாழ்விடமும் அதன் வழித்தடங்களும் விலங்கின நடமாட்டத்திற்கு அவசியமாக உள்ளது என்றும், சுற்றுச்சூழல் சமன்பாட்டிற்கு அது மிகவும் தேவை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து உயிரின வழித்தடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணைய அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். UPSC நூற்றாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பொது சேவைக்குள் இளையோரை கொண்டு வருவது அவசியம் என்று குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் புதிய பணி சூழலை நோக்கி நாடு முன்னேறிச் செல்லும் இத்தருணத்தில் மக்கள் நலனுக்கு உகந்த, மக்களுக்காக செயலாற்றும் சிறந்த ஆட்சி முறையே அரசு கொள்கையாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். UPSC மூலமான பணி நியமனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும்

0: தேர்வு முறை வெளிப்படைத்தன்மையுடன் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் 65,000 புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 1926 உருவான தேர்தல் ஆணையத்தின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் UPSC-யின் கொள்கை வடிவமைப்பு தொடர்பான புத்தகத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முப்படைகளின் நிதிமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ராணுவ மேலாண்மையும் மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டார். பாதுகாப்பு கணக்குகள் துறை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் உள்ள தணிக்கை முறைகளின் சிறந்த அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தூய்மைப் பணிகளும் நீர் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை தூய்மையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார். குப்பைகளை நதிகளில் கொட்டுவதால் நீர் மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கையை அது பெரிதும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் சப்தர்ஜங் பகுதியில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் உரையாற்றிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், தூய்மை என்பது ஒருநாள் இயக்கமாக இல்லாமல் தினசரி பொறுப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். 2014 நாட்டின் தூய்மை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில், தூய்மையான இந்தியா ஆரோக்கியமான தேசத்திற்கு வழிகோலும் என்றார். டெல்லியில் நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, வாழ்க்கையின் அங்கமாக தூய்மை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றிணைந்து என்னும் இலக்குடன் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தூய்மைப் பணிகள் நாடு முழுவதிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாலம் கட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2018 அசாமில் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் போகிபீல் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பிரம்மபுத்ரா நதியின் வடக்கு கரையையும் தெற்கு கரையும் இணைக்கும் வகையில் 4.94 கிலோமீட்டர் நீள தூரத்தில் கட்டமைக்கப்பட்ட இப்பாலம் அப்பகுதியின் சமூக பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி கற்றல் போன்றவற்றை உறுதி செய்துள்ளது. நாட்டின் நீண்ட இரட்டை அடுக்கு ரயில் சாலை பாலமான போகிபீல் பாலம் அப்பகுதி மக்களின் உயிர் நாடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட செய்தியில், தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இதற்கான இடைக்கால தடையை நீக்கக்கோரி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்கள் நீங்கலாக கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திருமதி தீபனா விஸ்வேஸ்வரி கூறியுள்ளார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தூர்வாரப்பட்ட கால்வாய்களின் நீளம் குறித்த விவரங்கள் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: சூப்பர் எல்நினோல கிளவுட் பஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மழையும் வடகிழக்கு பருவமழையில கூட இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அது மழை பெய்யறப்ப நம்ம போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. மாநகராட்சியில மரம் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு, JCBs தூர்வாரி, ஏதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு, ஹிட்டாச்சி, புஷ் கட்டர்ஸ் கரெக்டா இருக்கா, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா, ஒர்க்கிங்ல இல்லாததுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து தனியாவே எழுதி கொடுத்து நம்ம வாங்க.
0: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள்

0: திட்டங்கள் இதில் அடங்கும். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் தூய்மையே சேவை தூய்மை பணிகளுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்ததோடு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க அறிவுறுத்தினார். நாகையில் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக இன்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த 5 பக்தர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலில் நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
1: திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்துடன் காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் கடலில் புனித நீராடி வந்த நிலையில் அடுத்தடுத்து 5 பேர் கடல் அலையில் சிக்கி காயமடைந்தனர். இந்த 5 பேருக்கும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளனர். கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இன்று இந்தியா இலங்கையை 124 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதவுள்ளது. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவின் பிரின்ஸ் மனு வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். வில்வித்தை மற்றும் ஸ்குவாஷ் பெண்கள் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பாவிற்கும் ஷமீனா ரியாஸிற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியா தற்போது 10 தங்கம், 21 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55, 25 நொடி. நூற்றி 2.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகளாக. இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ண ஜாலத்தில் இனிய திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி. 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலையில் திரை இசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை கானத்தில் இனிய திரை இசை பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் இடம்பெறும்.

இரவு 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, 11 மணிக்கு மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நீர்களே. பவத் பாரதி, தமிழ் பண்பலையில்.

வலம் வந்தது நிகழ்ச்சி குறிப்புகளாக இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நேர்களை நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:43. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, இந்த மணித்தூளிலிருந்து பிற்பகல் 2:55 வரைக்கும் நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அதன் பிறகு 3 மாலை 4 வரை நமக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4:00 to 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆட போகிறோம் அந்த நிகழ்ச்சியில், சரிங்களா? இதுதான் இப்போதைக்கான பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். இன்றைக்கி ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. வலி என்றுமே ஒருவரை வலுவிழக்க செய்யாது, வருங்காலத்திற்கான வலிமையையே பெற்றுத்தரும் அப்படிங்கிறது. அதனால் நம்ம வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறும்போது, வலிக்குது அப்படி நம்ம ஓய்ந்து இருக்கும்போது யாராவது நம்மளை பார்த்து சிரித்தாங்கன்னா கவலைப்படக்கூடாது. கவலைப்படாமல் சிரித்ததுக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன் கண்ணா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம கடுமையாக உழைச்சி வெற்றியை பெறணும். வெற்றியை பெற்று விட்டு அவங்க முன்னாடி சிரிக்கணும். அப்படி சிரித்தோம்னா அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே போல் இங்கேயும் ஒருவர் சிரிக்கிறாங்க, யார் சிரிக்கிறாங்க கேட்டுருவோம்.

எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் கண்ணதாசனுடைய வரியில் கே வி மகாதேவன் அவருடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்துக்காக கேட்டு முடித்தோம். இரண்டு மணி ஆறு நிமிடம் 21 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் எங்கள் செயல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் உங்களுக்கு எப்போ நீங்கள் இது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 2:45 நிமிடத்துக்கு மேலே 2:50 போட்டுட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம். அப்படியே நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவேன், நாம் எல்லாருமே சரியாக கண்டுபிடிச்சு சந்தோஷப்படுத்த வேண்டியதா. ஒருவேளை இல்லைனாலும் மாற்றி எதையாவது நீங்கள் யோசிச்சிங்கனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை போடுங்க. இப்போ இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் அதையெல்லாம் நம்ம போட்டு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போது சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் அப்படின்றது பாடல் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி சிறை செல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே பண்ணக்கூடாது, அந்த பக்கம் நம்ம போகவும் கூடாது, சரிங்களா? அதனால் எப்போவுமே நல்ல பிள்ளையாக இருக்கணும். நல்ல பிள்ளையாக இருந்தோம்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போக மாட்டோங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் ஒருவேளை வாழ்க்கையில் தப்பு பண்ணி அந்த மாதிரி இடத்துக்கு போனாலுமே கூட அதெல்லாம் மறந்துடணும், திரும்ப அந்த மாதிரி இடத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும், சரிங்களா? எதுக்கு இது இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொன்னல. அதே போல் இங்கேயும் ஒரு விஷயம் மறந்து விட்டது, அதாவது தன்னையே மறந்துருச்சு, தன்னையே மறந்து போய் சொன்னதையே சொல்லுது அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எது மறந்தது என்ன சொல்லுது கேட்டுருவோம்.

0: டிஎம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்கள்ல, கண்ணதாசன் வரியில, கேவி மகாதேவனுடைய இனிய இசையில அந்த இதமான பாடல் குங்குமம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: How are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நூற்று 2.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து எந்த மாதிரி போகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், இந்த நேரத்தில் ஒரு குறிப்பு கொடுக்குறேன். ரொம்ப எல்லாம் பெருசாலாம் யோசிக்கணும்னா ரொம்ப எளிமையாகவே ஈஸியாகவே யோசிங்க. யோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவுக்கு கீழே பாடல்கள் இந்த ஸ்டைலில் தான் போகுது அப்படின்னு சொல்லி போடலாம். ஒருவேளை இல்லை வேறு ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதையும் போடுங்க. ஏன்னா இப்போ நமக்கு யோசித்து யோசித்து தலையில் ரொம்ப முடியெல்லாம் கொட்டுரு போட்டிருக்கு, அந்தளவுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சிந்தனையும் நம்ம எதிர்காலத்தில் பயன்படுத்திக்கலாம். அதனால் எப்போ எப்படி வரும் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? இப்போது இங்கே வந்து நமக்கு சில நேரத்தில் பொழுது போகலன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்களோட போய் பேசிகிட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்பலையை கேட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவோம்ல, டிவி பார்ப்போம், விளையாடுவோம், வேறு இந்த மாதிரி ஏகப்பட்ட

0: குழந்தைங்கள்ட்ட பேசுவோம், இல்லை யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இப்படி இப்படி இருக்கும். ஆனால் இங்கே ஒருவருக்கு ஒரு பூ பூ இல்லைன்னா பொழுது போகாது அப்படிங்கிறாரு. ஏன் கேட்டுருவோமா?
1: சிந்தனை செய் மனமே.
0: நீங்கள் வந்து இப்படி சிந்தனை செஞ்சு யோசிச்சுட்ருங்க. ஆனால் இப்போ அந்த பூ இங்கே இருக்குது.

0: வாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அட்டகாசமான பாடல் புன்னகை மன்னன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it? Don. 102.3 Moon. Part 2. It's Don. Don. Don. Don. Don. Ungal Vivid Bharathi 102.3 il.

0: வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது தோணுச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பதிவு போடுங்க. இல்லை என்னதான் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம், எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஓகே, புதிய புதிய சிந்தனைகள் இருந்துச்சுன்னா நமக்கும் புதுசு புதுசாக யோசிக்க தோணும். அதனால தான் இப்படிலாம் உங்களுக்கு போடுங்கன்ற இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. யாருக்கு விருப்பம் இருக்கோ, எனக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எதையாவது மூலிக்கு வேலை கொடுத்தாத்தியா எனக்கு ஒரு மணி நேரம் போன மாதிரியே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க. மற்றபடி மற்றவர்கள் வழக்கம் போல உங்களுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ச்சியா நீங்க தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை செய்து கொண்டிருங்கள். கடந்த பாடலுக்கு முடி அந்த சிந்தனை செய் மனமே அப்படிங்கிறது இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் குழுவாக வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, அது ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்க. இன்னும் சிந்தனை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் சிந்தனை செய்வோம். அதில் முக்கியமாக ஆகச்சிறந்த ஒரு இடத்துல அந்த பரிச்சலத்து இடத்துல சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம், வரவே வராது. ஆனால் அதுக்கு முன்னாடி அது நம்ம வழக்கமாக செய்து கொண்டிருந்த ஒரு வேலையாக இருக்கும். இதே போல் சில நேரங்களில் நம்ம நல்லா பழகிய மனிதர்களோட பேரை மறந்து போயிடுவோம். நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க, எங்கேயாவது யாராவது திடீர்னு கேட்கும்போது அவங்க பேர் என்ன வரும்ல அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதே போல் இந்த கடைக்கு வாங்க போகும்போதும் அது நம்ம அடிக்கடி பழகின பொருளாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பேரே மறந்து போயிடும். இந்த மாதிரி தான், நேற்று நான் ஒரு பொருளை வாங்கணும், வீட்டில் போய் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அந்த பேரை மறந்து போனால் அந்த பேரை தாண்டி எல்லாமே ஞாபகம் வருது, ஆனால் அந்த பொருளோட பேர் ஞாபகம் இல்லை. இப்படிலாம் நடக்கும்ல, அதனால் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும்னா அடிக்கடி அதை ரீகால் பண்ணணும். அதனால தான் பசங்க ரீகால் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது சிந்தனை செய்கிறது தேவை, செய்வோம்.
3: இந்த

0: எம் சவுந்தரராஜன் குரலில், கேடி சந்தானம் அவங்களுடைய வரியில் அந்த அற்புதமான பாடல் அம்பிகாபதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ன இருக்கும் பேசுறேன்.

0: கேட்டுட்டு இருக்கிறது விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நான் நிமல் ராகவன், சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல், புரியல்ல இது.

0: வித் பாரதி, தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்,
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணலாம். நண்பர்கள், நான் ஏற்கனவே நம்மளுடைய நண்பர்கள் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்களும் வந்து உங்களுடைய கருத்து பதிவுகளை போட்டு இப்படித்தான் போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 39 பேர் பதிவு போட்டு காத்துட்ருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொறுமையாக படிப்போம். ஒருவேளை இன்னும் எனக்கு சிந்தனை செய்ய நேரம் வேண்டும், நான் எடுத்து தான் யோசிப்பேன் அப்படின்னா எல்லா பாடல்களையும் கேளுங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ரொம்ப ஆழமான கனெக்ஷன் தொடர்புலாம் நான் வைக்கவில்லை, மேலோட்டமாகத்தான் வைத்திருக்கிறேன். இன்னார கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிங்கனாலும் போடுங்க. ஓகே, சரி, இப்போ இருக்கட்டும். இங்கே வந்து ஒருவர் சொல்கிறார், பாட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ சொல்கிறாரு, நான் பார்க்கறதுக்கு வேணால் பாமரம் போல் இருப்பேன், ஆனால் டைம் வேலை எனக்குன்னு ஒரு நேரம் வந்துச்சுன்னா விஸ்வரூபம் எடுத்துருவேன் அப்படின்றாரு. ஏன் கேட்டுருவோமா?

0: மலேசிய வாசுதேவன் குழுவினர் குரல்களில் வைரமுத்து வரியில தேவாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அற்புதமான பாடல் அருணாச்சலம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது அப்படிங்கிறது எனக்கே தோணுச்சு, உங்களுக்கும் தோணிருக்கும். ஓகேங்களா, கண்டுபிடிச்சிங்கன்னா மூணு பதிவாக போடுங்க. இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதையும் போடுங்க, அதையும் இன்னொரு நாளில் எடுத்து போட்டுக்கிறோம். சரிங்களா, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கடந்த ப்ரோமோவில் சொன்னாங்கல்ல கதையும் கானமும், அதுக்கு வந்து சொல்லும்போது ஃபோனையே பார்த்துட்ருக்கே, கொஞ்சம் வேறு வேலையை பாருறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லையா. அந்த சிச்சுவேஷனை நம்ம வீடுகளில் எடுத்துட்டோம்னா, குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ஃபோனை கொடுத்து நம்ம ஃபோனையே பார்த்துட்ருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாங்க, அப்படி ஒரு பக்கம் இருக்கும். அடுத்து குழந்தைங்கன்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக சில விஷயங்கள்லாம் அடையாளம் ஞாபகத்துக்கு வரும். அந்த கண்ணில் மை வச்சு, கண்ணத்தில்

ஒரு திருஷ்டி பொட்டு வச்சு பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போது அந்த ஃபோனெல்லாம் நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஏதாவது விளாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அந்த க்ளே இந்த மாதிரி இல்லை மேக்கப் ஐட்டங்கள் பவுட்ரு என்ன, இப்போ இந்த கண்மையே இருக்கட்டுமே, கண்மையே எடுத்துட்டு விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக விளாடுவாங்க. அப்படி எங்கேயா ஓரமாக போயிட்டோம்னா நல்லா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தை, கொஞ்சம் விவரம் தெரியாத குழந்தை, இப்படி ஒரு காம்பினேஷனில் ஒரு அக்கா தங்கை அண்ணன் தம்பி இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விவரம் தெரிஞ்ச குழந்தை என்ன பண்ணுன்னா, விவரம் தெரியாத குழந்தைக்கு கண்ணில் அந்த மையை வச்சது போல் அப்படியே மீசை வரைஞ்சி விட்டு தாடி வரைஞ்சி விட்டு அந்த குழந்தைய ஒரு மாதிரியாக பண்ணி வச்சுருக்கும். பெற்றவங்க வந்து பார்க்கும்போது என்னம்மா பண்ணி வச்சிருக்க பாட்னி அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அடி வாங்குற அளவுக்கு போயிடும். அதாவது அந்த குழந்தை டிசைன் டிசைனாக யோசிச்சு மீசை தாடியெலாம் வரைஞ்சி விட்ரும் விவரம் தெரியாத குழந்தைக்கு, இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டிலே விளையாண்டுருந்தாங்கன்னா அதையும் கூட போட்டு விடுங்க. ஓகே, இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு கண்ணுக்கு மை வந்து வைக்க போகிறாங்க. யார் வைக்க போகிறாங்க கேட்டுருவோம்.

அருண்மொழி சித்ரா குரல்கள்ல தேவாவினுடைய அற்புதமான இசையில அந்த இதமான பாடல் விஷ்ணு படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 2:49 19 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியுடைய நிறைவை எட்டிவிட்டோம். எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவும் கொடுத்தாச்சு. அதனால் இப்போ ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணி நல்லாவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்படி ஈஸியாக கொடுத்தா கண்டுபிடிக்காம என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சு தான் ஆகணும். கண்டுபிடிக்க முடியலன்னா தான் யோசிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சி என தொடங்கும் பாடல்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. சிறப்பு அதே தான். என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிரித்து சிரித்து என்னை அப்படின்னு சொல்லி முத்து என்சிஇ அப்படிங்கிறவங்க பெங்களூர்லேருந்து, அதாவது கண்ணன் பெங்களூர்லேருந்து போட்டிருக்காங்க. சி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்த பாட்டெல்லாம் அப்படியே லிஸ்ட் எடுத்து போட்டு கலக்கிறீங்க, வேற லெவல். நிவேதா ராஜு கண்ணாரப்பாளையம், அதுவும் க்ளூவும் கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? அதே தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சூப்பர். அப்புறம் குடவஞ்சிரி கனகராஜ் வணக்கம் சொல்லி நல்லமாக இருக்கீங்களா, எல்லாரும் நல்லமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பாடல்கள் சும்மா பட்டே கலப்புது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு மகிழ்ச்சினா எங்களுக்கும் மகிழ்ச்சி. அப்புறம் பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து சியாமலா அஸ்வினி ஆனந்த் மன்வீத் ரமேஷ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. கர்நாடகம் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, கர்நாடக மாநிலத்திலேருந்து சின்ன திருப்பதி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லி பர்வதவர்தினி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது பாட்டு, நல்லா இருக்குதுன்னு இருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பாக்கத்திலிருந்து சி என்ற எழுத்தில் தொடங்குகின்றன ஆதாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கலை துரைராஜன் அவர் வந்து சுந்தர பெருமாள் கோயிலிருந்து வந்திருக்காரு. சொன்னதெல்லாம் கேட்டோம், இனிமேல் வழின்னு தெரியாது போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிரித்து சிரித்து இன்னும் போட்டோம், என்னென்ன பாட்டு வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை வந்த நேரத்தில் போட்டிருக்காரு. அப்புறம் தித்திக்கும் மதிய வணக்கம் சொல்லி தீநகர்லேருந்து ரங்கராஜன் சொல்லியிருக்காங்க. சி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு இருக்காங்க. கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களும் வந்து ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமாக உள்ளதால் என்னால் யூகிக்க முடியவில்லை, பறவைகள் பற்றிய பாடலா அப்படின்னு இருக்கிறீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப யோசிச்சு தலைவலி உங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆழமாக யோசிக்காதீங்க, மேலோட்டமாகவே யோசிங்க அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்தல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில நேரங்களில் எப்படி கனெக்ட் பண்ணுறது யோசிக்காமல் நம்ம மண்டை இங்கிட்டும் அங்கிட்டும் பாஞ்சு பாஞ்சு குதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் வந்து அனுபவிச்சிருக்காரு நினைக்கிறேன். நடராஜன் சுப்பையா அவங்க வந்து மூன்று பாடல்கள் வந்து சின்ன என்ற வரி வருகிறது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்த பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. பொன்னியம்மனோட வண்ணை கணேசன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. முரளி அவங்க வந்து சூப்பர், நான் யோசிச்சு பார்த்தேன் இன்றைக்கெல்லாம் துள்ளல் பாடல் மாதிரி இருக்குது சரியா அப்படின்னு சொல்லி மாடம்பாக்கம் அயன் முரளி போட்டிருக்காரு. துள்ளல் பாடலாக இருந்துச்சு எங்களுக்கு மகிழ்ச்சி, ஓகே. ஆனால் நான் அந்த தலைப்பில் வைக்கல, சி அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் யோசித்தேன். வலங்கைமான் துரை அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாதவரம் வீரராகவன் தேன் தேன் தேன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் பார்த்தேன் பிசைந்தேன், அதாவது மூளையை பேசஞ்சு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, சிக்கல் தான் வந்ததுன்னு அறிஞ்சேன். அதுக்கப்புறம் சி என்னும் எழுத்தில் விளைந்ததாக நினைத்தேன், மொத்தத்தில் அதுதான் கொம்பு தேன் அப்படின்னு இருக்காங்க. முடிச்சிட்டு இருக்காரு. சூப்பர், அட்டகாசம் இன்னில் முடிச்சிருக்கீங்க, நல்ல முயற்சி. அதுக்கப்புறம் ரமா ஆர் ரமா தியாகராயனர் நாராயணசாமி சி என்னும் வார்த்தை எழுத்தில் தொடங்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க போட்டிருக்கு, ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டோம். அப்புறம் சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதர் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இருக்கக்கூடியவங்க இன்பா இலக்கியா

வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. அப்புறம் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வணக்க வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. இரவாஞ்சேரி சாகுல்கம் எனக்கு ஒன்றும் தெரிலங்க, எப்படி சொல்ல போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறோம், ஆ சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. குமரன் கே கும்பகோணம் குமரன் சின்ன சின்ன தூரல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு, பரவாயில்ல நீங்களும் முயற்சி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க அவ்வளோதான், அன்புராணி அவங்களும் வந்து நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, அந்த பாட்டையும் லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க. கமலாவர்தன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்களும் வந்து கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு, அந்த படத்தில் வரும்ல அந்த மாதிரி போட்டிருக்காரு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருடைய பதிவுகளையும் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மீதி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா படிப்போம். இப்போயும் சி அப்படிங்கிற எழுத்தில் வந்து ஒரு பாட்டு வருது, சும்மா ஒரு 1.5 நிமிடம் வரும், கேட்போம்.

0: பாலசுப்ரமணியம் குரலில் வாலினுடைய உரையில் தேவாவினுடைய இதமான இசையில் காதல் கோட்டை படத்துக்காக அந்த பாட்டு கொஞ்சமாக கேட்டோம். இப்படி மூளையை குலுக்கி குலுக்கி யோசிச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன் இந்த தலைப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ புரியாது. 7:35 அங்கேயும் பாட்டை கொடுக்க போகிற, அப்போ தான் உங்களுக்கு புரியும், அப்போ புரியும், அப்போ கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த வேளையில் நாம் கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் சைடில் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளை 2:55:33. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்கள்

0: நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இட்டா டான்.
2: Don.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:53 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: ஆம் நண்பர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த மணித்துளியில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆம் ஆண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் வெளிவந்த படங்கள்லேருந்து நமக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே கலந்து வரும், கொஞ்சம் மென்மையாகவும் இருக்கும், கொஞ்சம் துளலாகவும் இருக்கும், இப்படி கலந்து கலந்து ரேண்டமாக மாறி மாறி வர காத்திருக்கிறது, தாவி தாவி வர காத்திருக்கிறது, சரிங்களா? ஓகே, நமக்கெல்லாம் இப்போ புயல் காற்று சூறக்காற்று அதெல்லாம் வீசுது அப்படின்னா பெரும்பாலும் இந்த வானிலை மாற்றங்கள்னால அப்பப்போ நடக்கும் இல்லையா? அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு மழை வரும், மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வரும், பெய்யாத நேரத்துலையும் வரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் இங்கே இவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே ஊருக்குள்ளே சூற காற்று திடீர்னு வீசும் அப்படின்றாங்க. ஏன் வீசுது கேட்டுருவோம்.

0: ஷான்ரோல்டன் ஸ்ரீயா கோஷல் குரல்களில் சுகபாரதியினுடைய வரியில் டி இமானினுடைய இதமான இசையில சீமராஜா படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
3: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில தான் பாடல்கள் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நமக்காக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதனுடைய வரலாறு இருக்குது, இன்னுமே நிலைச்சு நிற்குது. உலகத்திலேயே பழமையான மொழிகள்ல நம்ம தமிழ் மொழியும் முக்கியமான மொழி. இதை எவ்வளோ வாட்டி கேள்விப்பட்டிருப்போம், எத்தனை முறை சொல்லியிருப்போம், இருந்தாலும் அதை சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய உள்ளூர் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது என்றைக்குமே நமக்கு வந்து மாறாது, மறையாது. சரி, எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, காலத்திற்கேற்ப இப்ப கணினி யுகத்திலையும் வந்து தமிழ் வந்து தன்னை எப்படி மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது, காலத்திற்கேற்ப நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்பவே சொல்லியிருப்பாங்க. தமிழ், அதாவது தமிழுக்கும் அமுது என்று பேர், இந்த பாட்டில் கேட்டிருப்பீங்க, எங்கள் உயிருக்கு நேர், இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதே தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, தமிழை நாங்கள் எங்கள் உயிர் உசுறு மாதிரி காப்போம்ங்க, எங்கள் உயிர் மாதிரி நாங்கள் அதை காப்போம் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க, கேட்டிருப்போம்.

0: கைலாஷ்கர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா, ஏவி இவங்களுடைய குரல்களை விவேக்கினுடைய வரியில ஏ ஆர் ரஹ்மானுடைய அட்டகாசமான இசையில மெர்சல் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சு அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4

0: திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்கு 2000 2020 வெளிவந்த படங்கள்லேருந்து வந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்ம உதவிக்கு மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா கிடைச்சா நல்லது, கிடைக்கலனா தன் கையே தனக்கு உதவின்னு அப்போவே பழமொழி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு நாமளே பல்லு கடிச்சிட்டு அதை வேலை செய்ய வேண்டியதான். அந்த கை அப்படின்னோடனே நமக்கு கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதில் முக்கியமானது விரல்கள். ஸோ அந்த விரல்கள் வந்து என்னென்ன சொல்லுதுன்னா ஏகப்பட்ட தத்துவங்களை சொல்லுது, அதை வச்சு நிறையவே சொல்லியிருப்பாங்க. அதில் இப்போதைக்கு ஒன்று ரெண்டு சும்மா அப்படின்னு நினச்சி பார்த்துப்போம். 5 ஒன்று போல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு திறமையோடு இருப்பாங்க, ஒருவர் அப்படி இருப்பார் ஒருவர் இப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக. அப்புறம் அதே போல் அந்த ஒரு விரலில் நீ இன்னொரு பக்கம் நீட்டினா 3 உன்னை நோக்கி இருக்கிறது, அதனால் மற்றவங்க முன்னாடி நீட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றை முதல்ல கவனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. எதுக்கு இப்போ இதை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு விரல் இருக்குது, அந்த விரல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, கேட்டுருவோமா?

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இந்த மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

0: சடக்கு மேல சடக்கு போடுது.
1: அந்தோனி தாசன் குரல்ல விக்னேஷ் சிவன், மணி அமுதவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய அட்டகாசமான இசையில அந்த அற்புதமான பாடல் தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: பாட்டுக்கு இதான் டான்னு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவுபாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழ் FM-இன் வர்ணஜாலம்.
4: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த படங்களிலிருந்து நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நகைச்சுவை துணுக்குகளில் இந்த ஒரு துணுக்கும் வரும், அதாவது ரொம்ப பழைய ஒரு துணுக்காக கூட இருக்கலாம், சிலருக்கு புதுசாக இருக்கலாம். சமூக வலைத்தளங்களில் அப்பப்போ வந்து படங்களில் மீம்ஸில் இந்த மாதிரி நம்ம கண்டு முடிவு வந்துட்டு போவோம். அதில் என்னென்னா, ஒரு பையன் ஒரு அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு பண்ணி வைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பா ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. யோசித்து பார்த்துட்டு முதல்ல சாரி சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. பையன் வந்து, இல்லைப்பா புரியலப்பா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சாரி சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்பா வந்து மறுபடியும், இல்லை நீ முதல்ல சாரி சொல் அப்படின்னாரு. பையன், ஒன்றுமே புரியல, என்ன தப்பு பண்ண சொல்லுங்கள், ஏன் திடீர்னு சாரி கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பையன் கொஞ்சம் பதட்டமாயிட்டான். மறுபடியும் அப்பா கிட்டே சொல்கிறான், இல்லைப்பா, அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ முதல்ல சாரி சொல் அப்படிங்கிறாரு. சரி பையன் என்ன பண்ணுறதுன்னு புரியல, சரி சாரிப்பா, நான் என்ன தப்பானேன்னு தெரியல, இருந்தாலும் சாரி இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இப்போ நீ வந்து தகுதி வாய்ந்த மனிதனாய் மாறிவிட்டாய், இனிமேல் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அப்பா சொல்கிற மாதிரி அந்த துணுக்கை வந்து வச்சுருப்பாங்க. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, காரணமே சொல்லாமல் சாரி சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும், உனக்கு தகுதி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவங்க முடிச்சிருப்பாங்க. அவங்க முடிச்சிருப்பாங்க, நான் முடிக்கல. சரிங்களா, இந்த மாதிரி காரணமே இல்லாமல் எதையாவது பண்ணி நம்ம சிக்கி தவிப்போம்ல சில நேரத்தில், அதே போல் பாட்டுக்குள்ளே காரணம் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணி சிக்கி தவிக்கிறாங்களாம். ஏன் தவிக்கிறாங்க கேட்டுருவோமா?

0: ராகுல் நம்பியார் குரல்ல ந முத்துக்குமார் வரியில எஸ் எஸ் தமன் அவருடைய அட்டகாசமான இசையில் ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
2: நீங்கள் கேட்க வேண்டியது

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 98 9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: தமிழகம்.
1: மூன்று மணி 35 34 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆங்கில படம் ஒன்று இருக்குது, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த மோதிரம் இருக்கும், மோதிரத்துக்கு பின்னாடி பெரிய வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த மோதிரம் மட்டும் அப்படியே ஒரு கருப்பாக ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியல, அந்த மாதிரி விஷுவலில் காமிப்பாங்க. இதை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி நேரங்களில் அது அப்படியே மறையும் போது அந்த வட்டமாக இருக்கக்கூடிய அந்த பந்து, அந்த கோலம் என்ன இருக்குதோ அந்த கோலை சுற்றி ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பார்டர் மாதிரி தெரியும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதே போல் இன்னும் எங்கெங்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, பௌர்ணமி நாளில் நமக்கு வந்து அந்த நிலாவை சுற்றி ஒரு வட்டம் அப்படியே ஒரு ஜான அகலத்துக்கு மையப்புள்ளியில் வச்சு வச்சப்போனா ஒரு பெரிய வட்டம் மாதிரி நமக்கு தெரியும். அது ஒரு ஜானா நமக்கு ஒரு ஜான் மாதிரி தெரியும், அங்கே மேலே போனால் தான் எத்தனை கிலோமீட்டர் நமக்கு தெரியும். சரிங்களா, இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, சரி இது இருக்கட்டும். ஏன் இப்போ அங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த நிலா வட்டம் இங்கே ஒரு இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது தெரியுமா? கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.

0: ராகுல் நம்பியார் குரலில் நான் முத்துக்குமார் வரியில் எஸ்எஸ் தமன் அவங்களுடைய சேல மன்னிக்கணும் மாற்றி சொல்லிட்டேன். அந்த பாடல் பி உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில், யுகபாரதி வரியில் டி இமானினுடைய சேல வந்துச்சு. என்ன படத்துலேருந்து கேட்டு முடிச்சு அப்படின்னா தேசிங்கு ராஜா படத்துக்காக வந்தது அந்த பாடல்.
1: 102.3 FM.
2: பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும்.
3: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க. விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க. இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: ஆம் நண்பர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில தான் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. 2000 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம எடை உணர்வுகள், நம்ம ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கும் அப்படின்னா, நம்முடைய எடையையும் தாண்டி பெரும் எடையுள்ள பொருட்களை வந்து கையாளும் போது

நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுவோம், ஓரளவு ஒரு குறிப்பிட்ட கோணம், இப்போ சாயுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பொருள் வந்து சாய்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோணம் வரைக்கும் அதை நம்மளால் தாங்கி பிடிக்க முடியும். அந்த கோணத்தை தாண்டி போயிடுச்சுன்னா யார் நினச்சாலும் அது கீழே விடுறதை தடுக்க முடியாது. ஒருவேளை நாம் பத்திரமா இருந்தோம்னா அது கீழே விழும்போது நம்ம அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது இந்த வண்டி, இந்த பைக் இருக்கு பாருங்கள், டூ வீலர். சிலர்லாம் அவங்க ஆளுக்கும் சைஸுக்கும் ஏற்ற மாதிரி வண்டி இல்லாமல் பெரிய பெரிய வண்டிகள்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை சில நேரத்தில் ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை ஒருவேளை அப்படி இயல்பாகவே அமைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 50-60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு 200 கிலோ வண்டியை ஓட்டும்போது சில நேரங்களில் சடன் பிரேக் போடும்போது போய் டக்குன்னு நிறுத்தும்போது ஏதோ சில நேரங்களில் சாயுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட கோணம் வரைக்கும் சாயும்போது காலை வச்சு தடுத்துடலாம். ஒருவேளை ரொம்ப சாயுது அப்படின்னா வண்டியை பொறுத்துன்னு கீழே போட வேண்டியதா, சாச்சிட வேண்டியதான், அதான் வழி, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், எந்த கோணத்தில் நம்ம பிரேக் அடித்து நிறுத்தினா கொஞ்சம் பாதுகாப்பாக நிற்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எப்படி அந்த கோணம் மாறி போச்சுன்னா வண்டி சாய்தோ, அதே போல் இங்கே ஒருவர் சாய்ந்து விட்டாராம். ஏன் சாய்ந்து விட்டார் கேட்டுருவோம்.

ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் தாமரை வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் என்றென்றும் புன்னகை படத்துக்காக கேட்டு முடிச்சோம். மூன்று மணி 51 27 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்திருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வணக்கம் சொல்லியிருக்காங்க மேற்கு மாம்பலத்திலிருந்து. ஹேமலதா சூப்பர்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லியிருக்காங்க. புஷ்பலதா வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டம் மொத்தக்கடை அங்கேருந்து புஷ்பலதா வந்திருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி மேலப்படு தயாலன் போட்டிருக்காங்க. ரெடில் சயத் பாஷா அவங்க வந்து சொடக்கு மேலே சொடக்கு போடுது, பாடல்கள் கேட்டு தாளம் போடுது, இங்கே சொடக்கு போடுது, காலு தாளம் போடுது அப்படின்ட்டு இருக்காரு. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு வணக்கம் வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. முகமது பிலால் சி முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. குடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணக்கம் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காரு. பாட்டு நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம வீரராகவன் மாதவரத்திலிருந்து இம்மு இம்முன்னு முடிகிற மாதிரி, அதாவது சம்மு சம்மு, அதாவது வசம் ரசம் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு முயற்சி பண்ணியிருக்காரு. பரவசம் நவரசம் என் வசம் அதிரசம் பழரசம் அப்படின்னு போட்டு நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. சூப்பர் சூப்பர், இப்படியே ட்ரை பண்ணுங்கள், வேறு எங்கேயாவது போய் நிற்கலாம், அழகான ஒரு உயரத்தில் போய் நிற்கலாம் சரிங்களா. அப்புறம் இருக்கட்டும். வாரியங்காவல் கதிரவன் குழந்தைநாதன் அவங்க சொல்கிறாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாண்டிமடம் கார்த்திகேயன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அதே தான் வணக்கம் வாழ்த்துக்கள். வரஞ்சாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அடையாரம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணர் அபுதாகிர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை அவங்க வந்து வர்ணஜாலமே வா வா இன்னிசை பாடல்களை தா தா அப்படின்னு சொல்லி காதலே போ போ அப்படின்னு அந்த மாடலேஷனில் தான் நினச்சி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வரவேற்று காத்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வலங்கைமான் துரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கே எம் கடன் எம்ஜி செல்வகுமார் அவங்க வந்து சி என்று தொடங்கும் பாடல்கள் அங்கே 2 மணிக்கு போட்டாங்க இல்லையா, அங்கே போட்டதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ தக்கிட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். முரளி முரளி அவங்க வந்து நல்லதான், அதான் 2 மணிக்கு போட்டதான் ஏற்கனவே எல்லோருடைய கருத்துக்களை அப்போவே படிச்சுட்டேன். மீதி சில பேர் கருத்துக்களை இப்போ படிச்சுட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்திருக்கும், கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவாக இன்னும் ஒரு பாடல் காத்திருக்கிறது. இப்போது சில நேரங்களில் நம்ம நினச்சி பார்த்ததும் மறந்து போச்சுன்னு 300 வாட்டி சொன்னோம்ல, சில நேரங்களில் உண்மை கூட மறந்து போயிடும், எது உண்மை எது பொய்யினே தெரியாது மறந்து போயிடும் அப்படின்னும் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

தனுஷ் அனிருத் குரல்களில் தனுஷ் எழுதிய பாடல் அது. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அந்த பாடல் எதிர்நீச்சல், அதாவது சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த 2013 வெளிவந்த எதிர்நீச்சல் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. எந்திரன் படத்தில் ரோபோட் டான்ஸ் ஆடும், சிட்டி ரோபோட் டான்ஸ் ஆடும் பார்த்துறீங்களா, அதே மாதிரி வீடியோவை இப்போ நிஜமாகவே ரோபோட்டை வச்சு மனுஷங்களோட போட்டி போடுற மாதிரி டான்ஸ் ஆட விட்டுருக்குறாங்க. மனுஷங்களோட ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி இப்போ ரோபோட்டு ஓடுது, மனசில் ஜெயிக்குது. பாருங்கள் எங்கே போய் நிற்குது உலகம். இப்போ அந்த சிட்டி படத்தில் ரோபோட் டான்ஸ் ஆடிச்சில்ல, அப்போ ஒரு மியூசிக் வரும், அந்த மியூசிக்கை இப்போ கேட்போமா?

தீப் விஜய், பிரவீன் மணி, யோகி பி குரல்களில் பிரவீன் மணி, வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் எந்திரன் படத்துக்காக அந்த பாடல் நமக்காக வந்தது. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 4:54, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போறோம். அது என்ன தமிழில் விளையாடு? இதுவரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்றேன். 6 தலைப்புகளில் உங்களுக்காக நான் அப்படி கேள்விகளை அள்ளி எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் அப்படின்னு என்கிட்ட கிள்ளி கொடுத்தீங்கன்னா அதுலேயும் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா அப்படிங்கறதையும் நீங்களே சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வியை கொடுப்பேன். நீங்க பதிலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வந்து குறிப்புகளை கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். சரிங்களா? ஓகே, முடிஞ்சா பாருங்களாட்டி, நோ ப்ராப்ளம். அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். முதல் தலைப்பு, சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன். வார்த்தைகளை ஒற்றுமை, 4 வார்த்தைகள் கொடுப்பேன், ஒரே மாதிரி இருக்கும், அதுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் வார்த்தைகளில் வேற்றுமை, 4 வார்த்தைகளை ஒரே மாதிரி கொடுப்பேன், ஆனால் ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கும், ஏன் வித்தியாசமா இருக்கு, எதனால வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அடுத்ததான் 4வது, குறிப்பறிதல். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 5 குறிப்புகள் கொடுப்பேன். முதல் குறிப்பு கடினமாக இருக்கும், போக போக போக 5வது குறிப்பெலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். எதை பற்றி குறிப்புகளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது, சரியா தவறா. ஏதாவது ஒரு தகவல் செய்தியை கொடுத்துட்டு அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நானே குழப்பிற மாதிரி கேட்பேன், நீங்கள் குழம்பாமல் பதில் சொல்லணும். சரிங்களா? கணித ஆட்டம், இதில் வந்து சின்ன சின்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது இப்படி இந்த மாதிரி எல்லாமே கலந்தும் இருக்கும். இந்த விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவைப்பட்ட கால்குலேட்டர் பேனா பென்சில் பேப்பர் இதெல்லாம் எடுத்து சும்மா டக்கு டக்குன்னு சீக்கிரமா சொல்லி மற்றவங்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா? என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.

இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா பல நேரங்களில் பல பேர் வந்து லைன் கிடைச்சவங்களும் சரி கிடைக்காதவங்களும் சரி லைனே கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸாக இருக்கிறாங்க. அதனால் கிடைச்சவங்களுக்கு பரவாயில்ல, ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும். இது வரைக்குமே கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுப்போமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போது உங்களுக்கான எண்கள் நான் சொல்கிறேன். இரண்டு எண் நம்மக்கிட்ட இருக்குது. முதல் எண் 2952085353 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 2838989171 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், 2952085353 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838987171 அப்படிங்கிறது இன்னொரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0

0: 4 அப்படிங்கிறலாம் போட வேணாம், அப்படியே போடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிறது குறிப்பிட்டு போடுங்க, இல்லாட்டி வேற யார்டையா பேசிட்டு இருப்பீங்க. ஓகே, நம்மோடு நிகழ்ச்சியில் இணைய ஒருவர் வந்திருக்கிறார், கேட்டுருவோம். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை. என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? கணிதம் தான். எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: நோட்டு வச்சிருக்கேன், பேனா வச்சிருக்கேன்.
0: வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க?
1: ஒண்ணு டைரி, பெண்ணு தான் தெரிஞ்சே சொல்ல போ.

0: கிடைக்கிறது.
1: ஓகே சார்.
0: அந்த மாதத்தில் புல்வெளியை சீரமைக்க பயன்படும் எரிபொருள் மற்றும் உபகரண செலவாக 12,000 ரூபாய் வந்து ஆகுது.
1: ஓகே சார்.
0: 4 பணியாளர்களுக்கு ஒருவருக்கு மாத ஊதியமாக 8,000 ரூபாய் வழங்கப்பட்டால் அந்த மாதத்தில் நிறுவனத்திற்கு கிடைக்கும் நிகர லாபம் எவ்வளவு? புரிஞ்சிருச்சா?
1: 6,000
0: ரூபாய். யோவா, கேள்வியே கேட்டே முடியல, அதுக்குள்ள எப்படி 6,000 ரூபாய்? டப்பா முடியலப்பா சாமி. சொல்லுங்க, எப்படி போட்டீங்க சொல்லுங்க.
1: 50,000 சொன்னீங்க சார் கான்ட்ராக்ட்.
0: ஓகே,
1: 12,000 ரூபாய் அந்த இதுக்கு சார் பராமரிப்புன்னு சொன்னீங்க. 4 பேருக்கு 8,000 ரூபாய் சம்பளம் சொன்னீங்க. 32 12 44 54 கழிச்சா 6,000 ரூபாய் சார்.
0: அடடா, வேற லெவலுங்க. இவ்ளோ ஃபாஸ்டலா இருக்க கூடாது
1: சார். நான் பிஎஸ்சி மேக்ஸ் சார்.
0: பரவாயில்ல, இவ்ளோ ஃபாஸ்டலா இருக்க கூடாது. இருக்கீங்கன்றான், அப்படியே சிலுக்குது. பரவாயில்ல, சூப்பர். அட்டகாசம் கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க.
1: நன்றி நன்றி,
0: வேற லெவல். சூப்பர், வாங்க, வாழ்த்துக்கள். பாருங்க, கணக்கை சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புள்ளியா நான் திரும்ப சொல்லணுமான்னு சொல்கிறதுக்குள்ள அவங்க பதிலே சொல்லிட்டாங்க, 6,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் நிகர லாபம். இருந்தாலும் நானும் ஒருக்கா சொல்லிடுறேன். பணியாளர்களுடைய மொத்த ஊதியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 4 பணியாளர்கள் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 8,000 ரூபாய் அப்படின்னா 4×8 32,000 ரூபாய் வந்துருச்சு. அப்புறம் மொத்த செலவு ஏற்கனவே நமக்கு 12,000 இருக்கிறது. அப்புறம் இந்த 32,000 அதை சேர்த்தோம் அப்படின்னா 44,000 ரூபாய் வருகிறது. இப்போ நமக்கு கிடைச்சது 50,000 ரூபாய் ஏற்கனவே கிடைக்குது அப்படின்னா 44 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6,000 ரூபாய் என்பது அவங்களுக்கான நிகர லாபம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, டியூன் போட்டுட்ருக்குறாங்க. அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேர் சொல்லுங்கள் சார்.
2: கும்பகோணத்திலிருந்து ஆகாஷ் சார்.
0: ஆகாஷ்ங்களா?
2: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்? 6 தலைப்புகள்ல.
2: சரியா தவறா?
0: சரியா தவறா. எளிமையா வேணுமா, கடினமா வேணுமா?
2: நீங்க எப்படி வேணாலும் கேளுங்க சார்.
0: எப்படி வேணுமானாலும் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் ஒரு சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் படங்கள் பாத்துருப்போம் இல்லையா, துப்பறிய கூடிய அந்த மாதிரி விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே உங்களுக்கு?
2: ஓகேங்க சார்.
0: ஓகே, தடய அறிவியல் இருக்கு இல்லையா, ஃபோரன்சிக்ஸ் சொல்லுவாங்கல்ல. கழுவி சுத்தம் செய்திருந்தாலும் கூட ரத்தத்தில் உள்ள இரும்பை கொண்டு அதை கண்டறிந்து நீல நிறத்தில் ஒளிர செய்யும் அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? புரிஞ்சுச்சா? மறுபடியும் சொல்லுமா? லூமினோல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்துறாங்களாம். அப்படி பயன்படுத்தும் போது ரத்தம் சிந்தின இடத்த நம்ம என்னதான் நல்லா கழுவி கழுவி விட்டாலுமே கூட அந்த பொருளை வச்சு அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது அது நீல நிறத்தில் ஒளி இருந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அது சரியா தவறா? சும்மா முயற்சி பண்ணுங்க. சரின்னு தோணுது உங்களுக்கு? ஐடியால பட் சரின்னு தோணுது, மனசு வந்து உள்ளுக்குள்ள சரின்னு சொல்லுது. ஓகே, சரி என்பது மிக சரியான பதில். வாழ்த்துகள். ஓகே, நன்றி. வாங்க. சரி என்பதுதான் சரியான பதில். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கணும். அதாவது லூமினோல் அப்படிங்கிற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபிராக்சைடு அப்படிங்கிற அந்த இதோடு சேரும்போது ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிற ஒரு வினையை அடையுது. அப்படி அடையும் போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் இருக்கும், அதில் இரும்பு சத்தும் சேர்ந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், வினை ஊக்கின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கெமிக்கல் படிக்கும்போது, கெமிஸ்ட்ரி படிக்கும்போது ஹெவியாக இருந்திருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம அங்கெல்லாம் போவேன். அது என்ன பண்ணும், அதோடு சேரும்போது குற்றவாளி வந்து ரத்தத்தை என்ன தான் போட்டு க்ளீன் பண்ணுறது, படங்களில் காமிப்பாங்கள்ல, ஏதாவது வந்து பெரிய பெரிய தப்பு பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது, முலாபடி போட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வேலைக்காகாது. அது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த லூமினோல் அதை வந்து அந்த இடத்துல போட்டு பார்க்கும்போது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த இரும்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல ரத்தத்தில் இருந்த அந்த இரும்பு சத்து ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சோண்டு இருந்தாலுமே கூட காட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நல்லா பிரகாசமாக இருட்டில் பார்க்கும்போது ஒளிரக்கூடிய ஒரு பண்புடையது அந்த லூமினோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கேட்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார். யார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேர் சொல்லுங்கள் சார். ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? கணக்கு தான். எளிமையாக கடினமாக எப்படி வேணும்? கடினமாவே கொடுங்க. பரவாயில்ல, நல்லா வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கடினமாவே கொடுங்கன்னு
3: இருக்கிறீங்க.
0: நேத்து ட்ரை பண்ணி கிடைக்கலையா? ஓகே, எல்லோரும் முயற்சி பண்ணும்போது, எல்லாரும் முயற்சி பண்ணும்போது மாறி மாறி கிடைக்கும், கிடைக்காம இருக்கும், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அது இப்போ வேணாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் வச்சுருங்க, மின் பொருட்கள் கடையை வச்சுருக்கிறீங்க. ஆ, நீங்கள் அந்த கடையில் வச்சுருக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 மின் விசிறிகள் ஃபேனை வந்து நீங்கள் விற்கிறீங்க.
3: ஓகே,
0: 2,500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரு மின்விசிறியினுடைய கொள்முதல் விலை 1800

0: ₹1200. 1800. 2500 நீங்க விற்பனை பண்றீங்க, 1800 வந்து நீங்க கொள்முதல் பண்றீங்க. கடையோட வாடகை அப்புறம் பணியாளர் ஊதியம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு வருது, நடக்குது. ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ உங்கள் ஆஃபீஸை நீங்கள் வந்து 25 வேலை நாட்களில் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மொத்த நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி.
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10500 ரூபாய் வித்து நம்மளோட ப்ராஃபிட்டு,
0: ஓகே,
1: 3000 ரூபாய் போயிடுச்சுன்னா 7500 ரூபாய் பர் டே
0: சிறப்பு.
1: இன்டு ட்வெண்ட்டி ஃபைவ்
0: எவ்வளோதான் போடுங்க நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அவ்வளோதாங்க, அவரே எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டாரு. அவ்வளோதான் நம்ம விளையாட்டு. விளையாடுறதுக்கு ஆசை இருந்தால் வாங்க, இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டு தொடர்ந்து ஆடலாம்.

யுவன் சங்கர் ராஜா, அனுராக் குல்கர்னி அவங்களுடைய குரல்களில், விக்னேஷ் வசிவம் வரியில, யுவன் சங்கர் ராஜாவுடைய அற்புதமான இசையில, வலிமை படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

0: Yes, who is it?
1: Don.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நம்மோடு ஆட வந்திருக்கும் அடுத்த நண்பர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம், பேர் சொல்லுங்க. வணக்கம், இருக்கீங்களா இணைப்பில்? ஓகே, வந்த வேகத்தில் கிளம்பி விட்டாங்க. பேர் சொல்றதுக்குள்ள நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்களுக்கு புரியும், பேர் சொல்லுங்க சார்.
1: கும்பகோணம் பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: கும்பகோணம் பி எம் சரவணன்.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
1: சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கோங்க சார்.
0: சரியான விடையை தேர்ந்தெடுத்து நானே விடையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணுமா?
1: நினைக்கிறேன்.
0: இப்ப நம்ம வீட்டுல மின் விளக்கு பல்ப் இருக்குல்ல, அடைகிறது கொஞ்சம் டைம் எடுத்து
1: போகுதுதான்
0: கேள்வி. அதுக்கு ஒரு நாலு காரணத்தை சொல்றேன், அது நான்கில எது மிக சரியா பொருந்ததுன்னு சொல்லுங்க. இப்போ ஃபேன் மோட்டாரில் உள்ள சுருள்கள் சூடாவதற்கு எடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது, ஃபேன் இறக்கைகளின் நிறைக்கு ஏற்ப சுழற்சி உந்த தடை, அதாவது மொமெண்ட் ஆஃப்

0: இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்டாகிறதுனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் மூணாவதா, சுவிட்சில் இருந்து ஃபேன் வரைக்கும் மின்சாரம் மெதுவாக பயணிப்பது அப்படின்னு சொல்கிறேன். நாலாவதா, மின் விசிறியின் இறக்கைகள் காற்றில் உருவாக்கும் ஒலி தடை அப்படின்றேன். இது நான்கிலே எது மிகச்சரியான காரணமாக இருக்கும் சொல்லுங்க.
1: மூணாவது சார்.
0: மூணாவது, சுவிட்சில் இருந்து கரண்ட் மெதுவாக போறதுனால அது வந்து மெதுவாக சுத்துன்றீங்க.
1: ஆமா சார்.
0: அப்ப வேகமா போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சூடாகிறதுக்கு நேரம் எடுக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா, ஃபேன் இறக்கைகளின் நிறைக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய சுழற்சி உந்த தடை, மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது. மூணாவதா இப்ப நீங்க சொல்லிவிட்டீங்க அது கிடையாது. நான்காவதாக இருப்பது, மின் விசிறியின் இறக்கைகள் காற்றில் உருவாக்கக்கூடிய ஒலி தடை. சீக்கிரம் சொல்லுங்க. காயில் சூடாகிறதுக்கு நேரம் எடுக்குது, அதான்
1: நேரம் எடுக்குது
0: அப்படின்றீங்க.
1: ஆமா,
0: எல்லாம் எடுக்குதுங்க, அதுவும் இல்லை. இப்ப சொல்லுங்க, இப்ப ரெண்டுல எதுன்னு சொல்லுங்க. காற்றுல வந்து நம்ம ஒரு தடை இருக்கிறது நிறைக்கு, அதோட பிளேடோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி காற்று ஒரு தடையை உண்டு பண்ணுது. அதுதான் பாத்தீங்கன்னா அது மெதுவா சுத்தி சுத்தி கொஞ்சம் மேகமா போறதுக்கான காரணம். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணி
1: லாஸ்ட்ல எப்படியோ ஒரு இதுல ஜெயிச்சறேன் சார் உங்களுக்கு.
0: நீங்க அப்புறம் சொல்லித்தர ஆகணும், வேற வழி இல்ல. ஆப்ஷன் இதான் அப்புறம் சொல்லித்தாகணும். பரவாயில்ல,
1: ரெண்டுல ஆப்ஷன் நான் சொன்னா தோத்தாதான் ரொம்ப சார்.
0: சரி ஓகே, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஜெயிச்சிட்டீங்க அப்படிதானே? ஜெயிச்சிட்டீங்க அப்படிதானே?
1: ஆமா சார்.
0: வாழ்த்துக்கள், வெடி வெடிச்சு கொண்டாடுங்க.
1: சரிங்க சார்.
0: நன்றி நன்றி
2: நன்றி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: அந்த கேள்வியில ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் தானாக சுழலணும் அப்படின்னா அதனுடைய நிறை வடிவம் அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனுடைய நிறைனா இப்போ ஃபேன் பிளேடில் கொஞ்சம் வெயிட் இருக்கு இல்லையா, அந்த எடை வந்து காற்றுல சுற்றும்போது ஒரு தடை இருக்கும், அதுதான் எதிர்க்கும் நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டார் இருக்கக்கூடிய விசையால் அந்த தடையை மீறித்தான் அது வந்து முழு வேகத்தை அடைய வேண்டியிருக்கு, ஓகேங்களா? அதனால தான் நம்ம போட்ட உடனே ஃபுல் ஸ்பீடு போகாமல், இப்போ ஒன்றாம் நம்பர், ரெண்டாம் நம்பர், மூணாம் நம்பர், அஞ்சாம் நம்பர் வரைக்கும் ஸ்பீடில் இருக்கு இல்லையா, எடுத்த உடனே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடையை மீறி நான் ஜெயிச்சுட்டே மாறா அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்பீடில் போய் நமக்கு சுற்றி காற்று நமக்கு வேகமாக கொடுக்குது, அவ்வளோதான். சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: மயிலாடுதுறை மாவட்டம்
0: மல்லியம் ராஜா சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதா? ஈஸியா கஷ்டமா, எப்படி வேணும் உங்களுக்கு? எப்படி வேண்டுமானாலும் கொடுங்க. இப்ப கொடுத்த மாதிரியே கொடுக்கலாமா? சரி கொடுத்துருவோம். இப்ப வந்து இப்ப நீங்க டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
3: டீ காப்பிலாம் குடிக்க மாட்டேன் சார்.
0: குடிக்க மாட்டீங்களா? சரி, குடிக்கிறத பாத்துருக்கீங்களா? பரிதாபகரமான நிகழ்வு பல நேரங்கள் நம்ம சாப்பிடலாம் ஆசையா இருக்கும், உள்ள போய் விழுந்துரும். அது நடக்குது இல்ல, அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ஏன் அப்படி நடக்குதுங்கறத நீங்க சொல்லணும். நாலு காரணம் நான் சொல்றேன். இந்த நான்கு காரணங்களை எதனால அப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. முதல் காரணம், பிஸ்கட் டீயின் ருசியில் மயங்கி வெளியே வர மனமில்லாமல் உள்ளேயே தங்கிவிடுவது. இரண்டாவது காரணம், பிஸ்கட்டின் நுண்துளைகளுக்குள் திரவம் ஊடுருவி எடையை அதிகரிக்கும் நுண்புழை நுழைவு, கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் உள்ளே போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். மூன்றாவது, டீ கப்பிற்குள் இருக்கும் வெப்பம் பிஸ்கட்டை தன் பக்கமாக வசியம் செய்து இழுப்பது அப்படின்னு சொல்கிறேன். நான்காவது, பிஸ்கட்டின் உற்பத்தி பிழையால் அது திரவத்தை கண்டதும் பயந்து போய் கரைந்து போவது அப்படிங்கிறது. இந்த நான்கில் எது சரியா இருக்கும்?
3: இல்ல சார், ரெண்டாவது நம்பர் தான் சார்.
0: ரெண்டாவது நம்பர் தான்றீங்க. ஏன்?
3: ஆப்ஷன் 2 தான் சார்.
0: அதான் ஏன் அது சொல்றீங்க?
3: வெயிட், அது வெயிட் இழுத்துறது சார். டீயோட வெயிட் வந்து பிஸ்கட் வந்து

0: எடை கம்மி சார்.
1: ஓகே, வாழ்த்துகள். காரணமும் மிகச்சரி, வாழ்த்துகள். கலக்கிட்டீங்க, நன்றி. அதேதான் பிஸ்கட்டினுடைய நுண்துளைகள். நம்ம என்னதான் அதை வந்து டிசைன் பண்ணி வச்சிருந்தாலும் சின்ன சின்ன துளைகள் நிறையா இருக்கும். ஒரு எடையே இல்லாத ஒரு பொருள் தான் அது, பெரிய அளவில் எடை இல்லாத பொருள். அந்த நுண் துளைகளுக்குள்ளே தண்ணீர் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நுண் சூடான டீ உள்ளே போகும்போது பிஸ்கட்டுடைய கட்டமைப்பு பலவீனமாகிறது. பலமாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் அது வரைக்கும் பலமாக இருந்தது, இந்த சூடான தண்ணி போன உடனே, டீ போன உடனே பலவீனம் அடைகிறது. தன்னுடைய சொந்த எடையை தாங்க முடியாமல் நான் டீக்குள்ளேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி டீக்குள்ளே குதிச்சிருது, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிறது அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
1: நாற்றங்கால் முதல் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை விதை நேர்த்தி, மூன்றாவது வார்த்தை நிலம் உழுதல், நான்காவது வார்த்தை அறுவடை விழா. இந்த நான்கில் எது வேறுபட்டதுன்னு முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. முதல் நாற்றங்கால், இரண்டாவது விதை நேர்த்தி, மூன்றாவது நிலம் உழுதல், நான்காவது அறுவடை விழா.
2: நாற்றங்கால் தான் வேற மாதிரி தோணுது.
1: நாற்றங்கால் தான் வேற மாதிரி தோணுதா? ஏன், என்ன காரணம் இதா இருக்கா யோசிக்கிறது?
2: இல்ல, அது வந்து விதை விதைக்கிறாங்க, உழுகுறாங்க, அறுக்குறாங்க, அது மூணும் ஒன்னா வர்ற மாதிரி தெரியுது.
1: அந்த நாற்றங்காலும் விதை மாதிரி ஊனி தானே வரும். முதல்ல நெல்ல தூவி தானே, அப்புறம் விதையா முளைச்சி, அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மத்ததெல்லாம் அப்படியே விதையா விதைச்சு இப்ப நேரா பயிரா மாறும். இது ஒரு இடத்துல விதைச்சு அப்புறம் மறுபடியும் பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுவாங்க. சரி, இப்ப அது இல்ல அப்படின்னு சொல்றேன், வேற மத்ததை வச்சு கண்டுபிடிங்க. விதை நேர்த்தி, நிலம் உழுதல், அறுவடை, இதுல எது சரியா இருக்கும்? நிலம் உழுவுறதா? எதனால, எதா காரணம் இருக்கா? இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் விதையோட சம்பந்தப்பட்டிருக்கு, ஆனா நிலம் முழுவதும் விதை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்றீங்க. நல்லா யோசிச்சிருங்க, இந்த கேள்விக்கு இப்படி ஒரு கோணத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா பதில் அது இல்ல. இன்னும் ரெண்டு இருக்கு, எதுன்னு சொல்லுங்க. விதை நேர்த்தியா அறுவடை விழாவா? நான் நினைச்சது அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன்.
2: அப்ப அறுவடை நாள் தான் சார்.
1: அறுவடை தான், எப்படி, எதனால? கடைசி வரைக்கும் கொண்டு வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்றதுதான் நிறைவா இருக்கக்கூடிய இறுதிக்கட்ட ப்ராசஸ், நிறைவான ஒரு வேலைப்பாடு, அதனாலதான் அப்படி வச்சேன். சரிங்களா?
2: எனக்கு இந்த கேள்வி, இந்த மூணுல நாலுல ஒண்ணு ஏறாமீங்களா, இது ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்குமா? நாற்றங்கள் தயாரிக்கிறது, விதை நேர்த்தி பண்றது, நிலம் முழுவது, இதை பத்தி நல்லாவே தெரியும். அறுவடை விழா அந்த பொங்கல் டைம்ல கொண்டாடும்ல, அதான் அறுவடை. வேற என்ன இருக்கு இதை பத்தி சொல்லணும்? அப்படியா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து என்னன்னா, அடுத்து ஒரு பாட்டு கேட்க போறோம். பாடலுக்கு அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் காத்திருக்கிறது. பாடலுக்கு முன்பாக
3: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-295-2-08-53 மற்றும் ஒரு எண்

0: 0638 3 8 9 8 7 1. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.

அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல விஷ்ணு யாதவன் வரியில, அனிருத் ரவிச்சந்தர் தான் இசை. அவருடைய சில அந்த பாடல் விக்ரம். இப்போ சமீபத்தில் வந்துச்சு இல்லையா, கமலஹாசன் நடிச்ச 2022 வெளிவந்த விக்ரம் படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2-08-53 மற்றும் ஒரு 2-8-3-8-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். ஹலோ,
3: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:38 ஏழு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்மோடு ஆட வந்திருக்கும் அடுத்த நண்பர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி, சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
1: கணக்கு.
0: கணக்கு சொல்லுங்க. எளிமையா கடினமா? எளிமையா.
1: ஆமா,
0: எனக்கு இனிமைன்ற மாதிரி கேட்டுச்சு. உங்களுக்கு அப்படி எதுவும் கேட்டுச்சா?
1: இல்லை இல்லை.
0: சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு உணவகம் ஹோட்டல் நீங்க வச்சிருவீங்கன்னு
1: நினைச்சுப்போம்.
0: அது சார்ந்த கணக்கு கொடுக்கலாமா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, நீங்க வச்சிருக்கிற ஹோட்டல்ல 150 கிலோ அரிசி வந்து ஒரு வாரத்துக்கு தேவைப்படுகிறது. ஏழு நாளைக்கு. ஒரு கிலோ அரிசியினுடைய விலை பாத்தீங்கன்னா 50 ரூபாய். உங்க உணவகம் அரிசி வாங்குறதுக்கு 10% மொத்த விற்பனையில இருந்து தள்ளுபடி பெறுகிறது. 10% தள்ளுபடி. ஒன்னு போடலாம், நான் முடிச்சிடுறேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரத்திற்கு அரிசி வாங்கக்கூடிய செலவு எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி, ஓகேங்களா? அப்புறம் ஒரு நாளைக்கு 250 தட்டுகள் நீங்க வந்து விற்பனை பண்றீங்க. ஒரு நாளைக்கு 250 தட்டு வந்து உணவை விற்பனை பண்றீங்க. ஒரு தட்டு உணவினுடைய விலை 60 ரூபாய் அப்படின்னா ஒரு வாரத்தினுடைய மொத்த வருமானம் அப்புறம் நிகர லாபம் எவ்வளோ? அரிசி செலவை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்க இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லணும்.
1: 25 தட்டு 60 ரூபாய்
0: சொல்லுங்க. இப்ப ஒண்ணு போடுங்க, முதல்ல 150 கிலோ அரிசி அங்கிருந்து வாங்க, 50 அங்கிருந்து வாங்க.
1: 150 கிலோ வந்து
0: அரிசி. அரிசி இத முதல்ல முடிச்சிருங்க.
1: ஒரு கிலோ 50 ரூபாய், அதுல வந்து 10% தள்ளுபடி பண்றாங்க.
0: ஆமா,
1: 50 ல 10% 5 ரூபா

0: 45 ரூபாய்க்கு வாங்குறோம் நம்ம.
1: ஓகே
0: 45 ரூபாய் வாங்குறோமா, 150னா 450 450ல பாதி 225 675
1: 675 எவ்வளோ?
0: 675 அரிசி வாங்குறோம்.
1: 675 அரிசி வாங்குறோமா?
0: 675 ஆமா.
1: எனக்கு அங்கதான் இடிக்குது, நீங்க ஒரு நெருங்கிட்டீங்க ஆனா கொஞ்சம் இடிக்குது. கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் நம்ம கணக்கு போடலாமா?
0: 45 ரூபாய் ஒரு கிலோ,
1: 150னா 450 கணக்கு போடுங்க எவ்வளவு வருது?
0: 6750
1: முன்ன ஏதோ 675 நீங்க
0: போடுங்க.
1: போடுங்க.
0: 1800, 3600, 5400, 10800,
1: 10800,
0: 10800, 14800, 12600 ஆகுது.
1: 12600 ரூபாய் ஒரு வாரத்துக்கா?
0: ஆமா.
1: அங்கதான் இடிக்குது.
0: போடுறேன்.
1: கால்குலேட்டர் வச்சுக்கங்களேன். நீங்க நல்லா போடுறீங்க, உண்மையிலேயே சிறப்பா தான் போடுறீங்க. கால்குலேட்டர் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும்.
0: ஏன்னா 10800
1: அங்க போறீங்க, ஆனா அது அப்படியே கொஞ்சம் பெருசாக்குனா கொஞ்சம் கிடைச்சிரும். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். சரி பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆமா, 6750 ரூபாய் அந்த அரிசி விலை மிகச்சரி, சிறப்பு. தள்ளுபடிக்கு அப்புறம் நீங்க ஒரு வாரத்துக்கு செலவு, அது மிகச்சரி. வாழ்த்துக்கள். முதல்ல வாய்மொழியாவே கணக்கு போடுறீங்க, அதனாலதான் கொஞ்சம் நீளம் போகுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. முகநூல் இருந்தா போடுங்க, அது போதும் எனக்கு, அதுவே சந்தோஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பரவாயில்ல, அவருக்கு வந்து இன்னும் நான் முயற்சி பண்ணுவேன், என்னால் முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் இன்னும் இன்னும் சிலருக்கும் நம்ம அதை வாய்ப்பு கொடுக்கலாம். யாராவது இந்த கணக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்க, விளையாடுங்க. அவர் பாதியை கண்டுபிடிச்சாரு, 6750 ரூபாய்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம.
1: வணக்கம்.
2: ஜெகன் டெய்லர் இருந்து கலியில் அகமது பேசுறேன்.
1: பொட்டேரி ஜெகன் டெய்லர் இருந்து கலியில் அகமது. சொல்லுங்க கலியில் அகமது சார்.
2: நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்தா லைனே பிடிக்க முடியல. இன்னைக்கு எப்படியோ புடிச்சிட்டேன்.
1: ஏன் பிடிக்க முடியல? ஏன் கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க.
2: அருமை தாய்மார்களே,
1: அருமை சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க?
2: இந்த பக்கம் அருமை,
1: அந்த பக்கம் அருமை, மொத்தத்துல எல்லாருக்கும் பெருமை அப்படின்னு சொல்லக்கூடாது, அது அவங்கதான் சொல்லணும். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு எப்பவுமே இருக்கு இல்ல, ஆனா இல்ல
1: இருக்கு ஆனா இல்லையா?
2: ஆமா.
1: ஏன் இல்ல சொல்லுங்க.
2: எஸ்ஏ சூர்யா சார் சொல்லுவாருல்ல, அந்த மார்க் ஆண்டனில, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா, என்ன அப்பா, யாரு யாருக்கு அப்பா?
1: அது வேணாம், அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம போவேணா, இருக்கு இல்லையா வச்சுக்கிருவோம்.
2: சரி சரி
1: சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: சரியா தவறா? சரியா தவறா?
1: சரியா தவறா? எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: ஏதோ
1: ஒண்ணு கேளுங்க, ஏதோ ஒண்ணு கேளுங்க அப்படின்றீங்க. சரி ஓகே, உங்களுக்கு
2: லைன் புடிக்கிறதே பெரிய விஷயம். லைன் புடிச்சிட்டேன் இன்னைக்கு, அந்த புடிச்சதுல நீங்க எது எது வேணாலும் கேளுங்க.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க அப்ப ஆனந்த கண்ணீர்ல இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமா.
1: அப்ப அப்ப அந்த கண்ணீர் சம்பந்தமாவே ஒரு கேள்வி கேக்குறேன், கேட்டுடலாமா? மனித உடலில் உள்ள கண்ணீர் சுரப்பிகள், அதாவது லாக்ரிமல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாம் அழும்போது மட்டுமே நீரை சுரக்கின்றன, சாதாரண நேரத்தில் அவை செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம் அழும்போது மட்டும்தான் அந்த கண்ணீர் சுரப்பிகள் கண்ணீரை சுரக்கின்றன, மற்ற நேரத்தில் எதுவும் பண்றதுல சும்மாதான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: சரிதான் சார். ஏன்னா அழும் போதுதான் பாத்துட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்றது, நான் இந்த புல்லரிக்கல் சொல்லுவாங்க பாத்துட்டீங்களா, நம்மளுக்குள்ள அப்படியே அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்தி பாருங்க, அழுவை வந்து சுரக்குது. கரெக்ட் தான்,
1: கண்ணீர் சுரப்பியே இதை கேட்டுச்சுன்னா கண்ணீர் விட்டுருங்க.

0: எந்த லெவலுக்கு யோசிக்கிறீங்க நீங்க?
1: பரவாயில்ல. இப்ப வந்து எதனா ஒரு படம் பார்க்கும் போது, அதுல இப்ப நம்ம குணா படம் பாக்குறோம், அதுல மலையில இருந்து குதிச்சு அது அப்படியே
0: கண்ணீர் சிச்சுவேஷன் சொன்னா சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறீங்க.
1: ஆமா, அது மாதிரி தான்.
0: ஆனா ஆன்சர் அது இல்லீங்கண்ணா.
1: அப்படி
0: ஆன்சர் தவறுங்க. அது அப்ப மட்டும் அழுகிறது கிடையாது, எல்லா நேரத்திலயும் அழுதுகிட்டு தான் இருக்கு.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: 102.3 FM. முன்ன சொன்ன மாதிரி அந்த கண்ணீர் சுரப்பிகள் வந்து அழும்போது மட்டும்தான் செயல்படுது அப்படிங்கிறது கிடையாது, எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம வந்து எப்படி இயங்கி கொண்டிருக்கிறோமோ அதே போல எப்போதுமே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அழும்போது மட்டும் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டு கண்ணீரை அதிகப்படியாக சுரக்கிறது. நம்ம உள்ளுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சு அப்படி விரும்பும்போது அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி அது தன்னுடைய வேலையை எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த லூப்ரிகேண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அது ஒவ்வொரு நொடிக்கும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது குறைந்த அளவில் வந்து அது எப்பயுமே அந்த உயவு பொருள் அந்த லூப்ரிகேண்டை சுரந்து கொண்டே இருக்கும். நம்ம கண்ணில் ஏதாவது இமைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும், கண்ணு முழுக்க பல பரவும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா கண்ணு உலர்ந்து போயிடும், ட்ரை ஆயிரும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதே போல் நம்ம கண்ணில் ஏதாவது தூசிகள் விழுது, வேறு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் கண்ணில் வருது அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி கழுவிக்கொண்டு வெளியே தள்ளுற வேலையை இந்த கண்ணீர் சுரப்பி தான் பண்ணுகிறது. அதனால் இது அழும்போது மட்டும்தான் வேலை பார்க்குது, மற்ற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்லாம் கிடையாது. இது எப்போதும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பதில். இப்போ ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடுவோம்.

ஹிப்ஹாப் தமிழா ஆதி குரலில் வி எம் மகாலிங்கம் இணைந்து குரல் கொடுத்துருப்பாங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதியில் அவங்க தான் இசையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நட்பே துணை படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.

0: வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்,
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நம்மோடு ஆட வந்திருக்கும் அடுத்த நண்பர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், வணக்கம், வந்துட்டீங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: மாலை வணக்கம் சார. மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, பேர் ஊர் சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம் வட்டம், கொடுக்கூர் குருநாதன் சார்.
0: கொடுக்கூர் குருநாதன், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
2: சரியான விடை தேர்ந்து சார்.
0: சரியான விடை தேர்ந்திருக்கிறது. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எளிமையாவே கொடுங்க சார். எளிமையாவே கொடுங்க அப்படின்ட்டீங்க. இப்ப மழை பெய்யுது இல்லையா?
2: ஆமா சார்.
0: அதுல இருந்து ஒரு கேள்வி. ஓகேயா?
2: ஓகே சார்.
0: இப்ப மழை பெய்யும் போது தார் சாலையில தண்ணீர் தேங்கி இருக்கும் பாத்தீங்களா? அந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அது மேல ஏதாவது வண்டியில, பைக்ல, இல்ல வண்டிகள்ல இருந்து எண்ணெய் வந்து செதறி சொட்டி போய் கிடக்கும் பாத்திருங்களா? அந்த மாதிரி
2: சார்,
0: அந்த மாதிரி கிடக்கும் போது ஒரு வண்ணமயமான ஒரு வானவல் நிறங்களா நமக்கு அதுல தெரியும், பாத்திருக்கீங்களா? அது வந்து ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு ஒரு 4 காரணங்களை சொல்றேன். மழை நீரும் எண்ணெயும் சேர்ந்து தார்ச்சாலையில் வண்ண கோலமிட்டு விளையாடுவது. ரெண்டாவது, தார்ச்சாலை தனக்குள் இருக்கும் வண்ண கனவுகளை வெளியே தூவி அழகு பார்ப்பது. மூன்றாவது, மெல்லிய படல ஒளி குறுக்கீட்டு விளைவு, அதாவது தின் பிலிம் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு காரணம், அதன் மூலமாக ஒளிக்கதிர்கள் மோதி நிறங்களாக மாறுவது. நான்காவது, வானவில் வானத்திலிருந்து கீழே இறங்கி தண்ணீரில் ஜாலியாக குளிப்பது. இது நான்கில் எது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: மூணாவது சார்.
0: மூணாவது ஏன்?
2: கெஸ் தான் சார்.
0: கெஸ் தான், வேற எதுவும் மேட்ச் ஆகல, அதுதான் ஓரளவு மேட்ச் ஆகுன்றீங்களா?
2: ஆமா சார்.
0: அதுதான் மிக சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: கலக்கிட்டீங்க, நன்றி. ஓகே, அதுதான். அதான் என்னன்னா, வானவில் வந்து மெல்லிய படல ஒளி குறுக்கீட்டு விளைவு, அதாவது தின் ஃபிலிம் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஒளிக்கதிர்கள் மோதி இன்னும் பல நிறங்களாக பிரிகிறது அப்படிங்கிறது அங்கே நடக்கக்கூடிய விஷயம்.

0: தண்ணீரில் மேலே எண்ணெய் பரவும் போது ஒரு மிக மெல்லிய ஒரு படலம் உண்டாகும். அந்த எண்ணெயினுடைய மேல் மட்டத்தில் ஒளியும் பிரதிபலிக்கும், கீழ்மட்டத்தில் இருந்து தண்ணீரில் இருந்தும் ஒளி பிரதிபலிக்கும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும். ஸோ எண்ணெயிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய மேலிருந்து வரக்கூடிய ஒளி அப்புறம் அதுக்கு கீழே தண்ணீர் மட்டத்தை அடையும், அந்த தண்ணீர் மட்டத்திலிருந்தும் ஒளி மறுபடியும் பிரதிபலிக்கும். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு மாயையை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பல வண்ணங்களா. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, வந்த வேகத்தில் கிளம்பிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்து பேசுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேர் சொல்லுங்க மேம்.
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: முகப்பேர்ல இருந்து பிரமீலா, சொல்லுங்க என்ன தலைப்பு வேணும்?
1: தலைப்பு வந்து இந்த மேக்ஸ் வந்து முடிச்சிரலாமா? அவர் பாதி முடிச்சு வச்சிட்டு
0: போனாரு. சூப்பர், அதான் நானும் யாரும் எடுக்கலையேன்னு பார்த்தேன். முடிக்கலன்னா அடுத்த வாரம் மறுபடியும் கொண்டு வந்து உங்க முன்னாடியே வச்சிருவேன். சொல்லுங்க.
1: கொண்டு போக அரிசி செலவு, மொத்த செலவு.
0: ஓகே,
1: ஒரு இது அவரு சார் கண்டுபிடிச்சிட்டாரு.
0: ஆமா, 6,750 ரூபாய் வந்து ஒரு வாரத்துக்கு தள்ளுபடி போனதுக்கு அப்புறம் நம்ம அரிசியோட செலவு.
1: ஆமா,
0: இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 250 தட்டு. சொல்லுங்க.
1: ஒன்டே 250 தட்டு,
0: 7 நாள் 60 ரூபான்னு கணக்கு வச்சு கணக்கு போடணும்.
1: 15,000 வருங்களா சார்?
0: 15,000 வரும்னு கேக்குறீங்களா?
1: மல்டிப்ளை பண்ணலாம்.
0: 250 தட்டுகள் இன்ட்டு 7 இன்ட்டு 60 ரூபாய் போட்டா எவ்வளவு வருது? கால்குலேட்டர் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.
1: 5,000.
0: இப்போ என்ன சொன்னீங்க?
1: என்னங்க சார்?
0: அதுக்கு முன்னாடி என்ன
1: சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி 60 மட்டும் மல்டிப்ளை
0: பண்ணுங்க. ஓகே ஓகே, பரவாயில்லை பரவாயில்லை. சரி, இப்போ 1,05,000 கிடைச்சது. இப்போ வந்து நமக்கு அந்த நிகர லாபம் என்னன்னு சொல்லுங்க.
1: மொத்த ஒரு வாரத்துக்கான மொத்த வருமானம் வந்து 1,05,000.
0: சிறப்பு.
1: நிகர வருமானம்,
0: நிகர அத நம்ம நிகரம்னா நமக்கு செலவு இருக்குல்ல, மொத்தமா நமக்கு கிடைச்சது, அப்புறம் நம்ம செலவு பண்றோம்ல, அதெல்லாம் கழிச்சாதானே அதுக்கு நமக்கு லாபம், நிகர லாபம்.
1: 6750
0: அதுவா? 6750 மைனஸ் பண்ணிட்டு மீதியை சொல்லுங்க பாப்போம்.
1: இதோ வரேன் கால்குலேட்டர்ல.
0: சொல்லுங்க சொல்லுங்க, அதுக்கு தான் கால்குலேட்டர்ல பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்.
1: அந்த வர ஒரே நிமிஷம்.
0: ஓகே, போடுங்க போடுங்க.
1: மைனஸ் 6750
0: எம்பிட்டு வருதே.
1: 1,50,000
0: வாழ்த்துகள். இனிமே கணக்கு போடுறவங்க கிடைச்சிருக்காது, சிலர் முயற்சி பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்க கலந்துகிட்டு நல்லா விளையாடலாம், எப்போ விளையாடலாம், கொண்டாடி கொண்டாடி விளையாடலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த 5 மணிக்கு ஆர்ஜி ஆனந்த் வந்து உங்களை இன்னும் கலக்கலா பூந்துடல சந்திப்பாரு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுற. வாழ்க்கையே எதுக்குங்க? ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் உறவுகளுக்கும் பித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மிரடியான மாலை பொழுது நேரம் 5 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இந்த மிரடியான மாலை வேளையில் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லுகிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள் அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1லையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து கணக்கு ஈஸி கஷ்டம்னு சொல்லி சுதாகர் வந்து உங்களை போட்டு உங்கள் மைண்டெல்லாம் பயங்கரமாக யோசிக்க வச்சிருப்பார். ஸோ அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படியேப்பட்ட விஷயங்கள் தான் அந்த நேரத்தில் நம்ம பேச போகிறோம். பூந்தென்றல் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட்டை பற்றி தான் பேச போகிறோம். அப்பா ஜாலிப்பா மாலை முழுவதும் விளையாட்டுன்ற மாதிரி விளையாடுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்படா ஸ்கூலில் வந்து அந்த பிடி பீரியட் வரும், அந்த பிடி பீரியடில் மட்டும் இது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் புஷுன்னு பஸ் பஞ்சராடமான ஆகிடும்ல. அப்படி இல்லாமல் பிடி பீரியட் அப்படின்னாவே ஒரு ஜாலி தான். அந்த மாதிரி விளையாட்டை பற்றி பேச போகிறோம், அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு நிறைய விளையாட்டை பற்றி பேசணுப்பா, நான் பேசுகிறதா இருந்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு பேசுவேன் அப்படி சொல்லலாம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 1 மணி நேரம் தான், அம்பிட்டு விஷயத்தையும் பேச முடியாது. அதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச்லாம் கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓ இட்ஸ் ஷோஸ் டெம்பரமெண்ட் அண்ட் கேரக்டர் ஆஃப் த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்போ ராகுல் டிராவிட்லாம் இருக்கும்போது நம்ம காலையில் மேட்சை போட்டுட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு கூட வருவார், அப்படியே தான் இருந்துட்டு இருப்பார். ஒரு 130 பாலுக்கு அப்போ தான் 2வது ரன் 3வது ரன்லாம் எடுத்துருப்பார். ஏன்னா அவ்வளோ டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு. அதுலேயும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் அந்த பக்கம் வந்து ஆஸ்திரேலியன் டீம்லாம் விவிஎஸ் லக்ஷ்மன் ஏப்பா எப்படா இந்த மனுஷனை அவுட் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து மேட்ச் அப்படின்றத தாண்டி அதில் நிறைய கேரக்டர் இன்வால்வ் ஆகுது பார்த்தீங்களா. வெறும் டெக்னிக் எனக்கு இந்த பாலை கட் பண்ணணும் அப்பர் கட் அடிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மைண்டு எவ்வளோ தூரம் வந்து அவங்க ரொம்ப ஸ்டாமினா இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், மைண்டை கொஞ்சம் கூட வந்து வீட்டு ஞாபகம் வந்துடக்கூடாது, அந்த மளிகை லிஸ்ட்லாம் வந்துட்டு போகக்கூடாது, இஎம்ஐலாம் மைண்டில் வந்துட்டு போகக்கூடாது. ஸோ அப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இருக்குது. ஒரு செஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த ஆப்போனண்ட்டில் என்ன அடுத்தது மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கும் சேர்த்து சிந்திக்கிற ஒரு கேரக்டர் இதில் இருக்குது. அப்புறம் ஒரு கபடினா வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக நம்ம பார்த்துட்டுருக்கணும், அந்த அந்த எதிராளியை வந்து நம்ம கோட்டுக்குள்ள வந்து அந்த சேஸ் கோட்டை தொடுற வரைக்கும் அப்படி பார்த்துட்டே இருக்கும் கப்புன்னு பிடிக்கிற அளவுக்கு. அதில் ஒரு குழு விளையாட்டு இருக்குது, எல்லா விளையாட்டுமே குழு விளையாட்டு தான், அதுவே ஒரு கேரக்டர் தான். ஏன்னா ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு பலம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் நமக்கு வந்து கற்று தரும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அந்த விளையாட்டில் நீங்கள் கற்றுக்கிற வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கேரக்டர் பண்புகள் சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும் அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசலாம். லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 மூணல் பக்கத்தில் 1 அக்டோபர் இன்றைக்கி டேட்டில் பூந்தென்றல் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களோட பதில்களாக நீங்கள் சொல்லலாம். எப்பயும் சொல்கிறதா நிறைய நேர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துலேயே வந்திருப்பீங்க, இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய காலர் ஷோ வந்துட்டுருக்கோம். ஒரு ஷோவில் பங்கெடுத்த நேர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதில் நீங்கள் சொல்லலாம். புது நேர்கள் புது வரவு, அதனால் வந்து ஒரு தாட்டி நீங்கள் லைனில் பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புது நேர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பீங்க, கொடுத்துட்ருக்கீங்க, அதுவே சந்தோஷம்தான். நிகழ்ச்சியில் முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க, பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அந்த விளையாட்டில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கேரக்டர் இல்லை இது இந்த கேரக்டர் நீங்கள் இந்த விளையாட்டில் பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க? ரேடியோ வாலியூம் தயவு செய்து கம்யூனிட்டி பேசுங்க சார். இருங்க பண்ணிடுறீங்களா?
1: அன்புக்குரிய ஆனந்த் அவர்களே
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க சார்.

0: சரவணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்
1: சொல்லுங்க சரவணன் சார்.
0: இந்த வாலிபால் நான் முத முத விளையாடுனது வந்து வாலிபால் விளையாட்டுங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளி கும்பகோணம் அந்த இதை செட்டுப்புத்தூர் பகல் புள்ளியரசு தாண்டி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த விளையாட்டு மைதானம்
1: கொஞ்சம்

0: எதை நோக்கி போகுது அப்படிங்கிற முனைப்பு,
1: அந்த முனைப்பு அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க.
0: வாலிபால்ல இருந்து ஒரு முனைப்பை கத்துக்கிட்டீங்க நீங்க.
1: ஆமாங்க ஆமாங்க,
0: கூர்மையா இருக்கணும்.
1: ஆமா, கூர்மையா பந்து எந்த பக்கம். அதனால வந்து அந்த நான் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கல, இருந்தாலும் அந்த விளையாடும் போது ஒரு 5 to 5 எல்லாம் அந்த அறிஞர் அந்த அந்த விளையாட்டு மைதானத்துக்கு சென்றடைவேன்.
0: விளையாட்டை நீங்க பாப்பீங்க, விளையாடுற பிளேயர் இல்ல
1: பாப்பீங்க. அப்ப விளையாட அவங்களே விளையாட சொல்லிட்டாங்க.
0: இந்த பையனை பார்த்தா முனைப்பா தெரியுது, நீ வந்து விளையாடுப்பா அப்படின்னாங்களா?
1: விளையாடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த அறிஞர் இன்னைக்கு அந்த ஞாபகம் இருக்க, வடிவேலு சுயம்பு இவங்க எல்லாம் அப்ப வந்து பிளேயரா இருந்தாங்க.
0: ஆஹா ஆஹா, சூப்பர் சார், ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கா, உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன் பேரலாம், சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
2: நான் தாயக்கட்டை
0: தாயக்கட்டை
2: கபடி விளையாடுவோம் சார்.
0: ஓகே, அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் என்ன?
2: கில்லி விளையாடுவோம் சார். அதாவது குறி பார்த்து அடிக்கிறதா?
0: குறி பார்த்து ஒரு குறி வச்சா தப்ப கூடாது வாழ்க்கையில.
2: குறி தப்பாதுங்கிறது கத்துக்கலாம் சார். நம்ம
0: யாராவது கேட்ச்
2: பிடிச்சிட்டாங்கன்னா? கேட்ச்
0: பிடிச்சாங்கன்னா திருப்பி முயற்சி பண்ணுன்றீங்களா?
2: ஆமா ஆமா சார்,
0: ஃபர்ஸ்ட்லயே இருந்து வரணும் அப்படிங்களா?
2: ஆரம்பிச்சு கீழே இருந்து போகணும்.
0: சார் இதெல்லாம் நீங்க
2: பாம்பு கிட்ட இருந்து கீழே வந்துருவோம்ல இருந்து தோல்வி ஏற்றத்தாலும் இறக்கம் ஏற்ற இறக்கங்கிறது வாழ்க்கையில சகஜம் கத்துக்கிட்டோம் சார்.
0: சகஜம் என்ன, வாட்ஸ்அப்ல காலையில ஒரு ஸ்டேட்டஸ் போற மாதிரியே சொல்றீங்களா சார்? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, வணக்கம். வணக்கம், யாரங்க வணங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: நான் திருவஞ்சூரில் இருந்து பிரதாப் பேசுறேன் சார்.
0: பிரசாத்
3: பிரதாப், பிரதாப் சார், இ பிரதாப்,
0: இ பிரதாப், இ விட்டேனா, சொல்லுங்க பிரதாப் சார்.
3: அடிக்கணும்
0: ஒவ்வொரு சோழியும் நாங்க சொல்றோம், நீங்க கேளுங்க. இது புறமோ இல்லை, நான் தான் சொல்றேன். தயவுசெய்து ரேடியோ கம்மி பண்ணிட்டு பேசுங்க, பண்ண மாட்டீங்க. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேன்.
0: வள்ளி, சொல்லுங்க வள்ளி மேம்.
4: நான் வந்து சதுரங்க விளையாட்டு,
0: சதுரங்க விளையாட்டு, சதுரங்க வேட்டை படமா?
4: செஸ் போர்டு.
0: செஸ் போர்டா? ஆ சொல்லுங்க.
4: அதுல ராஜாவை எப்படி எல்லாரும் காப்பாத்துறாங்க?
0: காப்பாத்துறாங்க.
4: ராணி, ராணி மந்திரி, குதிரை, யானைப்படை,
0: காப்பாத்தணும் போய் காப்பாத்தணும்ல.
4: ஆமா, இல்லனா ராஜாக்கு
0: செக் வச்சிருவாங்க, போர்ட முடிட்டு போவானினா
4: வணக்கம்.
0: வித் பார் தமிழ்ஃபம்.
5: என்ன
0: தெரிஞ்சுக்கிறீங்க
5: நீங்க? எப்படி நம்ம அதுல இருந்து தப்பிச்சு வர்றது?
0: தப்பிச்சு வர்றது
5: ஆகுது. அப்படி வந்து ஒற்றுமையா தான் எப்படி நம்ம ஜெயிக்கலாம்,
0: ஜெயிக்கலாம்
5: அப்படிங்கறத காட்டுக்கிறேன் சார். நான்
0: யாரெல்லாம் நமக்கு வந்து கை கொடுப்பாங்க?
5: யாரெல்லாம் கை கொடுப்பாங்க?
0: இது நானே எடுத்து கொடுத்த பாயிண்ட். வணக்கம் வித் பார் தமிழகம்.
6: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க சந்திரசேகர்.
6: சார், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு தான். அந்த கிரிக்கெட் விளையாட்டு

0: பேட்ல அந்த பந்தை பார்த்து கரெக்டா நம்ம குறி அடிக்கிறோம் இல்ல, அது வந்து நான் கத்துக்கிட்டேன். எதுவா இருந்தாலும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பந்தை எப்படி நம்ம ஒரு ஷாட் குடுத்து சிக்ஸ் ஆயிருக்கிறோமோ, வாழ்க்கையிலயும் சில விஷயங்கள் எடுக்கும் பொழுது நம்ம சூப்பரான அந்த கரெக்டான ஃபோக்கஸ்டோட அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும். அப்ப சிக்ஸர் அடிச்சா நம்ம வின் பண்ற மாதிரி நம்ம லைஃபையும் வின் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டுன்னு அந்த கேம்ல இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் சார்.
1: சூப்பர் சார், ரொம்ப நன்றி. கால் பண்ணதுக்கு இந்த நேரத்துல பாட்டு வந்துட்டு இருக்கு. மிஸ்டர் லோக்கர் படத்துல இருந்து டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஹிப்ஹாப் தமிழரோட இசையில் மிர்ச்சி விஜய் வரிகள்லாம், அனிருத் ரவிச்சந்தர், நகுல் அபயங்கர், கேஷவ் எங்களோட குரலில் வந்துட்டு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: பேசிகிட்டு இருக்கோம் பூந்தர நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அது நிறையா சொல்லுவோம். அந்த விளையாட்டில் நம்ம தான் சின்ன சின்ன கேரக்டர் பண்புகள் அதை கற்றுக்கணும்னு அந்த விளையாட்டை பார்க்க மாட்டோம். பட் அதை விளையாடும் போது, அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல தோணிருக்கோம், ஏ அப்பா அதுவும் கிரிக்கெட் வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்க்குறது இல்லையா. எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்து மொதல் வாய்ப்பு அப்படின்றத தவறிட்டுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்படி சொல்லி கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சொல்லுவாங்க, அதை பார்த்துருப்போம். ஆமாம், லைஃப்பில் வந்து ஒரு வாய்ப்பு போயிருச்சுன்னா இன்னொரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை கப்பன் நம்ம பிடிச்சிக்கணும். அதுவும் இல்லாமல் 2020

0: இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலருங்களுக்கு எவ்வளோ சவால். பேட்ஸ்மேன் அப்படின்னாவே அவங்க வர மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கணும், சிக்ஸ் போர்னு போட்டு தாளிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பவுலர் வந்து அடிக்க விடக்கூடாது, ஒவ்வொரு பாலையும் நம்ம வந்து டாட் பாலாக மாற்றணும். அது இப்போ டாட் பால் விடுறதுக்குலாம் மரம்லாம் நடுறாங்க, அந்த பெருமை பவுலர்களுக்கு தானே சாரும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் பால் அப்படின்றது அது எவ்வளோ குறுகிய காலத்தில் நீங்கள் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கணும். ஒரு பால் மிஸ் பண்ணிங்கனாவே அது பெருசாக மலைப்பாக தெரியும். அப்படி இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் 2020 ஃபார்மெட்டில் அதெல்லாம் பார்க்குறதால தான் யூடியூப்பில் வந்து ஒரு ஆட் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வந்து படம் போடும்போது நம்ம வந்து பார்ப்போம், அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை விழாக்கள்லையோ 15 நிமிஷம் படம் ஓடி, திருப்பி ஒரு 10 நிமிஷம் விளம்பரம் போட்டாலும் அந்த 10 நிமிஷம் விளம்பரத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், படத்தில் ஒரு சீன் கூட ஓடிடக்கூடாது. ஆனால் இதில் யூடியூப்லலாம் இப்போ ஒரு ஆட் போனாவே ஸ்கிப் ஆடு எப்போ பாவரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம்ல. ஸோ அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விளையாட்டுகளில் கற்றுக்கலாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அதில் கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டிப்பாடம் கார்த்திகேயன் ஃபேஸ்புக்கில் வந்து கபடி தாயும் கிரிக்கெட் எல்லாம் பிடிக்கும் அதோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் வந்து எனக்கும் பூமிக்கும் சந்திரனுக்கும் ஏப்பா எவ்வளோ தூரம்ப்பா கிரிக்கெட் பார்க்குறதோட சரி அதில் என்னத்தை கற்றுக்கிறது அப்படி சொல்லி சி பன்னீர்வம் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டுலேருந்து ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா சிலம்பம், சிலம்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஆட்டத்துடைய காரணமே நம்ம மேலே வந்து காற்று வர மாதிரி சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அது நம்ம மேலே அடி விழாத அளவுக்கு எப்படி நுணுக்கமாக தடுக்கிறது, வாழ்க்கையில் வர கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறது. ஒரு சிலம்ப சுத்துற மாதிரி லைஃப் நம்மளை வந்து கரு கரு கருன்னு இந்த பக்கம் இந்த பக்கம், ஆனால் சிலம்பம் நம்மளாம் சுற்றி பார்ப்போம், எத்தனை தாட்டி கண்ணில் குத்தி விடும். இருந்தாலும் அப்படிலாம் நம்ம சிலம்பம் மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அடி கூட மேலே விடாமல் நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி எப்படி சொல்லி ஒரு கேரக்டர் வந்து நான் அதில் பார்க்குறேன்னு சொல்லி ஹயாத் பாஷா ரெடில்ஸ்லேருந்து சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். நிறைய நேர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், எமோஜி இதெல்லாம் போட்டிருக்கீங்க. புவனகிரிலேருந்து சுமதி பாபு வந்து பல்லாங்குழி விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. விளையாட்டு பிடிக்கும் அப்படின்ற தாண்டி கேரக்டர்னு சொன்னீங்களா சிறப்பு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: நான் ரெட்டிஸ் இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பர்னிஷா.
0: சொல்லுங்க ஹயாத் பாஷா ஜெய்பர்னிஷா, முதல் முறை பேசுறீங்களா இன்னைக்கு?
1: ஆமா சார், நான் வந்து ஒரு வாட்டி சொன்னா எனக்கு 100 வாட்டி சொன்ன மாதிரி வரவே மாட்டேன் சார்.
0: இதான் சூப்பர் சார், சொல்லுங்க ஹயாத் பாஷா சார்.
1: அதாவது சார், உண்மையிலதான் சார், சிலம்பம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்தே கத்துக்கணும்னு ஒரு 3 வருஷம் நல்லா ட்ரைனிங் எடுத்தேன் சார். அது எப்படி தடுப்புது, மண் இது அதெல்லாம் நல்லா கத்துட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் என்னால வந்து அந்த சரியான தொடர முடியல. என்னுடைய அந்த ஆசையை வந்து இப்ப என் பேரன் வந்து சிஎம் டிராஃபில தேர்ட் பிரைஸ் வாங்கி இன்னைக்கு வெற்றி என் கையில எடுத்து வந்து கப்பை கொடுக்கும்போது நானே வெற்றி பெற்ற மாதிரி ஆயிடுச்சேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், சிலம்ப சுத்தர்தான். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம்,
0: யாரங்க கிருஷ்ணதாஸ். சொல்லுங்க கிருஷ்ணதாஸ்.
2: செஸ்
0: விளையாடுறேன்.
2: செஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அதை ஃபாலோ பண்ணி வாழ்ற வாழ்க்கை.
0: ஓகே.
2: இன்சைட் தி பாக்ஸ் ஆல்வேஸ்.
0: ஓகே. யாரும்
2: இனிய மாலை வணக்கம்.
3: சகோதரருக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார். நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு இருக்கீங்க சார், தலைப்பு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க, கேட்டுட்டு உங்க கருத்து ஃபேஸ்புக்ல பதிவு பண்ணலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ராஜு. நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கு. பிடிச்ச விளையாட்டு தானே?
0: பிடிச்ச விளையாட்டு. அதுல நீங்க கத்துக்கக்கூடிய ஏதாச்சும் வாழ்க்கையில ஒரு பண்பு கேரக்டர் அந்த மாதிரி?
4: அந்த ஆடுபுலி ஆட்டம் தான் அந்த பழைய காலத்திலேயே. அது இப்ப செஸ் விளையாடுறது மாதிரி
0: அந்த காலத்துல ஆடுபுலி ஆட்டம். பொன்னியம்மன் வண்ணை கணேசன் வந்து பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் தான், ஆடுறது அதெல்லாம் வந்து பாக்குறதுலாம் சார், பாக்குறதோட சரி பார்த்து கை தர்றது சூப்பர் ஷாட்டு.

0: சொல்றதோட சரி இருக்காங்க. வணக்கம் வித் பேட்ஸ்மேன்.
1: மாலை வணக்கம் ஆனந்த் சார்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கேநகர்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: எனக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் குழந்தையில இருந்தே. ஆனா அதுல கத்துட்டது என்னன்னா மன உறுதி சார்,
0: மன உறுதி.
1: பாட்டு
0: வந்து அனிருத் மட்டும் நிறைஞ்சனா ரமணி குரல்ல இமானி சிலை கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அஞ்சு நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 5:25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தநல் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, விளையாட்டுன்றதை தாண்டி அதில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய கேரக்டர்ஸ், பண்புகள் என்ன, குண அதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, அது நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து ஹாக்கி டீம்

0: விளையாடுறேன், வாலிபால் விளையாண்டுருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போ கேட்குறதுக்கு நான் என்ன சொல்கிறது, யோசிச்சு அடுத்து சோல சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இந்த விளையாட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. பிரபாகரன் பிரியதர்ஷன் என்ன சொல்லியிருக்காருனா ஃபேஸ்புக்கில் வந்து, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும்போது கூடைப்பந்து விளையாடிருப்பார்னு நினைக்கிறேன், கூடைப்பந்து பற்றி ஒரு கட்டுரை எழுதுகுன்னு சொன்னால் அதில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸாக வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக ஒரு கட்டுரை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எழுதி வச்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச விளையாட்டு கூடைப்பந்து பேஸ்கெட் பால். அது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தனித்து இயங்க முடியாது. நீங்கள் ஒரு அணியாக தான் செயல்பட்டு ஆகணும். டுங்கு டுங்கு டுங்கு டுங்கு டுங்கு டுங்குன்னு பால் தட்டிகிட்டே இருப்பீங்களா, நீங்கள் தனியாக தட்டிகிட்டு இருக்க முடியாது. அஞ்சு பேர் சேர்ந்து அங்கே அங்கே அங்கங்கே பாஸ் பண்ணணும், அப்புறம் வந்து அஞ்சு பேரை தாண்டி நீங்கள் அங்கே போய் கூடையில் போடணும். ஸோ ஒரு குழுவாக செயல்படணும், தனித்து இயங்க முடியாது, தடைகளை தாண்டி போகணும், இலக்கை நோக்கிய பயணம். அந்த கூடையில் மேலே தூக்கி போடணும் பாருங்கள் அந்த பேஸ்கெட் பால். அந்த கூடையில் போடும்போது அது அந்த செங்குகள்லாம் வந்து பில்டிங் கட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து குறைஞ்சிச்சு. முன்னெல்லாம் அதை அடுக்கும்போது அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அழகாக இங்கேருந்து டப்புன்னு தூக்கி போடுவாங்க, அங்கே டப்புன்னு பிடிப்பாங்க. அது பார்க்குறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்பட்றா அப்படின்ற மாதிரி. அவங்க அது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்துருதுல. அந்த மாதிரி கூடைப்பந்து வந்து அப்படி போடும்போது அந்த வலைக்குள்ள இலக்குக்கு போயிட்டோம், இலக்கு போனாலும் ஒரு தாட்டி மிஸ் ஆனாலும் திருப்பியும் வந்து நீ மனம் தளர்ந்துடக்கூடாது, மறுபடியும் பேஸ்கெட் பால் அந்த டைம் முடியறதுக்குள்ளே ஜெயிக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிவா தனித்து இயங்காதே, அணியாக இயங்கு, தடைகளை கண்டு அஞ்சாதே, தாண்டி செல், வெற்றி தோல்வியில் மனம் தடராதே தடுமாறாதே, இலக்கில் கவனம் மைனு மூணு நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி அழகாக வந்து ஒரு கூடைப்பந்து விளையாட்டில் இவ்வளோ விஷயம் நான் கற்றுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்காரு. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் தான் சொல்லியிருக்கீங்க, மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கத்தோட ஆண்டர்ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து பரமபோபம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. பரமபோபத்தில் வந்து இந்த கேரக்டரே வந்து ஏனிங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இருக்கிற படம் வந்து எண்ணிக்கை வந்து நம்ம சரியாக விழுணும், இருந்தால் தான் இந்த ஏனியில் போக முடியும். கொஞ்சம் தவறிச்சுன்னு வச்சுங்க, புஸ்ஸுன்னு கீழே வந்துட வேண்டி தான், ஒரு பத்து நிமிஷம் விளையாண்டு பார்ப்போம், திருப்பி எண்ணிக்கை கீழே வந்துருச்சுன்னா நான் வரலடா பரமபோபம், வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு கிளம்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது தான் நீங்கள் அந்த ஏனியில் வந்து கரெக்டாக வச்சு போக முடியும். ஸோ எண்ணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து அவர் அதில் புரிஞ்சுட்டு இருக்கிறதா ஆண்டர்ராஜ் காட்டு பார்த்துலேயே சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், கேளம்பாக்கம் உஷா.
0: கேளம்பாக்கம் உஷா, சொல்லுங்க உஷா. இது கேளம்பாக்கத்துல தான் பேசுறீங்க, சொல்லுங்க. தாயக்கட்டை ரொம்ப பிடிக்குமா? அதுல என்ன கத்துக்கிறீங்க நீங்க?
1: அதுல அடுத்தவங்க எப்படி காய் உள்ள போகணும், நம்ம வெட்டு போடணும்ல, காயத்தை நம்பர் போட்டா அது வெட்டு போடும், அந்த மாதிரி இது. பழம் எடுக்கிறதுக்கு கரெக்ட் லாஸ்ட்ல வந்து ரெண்டுல போட்டு நிற்கும், அக்கௌண்ட் பார்த்தா ஒரு நிறைய ஒரு பந்தயம் போட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்மள ரெண்டு போட்டா நம்ம ஜெயிக்கலாம், அவங்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டு மூணு அந்த மாதிரி இருக்கும், அதுல அவங்க வின் பண்ணுவோம். ஒரு செகண்ட்ல இதாயிடும்
0: தாயக்கட்டையில. அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கா எடுத்துட்டு போனா மறந்துடாம எடுத்துருவோம்.
1: பண்ணி பண்ணி அவங்க கால்குலேஷன் பண்ணி அந்த காய் போகும், நம்ம இந்த நம்பர் போட்டா அந்த காய் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: அதை கால்குலேட் பண்ணி போடுறது.
0: அப்புறம் அதை விட முக்கியம் எடுத்துட்டு வந்து போவோம், தாயக்கட்டை எடுத்துட்டு போனா மறந்துடாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடணும். வணக்கம்.
2: வணக்கம். அதாவது சிறு வயதில் வந்து பாத்தீங்கன்னா சார், எனக்கு வந்து கபடியில ஆழ்ந்த ஒரு இது உண்டு
0: சார். சிறு வயதுல பேர் சொல்லுங்க சார்.
2: ராஜேந்திரன் மணக்குடி சார். தலைப்பு கேட்டுதான்
0: சொல்லுங்க சொல்லுங்க ராஜேந்திரன் சார், நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, அதனால வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம்.
2: சிறு வயதுல பாத்தீங்கன்னா சார், நமக்கு வந்து கபடி ஸ்கூல் லெவல்ல நாங்க முதல்ல தெருவுல தெருவுல ஆடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு இடையே பண்ணி நிறைய கப்பு வாங்கியிருக்கேன். அது சிறு வயதுல இருக்க கபடி. இன்றைக்கு வந்து எனக்கு வயதான ரிட்டையர் ஆன பர்சன் ரிட்டையர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அதிகமா விரும்பக்கூடியது கிரிக்கெட் பிளேயர். எனக்கு வந்து கிரிக்கெட் பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா தோனியருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த அந்த இப்ப வந்து நான் பார்த்து பெரும்பாலும் பாக்குறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பம்பரம் விடுறது, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பம்பரம் விட்டானா நான் போய் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை விடுவேன்.
0: சூப்பர் சார்.
2: பம்பரம் விடுறது, பளிங்கு விளையாடுறது, அதே மாதிரி சின்ன
0: சுருக்கமா சுருக்கமா சொல்லுங்க சார், நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. பம்பரம் கிரிக்கெட்
2: கபடி சார், அது வந்து கிரிக்கெட் இப்படிதான் ரெண்டு தான் சார் நான் பண்ணிட்டு
0: இருக்கேன். சூப்பர் சூப்பர் ராஜேந்திரன் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி மைனா படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு முன்னாடி.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்ட்டு. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

5:35 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அதில் நீங்கள் கற்றுக்கிற பார்க்குற கேரக்டர் என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக கலீல் அகமது பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கபடி விளையாட்டு விளையாடுவேன். அந்த விளையாட்டு விளையாடுறதால ஒரு சுறுசுறுப்பாக இப்போ பார்த்தாலும் இருக்கிறது, துரு துரு துரு துரு துருன்னு இருப்போம்ல, சுறுசுறுப்பாக அப்படி வந்து கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படின்றது வந்து நான் அந்த விளையாட்டை வச்சு தான் கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் புரசேவகம் சந்தர்ராஜன், பம்பரம் கில்லி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு சொல்லியிருக்காரு. நாழிகள் பட்டி எழில் முத்துசாமி ஆடு, எங்கள் அப்பா எழில் கொஞ்சம் மாதிரி அந்த எத்தனை இழி வருது பாருங்கள். நாழிகள் பட்டி எழில் முத்துசாமி, கோகோ விளையாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து மிக துல்லியமாக வாழ்க்கையில் செயல்பட கற்று தந்தது. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கொக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிபி சார் பாட்டு

0: போடுவாருங்க பார்த்தீங்களா, முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பாவலம் அப்படின்ற மாதிரி இந்த கொக்க விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் இதுக்கும் இதுக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கணும். அப்பா அங்கேயும் இப்போ வந்து எப்போ யாருக்கு கோ அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாதுல. ஸோ நேர்த்தியாக வாழ்க்கையில் செயல்பட கற்றுத்தந்ததுன்னு சொல்லி கொக்கோ விளையாட்டை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஹரிஹரன் என்ன சொல்லியிருக்கனா, கூடைப்பந்து விளையாட்டு தான், மற்றவரிடமிருந்து பந்தை பறிப்பது கஷ்டம், பல எதிர்ப்புகளை கடந்து வலையில் பந்தை போடுவது சாதுரியம் வேண்டும். அதான் அந்த கூடைப்பந்தில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து அவர் பார்க்குறாரு. வழங்கமாக நான் ஆட்டோதுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிடிச்ச விளையாட்டு நீச்சல், நீச்சல்கள்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக அதெல்லாம் தேவைங்க. அப்படியே நீச்சல்லாம் வந்து அடிக்கும்போது நமக்கு உள்ளே குதிக்கும் போது ஆர்வமாக தான் இருக்கும், அதில் அடிச்சிக்கிட்டே இருக்கிறனா கண்ணுலாம் செவந்தே போயிடும். ஸோ நீச்சல் விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றாங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூர், செஸ்ஸில் ராஜதந்திரத்துலேயும் கேரம்ஸில் ஒருமுகப்படுத்துகிற ரெண்டு விஷயம். அப்படியே அந்த கேரம் போர்டெலாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம கை நடுக்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்டா நடக்குது அப்படின்னுவாங்கல்ல, அது என்னமோ, ஏன்னா அந்த பாக்கெட் பண்ணணும் அது. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் காயின் டக்கு டக்கு டக்குன்னு போடுவோம், அந்த ரெட் அண்ட் ஃபாலோ போடும்போது ரெட்டு போட்டுரும், ஆனால் அந்த ஃபாலோ போடுறதுல இருக்கு பாருங்க, அப்படியே கை நடுக்கும் அந்த ரெட் அண்ட் ஃபாலோ போடுறதுல. ஏன்னா அப்போ இந்த இலக்கை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுல. ஸோ செஸ்ஸில் ராஜதந்திரத்துலேயும் கேரம்ஸில் வந்து ஒருமுகப்படுத்துதல்ங்கிறத வந்து நான் கற்றுக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய நேர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. ஓகே, சத்யநாராயணன் அவர் வந்து நிறையா ஓகே லெசனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் சொல்லிட்டு இருக்கிறதான், ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நேயர் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக தயவு செய்து சூப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நேயர்கள் பேச முடியும் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. வணக்கம், விபத் பாரத் தமிழகம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க சார்?
1: கத்தரிக்குளத்துலேருந்து பாக்யராஜ் பேசுகிறேன்.
0: பாக்யராஜ், சொல்லுங்கள் பாக்யராஜ் சார்.
1: எனக்கு கிரிக்கெட்டில் பிடிக்கும் சார்.
0: கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா?
1: கிரிக்கெட்னா டெஸ்ட் மேட்ச்ல ராகுல் டிராவிட் கட்ட போட்டுட்டே
0: இருப்பாரு. ஆமா,
1: அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். அவுட் ஆக மாட்டாரு, ரன் எடுக்க மாட்டாரு.
0: ஆமா, நம்ம யாருக்கும் எதுவும் தொந்தரவு இல்லாம இருந்துரும் அப்படி மாதிரியா?
1: ஆமாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர்ல இருந்து எட்டே பிரசே பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
2: ஐயோ, இப்போ எடுக்க மாட்டேன் பார்த்தா, எனக்கு 5-6 முறை எழுதியது கட் ஆயிடுச்சு.
0: கட் ஆயிடுச்சா? சொல்லுங்க.
2: எனக்கு டென்னிஸ்
0: தான் பிடிக்கும்.
2: ஆமா, டென்னிஸ்ல வந்து என்னடா, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா அது பெரிய இது வாழ்க்கை முடியுன்ற மாதிரி, நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு பண்ணா அது வந்து பின்னால பெரிய அபாயம் இருக்குது. எவ்வளவு உசாரம். ஆமாங்க, இப்போ கேம் ஆடுற அந்த கேம்ல ஒரு டபுள் ஃபால்ட் பண்ணிட்டாருன்னா அதோட அவ்வளவுதான், அந்த டபுள் ஃபால்ட்டே அவர் தலைவிச்சு மாத்திடும். அதனால சொல்ல, எனக்கு டென்னிஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது, அவ்வளவுதான்.
2: ஆமாங்க, சின்ன தவறு பண்ணாலும் இப்ப நம்ம அதான் வாழ்க்கையில எப்படிதான், நம்ம எந்த உசாரம் இருக்கமோ அந்த தவறு இப்ப நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வாழ்க்கையில, அதனாலதான் இப்ப முடிஞ்ச அளவுக்கு உசாரம் இருப்பேன். அதுதான் அதான் டென்னிஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, வணக்கம். வணக்கம், பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: கண்ணன், சொல்லுங்க கண்ணன் சார்.
3: எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து ரெண்டு விளையாட்டு இருக்கு, அதாவது நம்ம தமிழர் விளையாட்டு கபடி, ரெண்டாவது வந்து நம்ம ஏதாவது இந்த இது வந்து கிள்ளின்றீங்கல்ல, நம்ம சென்னை சென்னை பாசையில எங்க ஊர்ல வந்து இது இது
0: கோட்டிப்புள்ளா
3: கிட்டி கிட்டி
0: கிட்டி சொல்லுங்க.
3: மறந்து போச்சு, பேர்
0: மறந்தே போச்சு, அது அந்த காலத்துல விளையாண்டது சார் அப்படின்றீங்க.
3: ஆமா, இது வந்து கபடின்றது வந்து ஒற்றுமையாச்சு வந்து நம்ம இது பண்றது, அது ஒற்றுமைய நம்ம வந்து நம்ம வந்து அதுல தெரிஞ்சுக்கிறோம், ஒற்றுமையா இருக்க இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றதா நம்ம வந்து வேற வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த கித்தி விளாட்டுல வந்து அவங்களுடைய பழத்தை வச்சு நம்ம அடிச்சு தூக்குறது, எவ்வளவு தூக்குற தூக்குறோம் நம்ம அடிச்சு தூக்கும், அது நம்ம பழத்தை காட்டுறதுக்கு அந்த இது.
0: ஓகே சார், அந்த இது எந்த இது? வணக்கம்.
4: வணக்கம், பாத்துக்கலாம் சார், நன்றிகளும் சார்.
0: நன்றி, சொல்லுங்க.
3: அடிக்கணும்
0: சொல்லுங்க.
4: எனக்கு வந்து நான் அதிகமான விளையாட்டு சின்ன பிள்ளைல இருந்து வேலைகள் போனதுனால

0: எனக்கு அதிகமா விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த தம்பி சொன்னார்ல பம்பரம், பம்பரத்தை விளையாட்டு போது அந்த பம்பரத்தை இன்னொரு பம்பரத்தை அடிச்சு உடைக்கிற மாதிரி அது ஒரு விளையாட்டு. சின்ன பிள்ளையில நீச்சல் சிதம்பரத்துல இருந்த சிவகங்கை குளம் போயிருக்கீங்களா நடராஜர் கோயில்ல?
1: சொல்லுங்க சார். அப்படியே ஊங்கட்டிக்க வேண்டியதான்
0: குளம் இருக்கும். அந்த கோயில இந்த பக்கத்துல குதிச்சு அந்த பக்கத்துக்கு போனோம். அந்த பக்கத்துல அதே மாதிரி பசங்க கூட சேர்ந்து நிறைய அந்த மாதிரி விளையாட்டுதான் விளையாண்டு பெருசா அது எப்படி இப்படி இந்த விளையாட்டு
1: எந்த விளையாட்டு விளையாண்டாலும் அந்த விளையாட்டுல கற்றுக்கக்கூடிய பண்புகளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, பவர்பாண்டி படத்துல இருந்து சூர காத்து பாடுறது தான் வந்துட்டு இருக்கு. ஸ்டாண்டர்டன் மியூசிக்ல தனுஷ் அவருடைய வரிகள்ல தனுஷ் மற்றும் குழுவினர் குரல்ல கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

5:44 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம் புந்துநல நிகழ்ச்சியில. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர்கள்லாம் நிறைய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் கமெண்ட்லாம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிகளோட. கமலாவரதன் வந்து எனக்கு பிடிச்ச விளையாட்டு ஸ்கிப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கிப்பிங் விளையாட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு எதுவும் உடம்பு குறைக்கிறதுலாம் இதை வந்து வேர்த்து விறுவிறுத்துறோம், எவ்வளோ மேலே போனாலும் கீழே வந்து தான் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு சுலோவாக தத்துவமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி கமலாவரதன் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான்லேருந்து இந்த தென்னம்மட்டையில் சார் ஹாக்கி பேட் செஞ்சு, எல்லாம் கிரிக்கெட் பேட் தான் செய்வாங்க, நாங்கள் தென்னம்மட்டையிலே ஹாக்கி பேட் செஞ்சு விளையாடுவோம், அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேளுங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பாலை வந்து இன்னொருத்தவங்க வந்து தட்டி பறிக்கிறதுக்காக வருவாங்க, அதுவும் ஒரு குழுவாக வருவாங்க, அதை நம்மக்கிட்டமே வச்சிக்க முடியாது. ஒரு டீமாக செயல்பட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து தள்ளி விட்டோம்னா அவங்க கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம், அப்போ அவங்கக்கிட்ட போவாங்க, திருப்பி அவர் நம்மக்கிட்ட தப்பிச்சுடுவார். இப்படி நம்ம கூட்டத்தை நாம தான் காப்பாற்றணும் அப்படி ஒரு போட்டியில் வந்து ஹாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளே வச்சிக்க முடியாது. ஒரு குழுவாக செயல்பட்டால் தான் நம்ம எதனா போய் ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்றது தான் ஹாக்கியில் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கோலி குண்டு. அது வந்து கோலி குண்டு சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம கோலி குண்டு விளையாடுறோம் விளையாடல அது வேறு விஷயம். ஒரு அரை ட்ரௌசரை போட்டு அந்த அரை ட்ரௌசர் ஃபுல்லாக அந்த கோலி குண்டை வச்சுட்டு கள்ள கள்ள கள்ள கள்ள கள்ளன்னு சத்தம் வரும் பாருங்கள், அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு இல்லை குண்டு வச்சுருக்காங்க.

0: உடஞ்சி போச்சுன்னா ஏய் ஒரே ஒரு குண்டு குடுறா அப்படின்வா. ஏ போடா குண்டுலாம் கொடுக்க முடியாது, நீ எதை வேணாலும் கேளு, கோலி குண்டு மட்டும் தரமாட்டேன் அப்படி சொல்லுவாங்கள. ஸோ அப்படி அந்த கோலி அப்படின்றது வந்து ஒரு எமோஷன் அப்படின்வாங்களே, அது வந்து எவ்வளோ தூரம் குண்டு இருந்தாலும் அதை நான் குறிப்பாத்து அடிச்சிடணும். அந்த சத்தம் கிளிக்னு வரும்போது இருக்கிற மன உறுதி கான்ஃபிடன்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படி சொல்லி மடம்பக்கம் மயன் முரளி சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பழைய மஜீம்.
0: மஜீம்
1: கால் பந்து தான் சார்.
0: கால் பந்து?
1: ஆமா சார், நீ ஒரு கால் நான் ஒரு கால் சொல்லி இன்ச் பை இன்ச்சா அந்த பந்தை உருட்டிக்கிட்டே போய் கோல் போடுறோம் பாருங்க, ஒற்றுமையே பலம்ங்கிறத காட்டுது சார்.
0: அது எங்களுக்கு கால் பண்ணி சொல்றீங்க,
1: நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க பத்மாமா. இன்னைக்கு முதல் முறையா பேசுறீங்களா?
2: நாங்க வந்து இது, ஆமா சார், வருவேன்.
0: சூப்பர் சூப்பர் பத்மாமா, சொல்லுங்க.
2: ஆமா சார், நான் எத்தனை ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணி சார் வருவேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பத்மாமா.
2: வந்து நான் வந்து இந்த பரம பார்த்தோம்னா ஒன்னு இருக்கு சார்.
0: ஆமா,
2: அதுல வந்து அதுல தாயக்கட்டை போட்டோம்னா ஒரு வாட்டி போடுவேன், ஜெயிக்கலான்னு.
0: விளையாட்டு எப்படி விளையாடுவது நீங்க கத்துக்கிற விஷயம் நிறைய நேரம் காத்துட்டு இருக்காங்க, சுருக்கமா
2: சொல்லுங்க. அப்புறம் வந்து அதை போட்டோம்னா அந்த ஜெயிக்க ஜெயில போட்டோம்னா ஜெயிக்கவே முடியாது. கடைசியில பார்த்தாக்கா எங்க ஹஸ்பண்ட் தான் ஜெயிப்பாங்க.
0: அப்படியா, பாருங்க ஒரு ரெண்டு பக்கமும் தாயம் வச்சிருக்காருன்னு செக் பண்ணி பாருங்க.
2: ஆமா சார்.
0: வணக்கம் வித் பார் தமிழ்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உச்சமேடு வட்டம் மானாம்பதி மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், சொல்லுங்க மனோகரன் சார்.
3: எனக்கு வந்து ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன காரணம்?
3: அத்லெட்டிக்.
0: சரி,
3: இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஓட்டம், ஃபுட்பால்.
3: ஆமாம் சார்.
0: ஓகே சூப்பர். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ, யார் எங்கேருந்து பேசுறீங்க மேம்?
4: தஞ்சாவூர் மாவட்டம் தாபநாசத்துலேருந்து புவனேஸ்வரி பேசுகிறேன்.
0: புவனேஸ்வரி, சொல்லுங்க புவனேஸ்வரி. பேசு பேசு பேசுங்கிறாங்களே அவங்க.
4: எனக்கு வந்து நொண்டி, அது மாதிரி அஞ்சாவதுல அப்படிதான் நொண்டி விளாண்டு
0: அதுதான்
4: எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தத்தி தத்தி அந்த இது அடிக்கிறது, ஜில்லி விளையாடுறதெல்லாம் சொல்லுவாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: அந்த சகோதரருக்கு மாலை வணக்கம். குழந்தை
0: வாரியங்காவல் குழஞ்சநாதன், சொல்லுங்க குழஞ்சநாதன் சார்.
4: ஆமா, எனக்கு பிடிச்ச ரெண்டே விளையாட்டு தான் நம்ம தமிழோட விளையாட்டு பிடிச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா
0: கிட்டிப்பிள்,
4: அடுத்தது பாரம்பரிய கபடி. ஏன்னா கபடியில எப்பவுமே உள்ளமா இருக்கிறதால எல்லாரையும் தட்டிட்டு வந்துருவேன்.
0: எல்லாத்தையும் தட்டிட்டு வருங்க. பொங்கல் பொங்கல் விழாக்கள்லாம் கலந்துப்பீங்க.
4: வாய்ப்பு கொடுத்த நன்றிங்க.
0: ஓகே ஓகே, நன்றி சார். அந்த நேரத்தை கேட்டு பாட்டு பிளே பண்ணலாம். வணக்கம் மித் பார் தமிழ்.
5: மீனாட்சி,
0: சொல்லுங்க மீனாட்சி.
5: பல்லாங்குழி தான் சார் பிடிக்கும்.
0: பல்லாங்குழி தான் பிடிக்கும். இசையில ரோகேஷ் வரிகள் வந்துட்டு இருக்கு, கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: 53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அந்த விளையாட்டுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற கேரக்டர்லாம் என்ன, குணாதிசயங்கள் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி, கிரிக்கெட், டென்னிஸ், வாலிபால், ஃபுட்பால், எந்த விளையாட்டாக தான் பிடிக்கும் போல இருக்கு, விளையாட்டுனாவே பிடிக்கும் போல இருக்கு, அதுதான் சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மம் ஃபேவரட் கேம் இஸ் ஷட்டில் காக். அது வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காமே போகும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதிக எஃபர்ட்ஸ் தேவை. ஜிங்கு ஜிங்கு நம்ம நேரம் பார்த்து தான் அது காத்து அடிக்கும் அந்த ஷட்டில் காக்கு. ஸோ இந்த ஷட்டில் காக் கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் எ ப்ரைஸ் வின்னர் டூரிங் மை காலேஜ் டேஸ்னா ஐ ஆம் கோச்சர் ஃபார் பாய்ஸ். அப்படியேங்கப்பா, இன்னும் ஒரு சூப்பரான இங்கிலீஷில் வந்து சூப்பராக போட்டுருக்கிறாரு. ஸோ காலேஜ் படிக்கும்போது வந்து நான் வந்து இதில் ஷட்டில் காக்கில் வின்னர், இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நேர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், எம்ஓஜி கிரியேட்லாம் சூப்பராக பண்ணி போட்டுருக்கீங்க. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுலாம். வணக்கம், வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயா. தஞ்சை மாவட்டம் செல்வம், அண்ணா சேவியர் ஐயா. நல்லா மாறீங்களா
0: ஐயா? நல்லா சொல்லுங்க சேவியர் சார்.
1: ஐயா எனக்கு பிடிச்சது ஐயா, சின்ன பிள்ளையா தாயம் தாயா விளையாடுறாங்கல்ல ஐயா.
0: ஆமா,
1: அது தாயா வந்து முழுக்க முழுக்க அதுல தாயா இருப்போம். ஆமாயா, தாயாங்கிறது வந்து அது வந்து பந்தயத்துல இருக்கணும். அதாவது இவ்வளவு வந்து பந்தயம் கட்டி, அதை வந்து இது பேரு என்ன சொல்றது தெரியல, அது பந்தயம் கட்டி இந்த இதுக்கு விளையாடும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஏதாவது ஒரு இது குடுத்துருவாங்கய்யா. தப்பான ஒரு இது முட்டிக்கால்
0: போனது. ஆமா அது. ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், பட்டுக்கோட்டை ஹாலிதா பேசுறேன்.
0: ஹாலிதா, ஏதோ லைன் கிடைச்சிச்சு பேசுவோம் அப்படின்னு பேசுறீங்களா?
2: இல்ல சார், விஷமா தான். நான் நீங்க பேசும்போதெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டாதான் இருக்கிறேன். நல்லா காமெடி பண்றீங்க.
0: அப்படியா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சொல்லுங்க ஹாலிதா.
2: இல்ல எனக்கு வந்து கபடி பிடிக்கும். நான் கபடி நல்லா விளையாடுவேன். எனக்கு எல்லாம் அவங்கவுங்க டீம்ல சேர்த்துக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஹைட் வெயிட்டா இருப்பேன், அதனால ஒரே அடி, எல்லாரையும் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துருவேன். இல்ல யாருமே பிடிக்க முடியாது. அதனால கபடி அதுல என்ன கத்துக்கிட்டதுன்னு கேட்டீங்கன்னா தைரியம். எப்படியும் வீழ்த்திடலாம்.

0: அப்படிங்கிற ஒரு தைரியம் கத்துக்கிட்டது. அந்த கபடி விளையாட்டுல ஒரு தைரியம்,
1: ஒரு தைரியம்
0: கத்துக்கிட்டேன் நானு. வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு இதா இருக்கு உங்களுக்கு தனியா இந்த தைரியத்தை கத்துக்கிட்டது.
1: ஓகே சார், வணக்கம். வித் பார் தமிழ் எஃப்எம், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: திருவாரூர் அர்ஜுனன்.
1: அர்ஜுனன், சொல்லுங்க அர்ஜுனன் சார்.
2: செஸ் போர்டு விளையாடுறது நல்லா இருக்கும் சார்.
1: செஸ் போர்டு விளையாடுறது நல்லா இருக்கும்.
2: ஆமா,
1: ஒரு மூணு மணி நேரத்துக்கு விளையாடலாம் அப்படியே உட்காந்துட்டு.
3: பேசுறீங்க நிறைய தவிர போய் பரிசு வாங்கிருங்க, நிறைய தவிர போய் ஆடிக்கிறேங்க. எனக்கு கபடினா ரொம்ப பிரியம் சார்.
1: சூப்பர், ரொம்ப நன்றி. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தையிலேருந்து கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் வந்து 1990 வந்து நான் டவுசர் போட்டு விளாண்டதை வந்து நேரத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும். இந்த நேரத்தில் நன்றியோட விளையாட்டுனாவே கண்டிப்பாக ஒரு இலக்கு இருக்கும், போட்டியாளர்கள் இருப்பாங்க, போட்டியாக போட்டியாக எடுத்துகிட்டு இலக்கில் வந்து நம்ம மிஸ் ஆனாலும் திருப்பி தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு மீண்டும் மூலமாக 8 மணிக்கு நீக்குறைய நாளில் இன்னொரு டாப்பிக்கில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருங்க. வித் பாரதி தமிழ் 102.3 இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க. பூந்தண்டல் வித் பாரதி தமிழ் 102.3, கும்பகோணம் FM 101.6, வெள்ளூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1. நான் RJ ஆனந்தே தான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 6:42 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும்

0: எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரியில், எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் ஒலித்தது பாடல் பீரா மீரா படத்திற்காக.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: பக்தி மாலையில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளை 6:05:33 நிகழ்ச்சியில் அடுத்து லவகுசா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: ஜே வி ராகவலு, ஏ பி கோமலா, கே ராணி குரல்களில், ஏ மருதகாசி வரியில், கே வி மகாதேவனின் இசையில் ஒலித்தது பாடல் லவகுசா திரைப்படத்திற்காக.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு இணைந்து 101.6 வேலூர் பண்பலை 100.4 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்தது பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் திரைப்படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: கே ஜே யேசுதாஸ் குரலில் தசரதன் வரியில் சந்திரபோஸ் இசையில் ஒலித்தது பாடல் சரணம் ஐயப்பா திரைப்படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலாவந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 17:44 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து அச்சாணி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

எஸ் ஜானகி குரலில் வாலியின் வரியில் இளையராஜாவின் இதமான இசையில் ஒலித்தது பாடல் அச்சானி திரைப்படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: டிஎம் சவுந்தரராஜன் குரலில் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது பாடல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்காக.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இனி 6:30 நிமிடத்திற்கு தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மைப் பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா

0: இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் சென்னை தலைமையகத்தில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தூய்மை இந்தியா உறுதிமொழியை ஏற்று தூய்மைப் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்கள், அலுவலகங்கள், ரயில்களில் கடந்த மாதம் 17 தேதி முதல் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி வரும் 15 தேதி வரை சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள 9000 இடங்கள் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியில் 70,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 4,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடந்த மாதம் 9 தேதி தொடங்கி வரும் 8 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. விழுப்புரத்தில் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். 52 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் இந்த உணவு திருவிழா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக இதில் கலந்து கொண்ட மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து BSc மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்க 20 வகையான

0: பொருட்களை வைத்து 52 வகையான உணவுப் பொருட்களை செய்து இருக்கிறோம்.
1: திருவிழா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, அயன், இந்த மாதிரி சத்தான உணவுகள், பிசிஓடி ப்ராப்ளம், சரியான சத்து இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். திணை, தேன் மற்றும் வெல்லம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சத்து மாவு, இதெல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
2: வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் தேசிய சமரச தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற மேலும் 337 ரன் எடுக்க வேண்டும். ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இந்த வேளை 6:40 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6-லும், வேலூர் பண்பலை 100.4-லும், திருப்பத்தூர் பண்பலை 100.1-லும் இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
4: விருப்பம்.
3: என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த மணித்துளையிலிருந்து 7 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் நமக்கு மீதம் இருக்கிறது. அதில் பாடல்களை கேட்டு மகிழ்விருக்கிறோம்.

0: நம்ம யாரையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படின்னா வாழ்க்கையில் சில கட்டங்களில் அது நடக்கும். இந்த பொண்ணு பார்க்குற சுச்சுவேஷன், இல்லை யாராவது ஒரு புது நபரை சந்திக்கிறதுக்காக அவங்கள பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு போவோம். ஆனால் அவங்க அங்கே இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா சரி அடுத்த வாட்டி பார்த்துப்போம் அப்படின்ட்டு போவோம். அந்த பொண்ணு பார்க்குறது வந்து இன்னும் ரொம்ப உற்சாகமானது. அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறது, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறது, அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்கவுங்க லைஃபோட தொடர்பு படுத்தி, வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி யோசிச்சிங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ளே ஜிவ்வுன்னு இருக்கும். சரி ஓகே, இருக்கிறவங்க கொண்டாடுங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி பாட்டு பாடி கொண்டாடிங்க.
1: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: ஜெயச்சந்திரன் சுஜாதா குரல்களில் பழனி பாரதி வரியில் எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய இதமான இசையில் அந்த பாடல் பூவே உனக்காக படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நெக்ஸ்ட் டாக்டர், டாக்டர்
2: சொல்லுங்க.
1: ஒரே மழக்கமா வருது டாக்டர்.
2: தப்பா இருக்கே.
1: என்ன டாக்டர் தப்பா இருக்கு?
2: அது மழக்கம் இல்ல, மயக்கம்.
1: டாக்டர் ஏற்கனவே தலை சுத்தி போய் வந்திருக்கு, நான் கிளம்புற வேற ஆஸ்பத்திரி பாத்துக்கிறேன் டாக்டர்.
2: இருப்பா.
1: என்ன டாக்டர் என் நிலைமையில போய் இந்த டைம்ல கிராமர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களே டாக்டர்.
2: சரி அதெல்லாம் இருக்கட்டும், கைய காட்டுங்க.
1: இந்தாங்க டாக்டர்.
2: எங்க கைய நீட்டுங்க.
1: திக் திக் திக் திக். என்ன டாக்டர் ஒரே ஹாரர் படம் மாதிரி திக் திக் திக் திக்ன்றீங்க.
2: யோ இதே துடிப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் அதாயா
1: டாக்டர். அது லப்பு டப்புல துடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க,
2: ரொம்ப டென்ஷன் ஆவீங்க போல இருக்க.
1: ஆமா டாக்டர், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூடிருச்சு டாக்டர்.
2: சரி நான் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும்.
1: சரி டாக்டர். என்ன டாக்டர் சவுண்ட் இது?
2: பேப்பர் கிளிக்கிற சவுண்டியா
1: டாக்டர்? ஆமா. இதுல என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியல, ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க எனக்கு?
2: நல்லா படிச்சு பாருங்க.
1: முத மூணு வரியில புரியல டாக்டர், கடைசி ரெண்டு வரி மட்டும் புரியுது. 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் டியூன் பண்ணுங்கன்னு போட்டிருக்கீங்க, புரியல டாக்டர். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர்.
2: ஆமாப்பா, அடிக்கடி நீ டென்ஷன் ஆகுற. விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 டியூன் பண்ணி அதுல பாட்டை கேட்டினா, அதுல வர ஷோஸ் எல்லாம் கேட்டினா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம்.
1: ஓகே டாக்டர், கேட்டு பாக்குறேன்.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடு.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் விருப்பம்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள் வந்து முகநூலில் கருத்து பதிவுலையும் போட்டு ஒரு பக்கம் காத்திருக்கிறீங்க, எப்பப்பா எங்கள் பக்கம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் வந்துருக்கிறீங்க. 12 பேர் வந்து என்ன தான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் வாழ்த்துக்கள் தான். அதுவும் பக்தி மாலையில் வந்த பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. அதில் பர்வதவர்த்தினி, அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், முகமது மியான், அதற்கு பிறகு கலீல் பொன்னேரியிலிருந்து வந்திருக்காரு, புவனகிரி சுமதி பாபு, இவங்க வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், கமலா வரதன், அடுத்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் சுண்ணாம்பு குளத்திலிருந்து செந்தில் குமரன், அப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்லையும் படிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பக்தி மாலையில் வந்த பாடல்கள் நல்லா இருக்குது, வாழ்த்துகள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வேளையில் அடுத்து பாடல் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சந்திப்பு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், அந்த பொண்ணு பார்க்குற சீன் சொன்னோம்ல, அதையே மனசில் வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன ஒரு சந்திப்பில் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி. மாப்பிள்ளைங்க பெருவாலும் என்ன கொடுப்பாங்க, இப்போ இருக்கிற மாப்பிள்ளைகள் மொபைல் ஃபோனு அந்த மாதிரி பெருசு பெருசாக வாங்கி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன அந்த காலத்தில் வளையல் அந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, யோசிச்சு பார்த்தா நிறையா தோணும். இப்போதைக்கு மூக்குத்தி கொடுத்துருப்பாங்கன்னு கற்பனைக்கு வச்சுக்கிறோம். இப்போ அந்த மூக்குத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மூக்குத்தி தான் அங்கே ஹைலைட். இப்போ அதை வச்சு ஒரு பாட்டு வருது, ஆனால் பாட்டுக்குள்ளே அதை கொடுக்குறாங்களா கேட்டுருவோம்.

பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்கள்ல பொன்னியின் செல்வன் வரியில தேவாவினுடைய இதமான இசையில அந்த அற்புதமான பாடல் காலம் எல்லாம் காதல் வாழ்க படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 6:56 நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். அதாவது சில நேரங்களில் சில விஷயங்கள் அழகு. இந்த வண்டி ஓட்டினா ஹெல்மெட் போனீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். கார் ஓட்டினீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊர் அப்படின்னா 4 சேர்ந்து ஒன்றா சேர்ந்து திருவிழாலாம் கொண்டாடுவாங்களே, அந்த மாதிரி திருவிழாலாம் கொண்டாடினா தான் அதுக்கு அழகு. இங்கே என்ன சொல்கிறாங்க அதே தான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: எஸ்ஏ ராஜ்குமார் சுஜாதா குரல்களில் கலைக்குமாரினுடைய வரியில எஸ்ஏ ராஜ்குமாரினுடைய அற்புதமான இசையில சூரிய வம்சம் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:37 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். அதை யார்கிட்டயாவது சொல்லி அப்படி மனசார சொன்னாத்தான் அந்த இதெல்லாம் தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் உள்ளுக்குள்ளேயே அமைக்க வச்சுட்டு காலம் போக போக போக அது ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுற வரைக்கும், மாறினதுக்கப்புறம் சொல்லக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. நாங்களாம் அப்போ போய் அதை சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே ஒருத்தர் தன்னுடைய கஷ்டங்களை கொஞ்சம் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

கங்கை அமரன் சுவர்ணலதா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடி அந்த பாடல் கஸ்தூரி ராஜா வரையில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில வீரத்தாலாட்டு படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. 7:06 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்கானத்துல இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்துல இன்னைக்கு வெப்பநிலை

எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓரளவு புழுக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னா ஒரே புழுக்க நிலை, ஒரு பெருசாக எதுவும் இப்படியும் இல்லை அப்படி இல்லைனாலும் ஒரு மாதிரி முகம்லாம் அப்படியே வேர்க்கு வேர்க்கிற மாதிரியும் இல்லை, கூலிங்காக இருக்கிற மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி புழுங்கிட்டே ஆயில் வடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லை, அந்த மாதிரி சில நேரத்தில் தோணும். எப்போ பார்த்தாலும் முகம் அப்படி இருக்கிற மாதிரி தோணும். காற்று அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். சில நேரத்தில் காற்று சூடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கோரமாயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூலிங்கான காற்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், முகத்தில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே முகத்தை கழுவிட்டு ஃபேனை போட்டு முன்னாடி போய் அப்படியே கூலிங்காக இருக்கும். சின்ன வயசில் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். இப்போ காற்றுங்க அடிக்க போது கூலிங்காக இருக்கா ஹாட்டாக இருக்கா கேட்டுருவோம்.

0: பக்கம் கேள்வி முடிச்சோம்.
1: 102.3 FM. உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வாழ்க்கையில நம்ம நினைச்சதை அடையிற வரைக்கும் நம்ம கையும் காலும் ஓயவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாட்டுக்குள்ளேயும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க கேட்டுருவோம்.

0: சுஷுநாதன் ஹரிஹரன் குரல்களில் வைரமுத்து வரியில் ஏ ஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் சங்கமம் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1,000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தளமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலீடு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்மாநிலத்தில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆற்றின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் நீர் மேலாண்மைக்கும் ஆற்று கரையோர சுவர் கட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1,000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில்

0: கொல்கத்தா பகுதியில் சர்க்கரை இருப்பு வரம்பு 2000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான சர்க்கரையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்படுவதை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேமிப்பு தொகையில் கூடுதல் பங்கை ஓய்வூதியத்திற்காக மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஓய்வூதிய தினம் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு முதலீடுகளில் ஈடுபடும் மக்கள் ஓய்வூதிய சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். ரத்த தானம் செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தன்னார்வ ரத்த தானம் மூலம் 75% ரத்தம் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரத்த தான தன்னார்வ அமைப்புகளின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் இன்று ரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இதனிடையே தகுதியுடைய அனைவரும் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்வதன் மூலமே பல உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் செய்வது பாதுகாப்பானது. தகுதி உடையவர்கள் அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிக்கு சென்று தன்னார்வமாக இரத்த தானம் செய்யலாம். நாம் ஒருமுறை வழங்கும் இரத்தம் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும், ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாகவும், ஒரு உயிருக்கு புதிய வாய்ப்பாகவும் மாறலாம். ஆகவே இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். தகுதியுள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள். நாம் தானமாக வழங்கும் ரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். இதைவிட பெரிய மனித நேயம் வேறென்ன இருக்க முடியும்?
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தேசிய போர் நினைவிடம் மற்றும் தேசிய காவல் நினைவிடம் குறித்த தகவல்கள்.
3: தேசிய போர் நினைவு சின்னம் கடந்த 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதுதில்லி இந்தியா கேட் அருகே நிறுவப்பட்டது. இந்த நினைவிடம் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் மார்பளவு சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆம் ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையில், இந்த போர் நினைவிடம் ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2018 ஆம் ஆண்டு தேசிய காவல்துறை நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காவல்துறையினரின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுப்பற்றையும் எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்துள்ளது. காவல் பணியின் போது நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த காவல்துறையினரின் பெயர் பட்டியல் இந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு, இயற்கை பேரிடர், சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக பணியாற்றும் காவல்துறையினரின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
0: துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை

0: மேற்கொள்ள அவர் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பதிவு செய்யப்பட்ட விமானம் என்பதால் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்நாட்டு அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் மீது துணை விமானி நடத்திய தாக்குதல் விமான கடத்தல் முயற்சி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர், அமெரிக்காவில் விமானத்தை கடத்தி சென்று நடத்தப்பட்ட தீவிரவாத செயலுக்கு இணையாக இந்த முயற்சி இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான விமான சேவை 6 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாய்மரப்படகு பந்தயத்தில் மனு பிரான்சஸ் பிரின்ஸ் கொரிசின்கல் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இதுதான்
2: Don. Don.
4: 7:25 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 திரைகானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரைகானத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இப்போ வழக்கமாக பண்ற சில விஷயங்கள் நாம வச்சிருப்போம்ல. இப்போ வாட்ச் அப்படின்னா இடது கையில கட்டுபவர்கள் சிலர் இருக்கிறாங்க, சிலர் வந்து மாத்தியும் கட்டுவாங்க, வலது கையில கட்டுவாங்க. அதே போல அந்த மணி தெரியக்கூடிய பகுதியை கையினுடைய மேற்பகுதியில் கட்டக்கூடியவர்கள் சிலர் இருப்பாங்க, அப்படியே கையினுடைய உட்பகுதியில் கட்டக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. இப்படி சில விஷயங்களை நேராக செய்வது, மாத்தி செய்வது, நேரா செய்யறவங்களுக்கு மாத்தி செய்யறது வித்தியாசமா இருக்கும், மாத்தி செய்யறவங்களுக்கு நேரா செய்யறது வித்தியாசமா இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, அதே போல இங்க பாடல்லையும் ஒருவர் காலில் கட்டக்கூடிய கொலுசு எடுத்து கையில் கட்டிக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஏன் கேட்டுருமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்களில் வைரமுத்து வரையில் சந்திரபோஸினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் ராஜா சின்ன ரோஜா படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம் இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தெய்வமணி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலம் கண் போன்றது ஒத்துக்குவீங்க, எதையும் மீட்டு கொண்டு வரலாம், நேரத்தை கொண்டு வர முடியுமா? இன்று காலை போன 6-7 வரையான 1 நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியாது. காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடுறாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஓர் இடத்துல நிக்கிறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக? எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். ஆனால் அந்த சாப்பாட்டை கூட ஒழுங்காக சாப்பிடாம பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம ஓடுறவங்களையும் பார்க்குறோம். எதுக்கு இந்த ஓட்டம்? எந்த இலக்கை நோக்கி, எந்த எல்லையை நோக்கி இந்த ஓட்டம்னு கேட்டால் பதில் சொல்ல பலருக்கும் சிரமமாக தான் இருக்கும். நேரம் போதவில்லை என்று சிலர், நேரம் போகவில்லை என்று நினைப்போர் சிலர். போகவில்லைன்னு சொல்றவங்க உருப்படியான காரியங்களில் ஈடுபடாமல் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு பொன்னான நேரத்தை பொழுதை கழிப்பதுதான் வேதனை. அவசர யுகத்துல நேர நிர்வாகம் என்பது மிகவும் முக்கியமானது. தெய்வமணியம்மா, உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 இந்த கடுதாசி எழுதுறவர் உட்பட எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 தான். எப்படி திட்டமிட்டு நேரத்தை செலவு செய்கிறோங்கிறதுல தான் இருக்கு. அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செயின் திருக்குறள். காலமறிந்து செயல்பட்டால் முடியாத செயல் என்பது இல்லைன்னு காலம் நேரத்தை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுறார். இன்றைய பணத்தை நாளைய தேவைக்காக சேமிப்பது போல நாளை செய்ய வேண்டியவற்றை இன்று செய்ய துவங்குவதன் மூலம் நேரத்தை நன்முறையில் சேமிக்கவும் மிச்சமாகும் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கவும் இயலும். ஒரு கல்லுல 2 அடிப்பதுன்னு ஒரு சொலவடை உண்டு. ஒரே நேரத்தில் 1 வேலைகளை செய்வதன் மூலம் நேரத்தை மிக திறம்பட கையாளலாம். உதாரணம் பாருங்க, பூங்காவில் குழந்தைகள் கூட

0: ஓடி விளையாடுவது. உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சி ஆச்சு, விளையாட்டுக்கு விளையாட்டும் ஆச்சு. தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். துணிகளுக்கு இஸ்திரி போடலாம், காய்கறி நறுக்கலாம், வீடு சுத்தம் செய்யலாம், பயணத்தின் போது புத்தகம் படிக்கலாம், அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். இப்படி எத்தனையோ செயல்கள் இருக்கு. பொதுவாக எந்த ஒரு வேலை செய்தாலும் அது ரொம்ப முக்கியமான வேலைதானான்னு அப்பப்போ சரிபார்க்கணும். எந்த செயலில் நேர விரயம் ஏற்படுதோ அதை கவனமாக விழிப்புடன் இருந்து தவிர்த்திடணும். செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு பட்டியலிட்டு அவற்றின் முக்கியத்துவத்திற்கேற்ப நேரம் ஒதுக்கணும். மிகவும் அவசியமானதை முதல்ல செய்திடணும். பிறரிடம் ஒப்படைக்க முடிந்த செயல்களை, வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை அடுத்தவர்கள்ட்ட ஒப்படைப்பதன் மூலம் உங்கள் நேரம் மிச்சப்படும். இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு இன்னைக்கே முடிச்சிடணும். நாளைக்கு செய்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடாது. அதே போல தெய்வமணி அம்மா, எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கணும். ஒரு பொருளை எடுத்துட்டு பயன்படுத்திட்டு இன்னொரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு தேவைப்படும் போது தேடுறது நேர விரயத்துக்கு வழிவகுக்கும். உடற்பயிற்சிக்கும் தியானத்துக்கும் கட்டாயம் நேரம் ஒதுக்கணும். வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறை எங்காவது சுற்றுலா போயிட்டு வரலாம். இது நமக்கு, நமது உடலுக்கு, மனதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தினமும் ஒரே வேலையை செய்யும் போது ஒரு சிரமம், ஒரு தொய்வு ஏற்படும் இல்லையா? அந்த தொய்வை போக்குவதற்கான ஒரு மாற்றம்தான் இந்த சுற்றுலா என்பது. காலையில் அன்றாடம் எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு என்னென்ன வேலைன்னு திட்டமிட்டு அதை முறையா கையாளணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும், பார்க்க நேரம் இல்லாட்டாலும், கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
3: இந்த வேளை 7:35, 8 நொடி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணம்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த வேளையில் பாடல்கள் எந்த பாதையில் பயணிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vivitbharathi/tamilfm103.3 பக்கத்தில் போஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன். 7:50 வாக்கில் கண்டுபிடிச்சிங்கன்னா போடுங்க. கண்டுபிடிக்க முடியலனாலும் என்ன பாதையில் பயணிக்கிறது கண்டுபிடிச்சி போடுங்க. ஆனால் உங்களுக்கு குழு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதாவது 7 தெரியும்னு சொல்லி மதியானமே சொல்லிட்டேன். சி என்ற எழுத்தில் வந்துச்சா, இப்பயுமே அதே மாதிரி முதல் எழுத்துக்களை கவனிங்க, எந்த பாதையில் போகுதுன்னு கண்டுபிடிச்சி போடுங்க. ஓகே, முதல் பாட்டு. இங்கே ஒருத்தர் ஜாலியாக ஆடுறாரு. எப்படி ஆடுறாரு அப்படின்னா, ஒரு கலர் கிளாஸை மாட்டிக்கிட்டே ஆடுறாரு. ஏன் ஆடுறாரு கேட்டுருவோம்.

0: தேவா பாலச்சந்திரன் குரல்கள் ரோகேஷ் வரியில ஜிவி பிரகாஷ்குமாரனுடைய அட்டகாசமான இசையில தெரியப்படுத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமனார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தேலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப்

0: என்பது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: 7:43 பத்தினுடைய தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் அப்படியே ஒன்று ஒன்றா இனிமேல் வரும், அதை வச்சு கேளுங்க. முதல் எழுத்தை மட்டும் வச்சு யோசிங்க அப்படின்னு சொல்லி காலையில் சொன்னோம், அதையும் பிடிச்சிக்கோங்க. அதாவது காலையில் மதியத்தில் சொன்னோம், 2 மணிக்கு போச்சு இல்லையா எங்கள் ஸ்டைலில், அதில் வந்து சீயை பிடிச்சிக்கோங்க. இப்போது ஒன்று ஒன்றா வரும், நீங்களே கண்டுபிடிங்க. இப்போது அந்த மரங்கள் வளர்க்குறதுலாம் சில பேருக்கு ஆசையாக இருக்கும், அது ஆரம்பத்தில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது போக போக போக மகிழ்ச்சியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு கடினமான வேலையாக மாறி போயிடும் சிலருக்கு. அதனால் தண்ணி ஊற்றாமல் விட்டுருவாங்க. அப்படி ஊற்றாமல் விடுபோது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செடி குடிகள் கொஞ்ச நாளில் இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிடும். சரியாக கவனம் இல்லைன்னா அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களில் அந்த மாதிரி ஒரு காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ எதுக்கு சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் தண்ணி ஊற்றணும்னா சில நேரங்களில் அது வளரும், இல்லாட்டி பட்டு போயிடும். இதுதான் நிலைமை. ஆனால் இங்கே பாட்டுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இவங்க பார்த்தாலே போதும், எங்கள் பூங்காவில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் மலர்ந்துருங்க அப்படின்றாங்க. ஏன் சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் வைரமுத்து வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் சிவாஜி படத்துக்காக கேட்டு முடித்தோம். ஏழு மணி 50 நிமிடம் 36 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா முயற்சி பண்ணிருக்கிறீங்க. மாதவரம் வீரராகவன் அவர் வந்து மை மைன்னு முடிச்சிருக்காரு, நல்லா ட்ரை பண்ணுறாரு. அடுத்து வந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜன் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அடையாளம் மட்டும் ஆசூரர் மாஜஸ்ரீ, நடிகர் சிவாஜி கணேசன் கரெக்டாக அப்படின்னு இருக்கிறீங்க. அப்புறம் வேறு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து பாடல் வந்து ஜி அப்படிங்கிற வார்த்தையில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க. ஆனால் அடுத்த பாட்டு ஜி கிடையாது, வாஜி வாஜின்னு சொல்லிச்சு, இப்போ சிவாஜியே வரப்போகுது. ஆமாம், கிட்டத்தட்ட காலையில் மத்தியானம் வந்து நம்ம சீன்னு ஆரம்பித்தோம், இப்போ நடுவில் வாஜின்னு வந்துச்சு, ஜித்து ஜில்லடியில் ஜி வந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அப்படிங்கிற பேர் கிடச்சிரும். ஸோ காலையிலிருந்து செலிப்ரேட் பண்ணிப்பீங்க. அதை அப்படியே கனெக்டிவிட்டியாக கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சால தான் கிடச்சது இந்த பாட்டு. வேறு யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் சிலர் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லியிருக்கீங்க. அடையாளம் மட்டும் ஆசிரமராஜ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. கடவுள் அந்த பாட்டு கே வி ஜெயசீலன் ஜீவன் அப்படிங்கிற தலைப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஜீவன் நல்லா இருக்குது, நான் எதிர்காலத்தில் தேவைன்னா இதெல்லாம் பயன்படுத்திக்கிறேன். அப்புறம் வேறு யாராவது இருக்கீங்களான்னு பார்த்தா எல்லோரும் வணக்கமும் வாழ்த்துக்களை தான் சொல்கிறீங்க. நடராஜன் சுப்பையா, அப்புறம் அடுத்து வந்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அதுக்கு பிறகு வந்து இருக்கக்கூடியவங்க பர்வதவர்தினி, அவ்வளோதான் ஏற்கனவே. அடுத்து மயிலை பட்டாவை வந்து பாட்டுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் ப்ரோமோ ஒன்று வந்துச்சு இல்லை, என்னங்க டாக்டர்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பழசுங்க, புதுசாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க பட்டாபி சார், நீங்கள் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க, எல்லோரும் சிறப்பாக செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் சுண்ணாம்புக்குளம் செந்தில்குமரன் வந்திருக்காரு, அவங்களும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்து நாட்டுக்குள்ளே என்னை பற்றி கேட்டு பாருங்க அப்படின்னு உள்ள ஒருவர் சொல்கிறாரு, அவரும் இன்னொருத்தரை சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலேஜா குரல்களில் சந்திரபோஸினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் விடுதலை படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இது வந்து 1986 ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த விடுதலை படத்திலிருந்து வந்தது. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் இந்த வேளை 7:55 இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டு இருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டால் அவ்வளவுதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றிக்குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை. தனக்கே ஆபத்து வரலாம்ங்கிறத பற்றியும் கவலைப்படலை. தான் ஒரு குடியரசுத் தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்தில் இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு. அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான்.

0: உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான், வாழ் வாழ்ன்னு கத்துறான். கரையில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள்ளு தைச்சது மாதிரி ஒரு உணர்வு. உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன்னு தெரியுமா? அவன் நேத்துக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும். அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 102.3 FM. இந்த வேளையோட நானும் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அழகான நாளில் அட்டகாசமான தருணத்தில் சந்திக்கலாம். இனி 8 மணிக்கு நீ கோர் நாள் நிகழ்ச்சியில் உங்களை இன்னும் மகிழ்விக்க RJ ஆனந்த் காத்துட்ருக்காரு, தயாராக இருக்காரு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உருவலுக்கும் பிபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மென மெரடியான இரவு பொழுது நேரம் 8:01 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த மெரடியான இரவு வேளையில நீ கோரினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கோரினால இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, விபத் பாரத் தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நீ கோரினால பேச போகிறது, நமக்கு வந்து அடம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். எப்போ சின்ன வயசில் இப்போலாம் எப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட அடம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அது வேணாம்ப்பா, இது வேணாம்ப்பா, எதுக்குப்பா அதை கேட்குறேன், இதுக்குப்பா இதை கேட்குறேன்னு. பட் சின்ன வயசில் 90s வந்து பார்த்திங்கன்னா, நாம் அடம் பிடிச்சிருப்போம். ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேண்டசி கேரக்டர் இருந்தால் அந்த ஃபேண்டசி கேரக்டரோட ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், இல்லைனா போட்டு தரையில் ஆன் அழுதுட்டு இருந்துருப்போம் இல்லையா. அப்படி நீங்கள் சின்ன வயசில் அடம் பிடிச்சி வாங்கின ஒரு பொருள் என்ன உங்கள் வீட்டில் அப்படின்றத நேரத்தில் கால் பண்ணி சொல்ல போறீங்க. கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படி நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படி நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் விபத் பாரதி தமிழகம் 102.3 மூணல் பக்கத்தில் போயிட்டு, நீங்கள் சின்ன வயசில் அடம் பிடிச்சி வாங்கின பொருள் என்ன அப்படின்றது. இப்போல்லாம் வந்து அடம் பிடிக்கிறது கூட கிடையாது. குழந்தைங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் மட்டும்

0: சொல்லுங்கள் அதில் போட்டு விட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் ஒரு நினைவுகள் தானே நமக்கு அப்பப்போ சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் சின்ன வயசில் அடம் பிடிச்சி வாங்கின பொருள் என்ன அப்படின்றத அந்த நேரத்தில் நீ கோரி நல்ல பேச போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க, எடுத்து அப்படியே பேசிடலாம். அவங்க சின்ன வயசில் வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கின பொருள் என்ன அப்படின்றத. வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கும்பகோணத்தில் சோகஞ்சி கூட்டு சங்கர் பேசுகிறேன் சார்.
0: சங்கர், சொல்லுங்கள் சங்கர் சார்.
1: எனக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து இந்த அரவண்டி சைக்கிள் தான் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஓட்டி ஓட்டி நல்லா
0: இருக்கிட்டேன்.
1: அந்த வண்டி வேணும்னா ரொம்ப அடம்பிடிச்சேன்.
0: வீட்டில் அடம்பிடிச்சிங்க? அரவண்டி சைக்கிள் கொடுத்தா வீட்டில் இருக்கேன், இல்லைன்னா இந்த நேரத்துல நான் வீட்டு விட்டு கிளம்புறேன், என் ட்ரெஸ் ரெண்டு எடுத்து பையில வைங்கன்ட்டு
1: அடம் பிடிச்சிட்டேன். அந்த ஒரு வாரத்தில் அப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அந்த பார் இல்லாமல் சைக்கிள் லேடி சைக்கிள் மாறி
0: ஆமா
1: அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க.
0: கீழே கீழே விழுந்துறாங்க.
1: ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த சைக்கிள்.
0: ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்னும் வச்சிருக்கீங்களா?
1: அது வந்து பெரிய காசு, அப்போ வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி. இந்த சைக்கிள் வந்தோடனே ஒரு நல்லா தொடச்சி வச்சு, நல்லா வச்சு வச்சு, நல்லா அழகுப்படுத்தி, நல்லா எக்ஸ்ட்ரா சாமான்லாம் செட் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் சார். அந்த சைக்கிள் இன்னுமே என்கிட்ட இருக்கு அந்த சைக்கிள்.
0: ஓகே, அப்போ நீங்கள் அடம் பிடிச்சி வாங்கினது சைக்கிள்.
1: ஆமாம்.
0: வணக்கம் வித்பார் தமிழகம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நாகப்பட்டினத்திலிருந்து சிவபாலன் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சிவபாலன் சார், நாகப்பட்டினத்துலேருந்து.
2: ஏன்னா உங்ககிட்ட பேசுறது, ஆனந்த் சார்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆர்வத்தில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லைன் கிடச்சிருக்கு.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சார். சிவபாலன் சார்,
2: நம்மளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளைகள் ஆசைப்படுற பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எம் ரேடியோ மட்டும்தான் சார்.
0: ஆசைப்படுற பொருள் நிறையா இருக்கும், அதை அடம் பிடிச்சி வீட்டில் கேட்டு
2: அடம் பிடிச்சி வீட்டில் பேச சண்டை போட்டு வாங்குறது எஃப்எம் ரேடியோ தான்.
0: எஃப்எம் ரேடியோ சின்ன வயசுலேயே கேட்டிங்க?
2: சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கோட ஒரு பிளைண்ட், அதனால எனக்கு அதான் பிடிக்கும்.
0: ஓ சூப்பர், கிடைச்சிச்சு வீட்டில்.
2: கண்டிப்பாக வீட்டில் கிடைச்சிட்டு இப்போ தெருவுக்கு ஃபுல்லாகவே நான் தான் வச்சுட்டு இருக்கேன். விபத் பாரதி தமிழ் பண்பலே.
0: ஓகே, அந்த பாட்டு ஓடிச்சுனாவே சிவபாலன் பாட்டை போட்டு விட்டாருன்னு அர்த்தம்.
2: கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். ஹலோ, பேச வேணாமா? ஹலோ, வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: செங்கோடு குமார் பேசுறேன் சார்.
0: குமார், சொல்லுங்க குமார் சார்.
3: சார், சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் அடம்பிடிச்சு வாங்கினது புலாங்குயில் சார்.
0: இது புலாங்குயில்?
3: புலாங்குயில். ஆமா சார்.
0: என்ன பாட்டை பார்த்து உங்களுக்கு
3: படிக்கும் போது, ஆறாவது படிச்சுன்னு இருக்கும் போது இந்த புலாங்குயில் வாங்கணும்னு எங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம்பிடிச்சு சார். படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு புல்லாங்குழி அப்படின்னு என்ன செம்மாதிரியா சார். அப்படியே அடம்பிடிச்சு நான் அந்த புல்லாங்குழி வாங்கினேன் சார்.
0: வாங்கி என்ன வாசிச்சீங்க அதுல? ஊன்னு சத்தம் வந்துச்சு.
3: அதாவது வந்து நல்லா இது பண்ணி சின்ன வயசுல தெரியாதுல நமக்கு அந்த புல்லாங்குழி வாசி இது பண்ணி பண்ணும் போது அது சின்ன வயசுல நம்ம ஒன்னும் தெரிய தெரியல.
0: ஆமா
3: ஆமா, அதெல்லாம் வந்து நான் பண்ண அடம்பிடிச்சு நான் வாங்கினேன் சார். அந்த புல்லாங்குழி
0: பாட்டுல எல்லாம் பூவே செம்பூவேன்னு புல்லாங்குழி சத்தம் வருது, நம்ம ஊதுனா மட்டும் பூ பூ அப்படின்ற சத்தம் தான் வருதுண்ணா.
4: அஞ்சு ஆனா அது எங்க ஆயிட்ட வாங்கி எப்படியாவது வாங்கிருவோம் அந்த வண்டிய.
0: அதுக்குதான் அந்த கேரக்டரே இருக்கு, ஆயாங்கிற கேரக்டர்.
4: ஆமா ஆமாங்க ஆமாங்க.
0: அப்படி போய் ஒரு சென்டிமெண்டா ஆயா வாங்கி தந்ததுக்கு அப்புறம் ஆயாவை கண்டுக்க மாட்டோம்ல.
4: அப்புறம் நாங்க எங்க கண்டுக்கிற மண் விளாட போயிருவோம்
0: மண்ணுல. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம்.
5: நண்பருக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
5: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி
5: சார். எனக்கு 20 வயசு இருக்கு சொல்றேன் சார். இப்ப 60 வயசு ஆகுது.
0: சரி,
5: 20 வயசுல இருந்து நான் பாட்டு கேட்டுங்கிறேன் சார். எங்க அப்பா அடம் பிடிச்சி ரேடியோ ஒண்ணு வாங்கி கொடு ரொம்ப நாளா கேட்டுங்க சார். நாங்க பஞ்சாயத்து போட்டு தான் கேட்டு கொடுப்போம் பாட்டு சார். அது விட்டு விட்டு எனக்கு ரேடியோ வாங்கி கொடுங்க சார். வேற அப்புறம் ஒரு ரேடியோ அடம் பிடிச்சி அதுவும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு சார். எங்க அப்பா
0: அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா?
5: ரேடியோ தான் வாங்கி கொடுத்தாரு சார்.
0: ரேடியோ வாங்கி கொடுத்தாரா?
5: நம்ம விபத் பாரதி கேட்கணும்ல, அதுக்காக வாங்கி கொடுங்க.
0: இதெல்லாம் லாஸ்ட்ல ஒரு ஃபிட்டிங், விபத் பாரதி கேட்கணும்னு எஃப்எம் கேட்கணும். ஓகே, வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: சார் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
6: ஒரே சைக்கிள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் கடை வச்சிருந்தோம் ஊர்ல. அப்ப வந்து என்ன

0: அவன் பஞ்சராகி கூட்டுறானா எண்ணெய் சொல்லி கொடுத்துருவான்.
1: அவன் போட்டு விட்டுருவாரு.
0: ஆமா, ஏதாவது பெல்லு அடிச்சு அடிச்சு அது லூஸ் ஆயிடுச்சுனாக்கி ஒன்னு எண்ணெய் சொல்லி கொடுத்துருவான். அதனாலே சண்டை போட்டு அவனுக்கு வேற சைக்கிள் எனக்கு வேற சைக்கிள் வேண்டி சொல்லி அப்ப 150 ரூபாய்க்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதுலயும் மறக்க முடியாம ஒரு பெரிய சைக்கிள் அன்னைக்கு விலைக்கு 150 ரூபாய், அது 77 நான் சொல்றது.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். நன்றி. சைக்கிள் பாருங்க, கண்ணாடி 5 ரூபா, எவ்வளவு ஒர்த்து பாத்தீங்களா? இது மாதிரிதான் பேசிட்டு இருக்கோம். பேசுறதுக்கு முன்னாடி டிஷும் படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. சுகேந்தர் சிங், காயத்ரி குரல, நான் முத்துக்குமார் வரிகள், விஜய் ஆண்டனி மியூசிக்ல பாட்டு கேட்டுடுவாங்க.
2: வெல்கம் டு தி கிளப்.

0: தான் சின்ன வயசில் அடம் பிடிச்சி அப்பப்போ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கதிரவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்த்துக்கள் வணக்கம், வாழ்த்துக்கள் வணக்கம்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதவரம் வீரராகவன் வந்து நிலா ஒளி வணக்கம் அடம் பிடித்த மட்டமல்ல அடங்காமல் வாங்கிய பொருள், எதுக்கு ரெண்டு ஆவலை போட்டுட்ருமேன்னு போட்டுட்ருக்காரு. இந்த முட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக அந்த கொம்பில் சுற்றி இருக்கும் வண்ண முட்டாய், அதுதான் வந்து வாங்கணும் அடம் பிடிச்சி வாங்கிட்டு இருப்பேன் எப்படியாச்சும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதெல்லாம் அப்புறமா அவங்க அம்மா சொன்ன செய்தி, இதுக்கு தான் நீ அடம் பிடிப்ப சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் ஏதோ வந்து அவருக்கு பிடிச்ச வந்து ஒரு தின்பண்டம் வந்து வாங்குறதுக்கு அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்ருக்கிறாரு வீரராகவன் மாதவரத்துலேருந்து. அடுத்த நேர் வணக்கம் வித் பார் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் மனோகரன் சார்.
1: அதாவது சின்ன வயசுல நானும் எங்க பாட்டி தாத்தா எல்லாரும் தஞ்சாவூர் போய் திருமணி எடுக்க போனாங்க. போறப்ப அப்ப என் ஃப்ரெண்டு போட்டிருந்தான் அவன் சட்டை, அந்த டெர்லிங் சட்டைன்னா அப்ப வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அந்த டெர்லிங்
0: சட்டான்னு.
1: அது வந்து வேற சட்டா எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு அந்த சட்டை வேண்டாம்.
0: அது அப்படிதான் சார் எடுத்துட்டு வருவாங்க, இதான் உனக்கு நல்லா இருக்குன்றாங்க.
1: இதுதான் நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் வண்டி போது எல்லா பக்கமும் வண்டி வந்துகிட்டு போயிட்டு இருக்கு, நான் அப்படியே மண்ணில் உட்காந்துட்டேன்.
0: உட்காந்து
1: அந்த சட்டை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
0: அதுவும் போராட்டமே பண்ணிருக்கீங்க சட்டைக்காக.
1: ஆமா, அது வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு உட்காந்தவன. அப்புறமா போய் மறுபடியும் அந்த சட்டையை வாங்கி கொடுத்தா வரைக்கும் அது அப்புறம் வாங்கிய கையில கொடுத்தவனு தான் நான் பேசாம வந்தேன்.
0: வந்தா வந்தீங்க.
1: ஆமா,
0: சட்டைக்கு இவ்வளவு அக்கப்பூர்.
1: ஆமா,
0: வணக்கம் மித் பார் தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: கும்போணம் வட்டம் திருப்புரம்பியம் கிராமத்துல இருந்து பேசுறேன். ஏன்
0: பேர் சொல்லுங்க சார்?
2: என் பேர் தீனா செந்தில்.
0: தீனா செந்தில், முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமாங்க ஆமாங்க.
0: எப்படி இருக்கு ரேடியோல பேசுறது, எஃப்எம்ல பேசுறது?
2: நல்லா
0: இருக்கு. இன்னைக்கு தான் கிடைச்சது. சூப்பர், சொல்லுங்க செந்தில்.
2: எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அடம் பண்ணிருக்கேன். அடம் பண்ணாலும் அவங்க கிட்டத்தட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு எனக்கு சீக்கிரம் கொடுக்கல. அப்புறமேல ரொம்ப அடம் பண்ணி அந்த வியாபாரத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க.
0: கடையவே லீவ் விடுற அளவுக்கு பண்ணிருக்கீங்க நீங்க.
2: அந்த அளவுக்கு பண்ணிட்டேன். வர மக்கள் யாரையுமே வியாபாரம் பண்ண விடாத வரைக்கும் நான் பண்ணி அதுக்கப்புறம்
0: வணக்கம்.
3: வணக்கம் அமுதா பேசுறேன்.
0: அமுதா மேம்,
3: எனக்கு ரொம்ப ரேடியா மேல ஆசை, ரொம்ப ரேடியா தான் அடிக்கடி சின்ன வயசுல அது கேட்டு வாங்குவேன். அதுல வந்து அடிக்கடி அப்ப கரண்ட் இல்லாதனால பேட்டரி போயிடும்.
0: சரி,
3: அந்த இனிப்போ பேட்டரி எவரடி பேட்டரி அது போயிடுச்சுன்னா ரொம்ப அழுது அடம் பிடிச்சு நாலு பேட்டரி போடணும். அப்ப ரொம்ப பெரிய குடும்பம் தான், கஷ்டமா இருக்கும், வாங்கியே தரமாட்டாங்க. அப்போ தொல்லை பண்ணி வாங்கி போட்டு அந்த ரேடியோக்கு தான் அடிக்கடி ரொம்ப ரேடியோ மேல தான் சார் ஆசை.
0: வாரத்துக்கு ஒரு பேட்டரி வாங்கிப்பேன் சொல்லிப்பாங்களோ?
3: வாரம் எல்லாம் இல்ல, வாரம் இல்ல,
0: தீந்துடும். ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழகம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
4: சஞ்சய் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் மாமுடி.
0: சொல்லுங்க சொல்லுங்க இக்பால் சார்.
4: எனக்கு வந்து அடம் பண்ணதா நினைவு இல்ல, நான் சமத்துல.
0: சரி,
4: அதனால எனக்கு நினைவு தெரிஞ்சு முன்னாடி அடம் பண்ணி அடம் பண்ணிக்கணும்னு தெரியல சார். தலைப்பு சிறப்பான தலைப்பு, பழைய ஞாபகத்தை கொண்டு வந்துட்டீங்க. அதான் நிறைய பழைய நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லை சார், அதான் சொல்லாங்க சார்.
0: மறந்து போச்சு.
5: பாக்கெட் ரேடியோ ஆமா சார், 35-40 வருஷத்துக்கு முன்னே பாக்கெட் ரேடியா சார். எனக்கு அப்பத்துல இருந்தே ரேடியா மெமிசாரதெல்லாம் அப்பத்துல இருந்தே கேட்பேன்.
0: வீட்டுல அதான் அடம் பிடிச்சி கேட்டு வாங்கினீங்க?
5: ஆமா சார், அப்படிதான். நான் எங்க ஊருக்கு

பிரணத்துள்ளான பாடல் கேட்டு முடித்தோம், கேட்டுட்ருக்கோம். நீ குறை நல்லா பேசிகிட்ருக்கோம். நீங்கள் சின்ன வயசில் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் அடம் பிடிச்சி வாங்கின ஒரு பொருள் இந்த நேரத்தில் ஞாபகம் வரும். நிறையா வருஷ வருஷம் ஒரு அடம் பிடிப்போம், பட் இந்த நேரத்துக்கு டக்குன்னு உனக்கு ஞாபகம் வரும்ல. அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கின பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் இரவு வணக்கம்லாம் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்குலாம் நன்றிகளோட. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சார் 1981 கொஞ்சம் அப்படியே ஒயின் ரீவைண்ட் போய் போய் பார்த்தீங்கன்னா, ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது ஒரே ஒரு ஐஸு கேட்டேன் சார். இந்த ஐஸுக்காரன் பேம் பேம் பேம் பேம், அது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஐஸுக்காரனும் வந்து பேம் பேம் பேம் பேம் பேம் அழுத்துவார். ஒரு ஐஸு கேட்டேன் சார், ஒரே ஒரு ஐஸு. அந்த ஐஸ் எங்கள் அப்பாட்ட கேட்டப்போ 5 பைசா அதை வாங்கி கொடுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார், ஆனால் நான் ஐஸ்

0: திருச்சி பாதையில கரூர் மயிலம்பட்டி ஊருக்கு போனா செல் முன்கூட்டியே நல்லா ரெடி பண்ணி பக்காவா எடுத்துருவேன். இப்பெல்லாம் சார்ஜர் ரெடியா தான் வந்துருச்சு,
1: இன்னைக்கு
0: சார்ஜர் ரெடியா வச்சிருக்கேன்.
1: ஓகே மச்சக்காரி பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டுவங்க தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணினோ எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.

0: 8:25 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கோரினால சின்ன வயசுல நீங்க அடம் பிடிச்சி உங்க வீட்டில் வாங்கின ஒரு பொருள் என்ன அப்படின்றதுதான் நீ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்ல நடராஜன் சுப்பையா புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் பாடல்கள் மிகவும் விரும்பி கேட்பேன், அப்படியே உட்கார ஆரம்பிச்சேன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு பாட்டாக கேட்டு நான் ரசிச்சிட்டு இருப்பேன். அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஆசைப்பட்டு கேட்டது வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் தான். அப்புறம் அந்த ப்ளஸ் அந்த வானொலியை இன்னும் நினைவு சின்னமாக நான் வைத்துள்ளேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கி கொடுங்க, நான் அதில் பாட்டு கேட்டுகிட்டே உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன், அதை மட்டும் கேட்டுட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு சின்ன வயசில் நான் அடம் வாங்கினது ஒரு டேப் ரெக்கார்டு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் பிரியதர்ஷன் வந்து ஒவ்வொரு வருஷம் பர்த்டே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புத்தாடை வேண்டுமென்று கேட்டு நிற்பேன். ஆரஞ்சு மிட்டாய், சீரக மிட்டாய், இதெல்லாம் வந்து சின்ன வயசில் இப்போ நினைக்கும் போது ஒரு இன்பமாக இருக்குது ஐயா அப்படின்ற மாதிரி. புத்தாடை அதாவது ட்ரெஸ்ஸு பிறந்தநாள் தோறும், இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிறந்த தேதியை மாதம் மாதம் கொண்டாடுற அளவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு போட்டு வைப்போம், ஆனால் வெளியில் எங்கேயாச்சும் போகணுன்னு கிளம்பும் போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன், எந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து ரெண்டு பிளைன் ஷர்ட்டு ரெண்டு கட்டம் போட்ட சட்டை தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டம் போட்ட சட்டை கொஞ்சம் கசங்கி இருக்கிற மாதிரி இருக்குது, பிளைன் சட்டை ஓகே கல்யாணத்துக்கு ஒரு வேட்டி ஈட்டி கட்டிட்டு அப்படி போட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குழப்பமே இருக்காது. இப்போ வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ் எடுத்து வச்சுருவோம், எதை போட்டு போகிறதும் ஒரே குழப்பமாக இருக்குது. அதில் வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தாட்டி ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி போடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா போட்டு ட்ரெஸ்ஸே போடணுங்கிற எண்ணமே நமக்கு வர்றதில்லை. ஆனால் இவர் வந்து பிறந்த நாளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போடணும் அப்படி சொல்லி அடம் பிடிச்சி நான் அதை தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்காரு. ராஜாகனே சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பைபாஸ்லேருந்து அப்படிலாம் நான் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப நல்ல பிள்ளை சார், வீட்டில் வந்து எதுக்குமே நான் அடம் பிடிக்க மாட்டேன், இதுதான் வேணும் வேணான்னு சொன்னாங்கன்னா நான் விட்டுருவேன். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அடம் பிடிச்சேன். அது என்னன்னு கேளுங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பொண்ணு மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் ஒரே அடம், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆஹா ஆஹா, இது வல்லவா அடம் அப்படின்ற மாதிரி, இது வல்லவா அலட்சியன்ற மாதிரி அடம் பிடிச்ச வந்து இந்த கல்யாணம் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வீட்டில் சொல்லி ஒரே அடம். அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நான் பிடிச்ச ஒரே அடம் அது மட்டும்தான். ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அடம் பிடிச்சிருக்கேன் வேண்டாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இது எல்லாருக்கும் தோன்றதா, இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது. அதெல்லாம் ரொம்ப அழகாக ஜாலியாக தான் அவரும் சொல்லியிருக்காரு. ராஜா கணேஷ் இன்னும் நிறைய பேர் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் மலையாளம் பேசுகிறேன் சார்.
0: பேர் சொல்லுங்கள் சார்.
1: வசந்த் டெய்லர்.
0: வசந்த், சொல்லுங்கள் வசந்த் சார்.
1: எனக்கு வந்து தூக்கத்திலே ஃபேன் வழி வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டேன் சார், காலையில் பார்த்தா வாங்கி வச்சுருந்தாங்க சார்.
0: அப்படி அந்த அளவுக்கு
1: ஒரு நாள் நைட்டு தூக்கத்தில்

0: சொல்லுங்க.
1: உங்கள் வானொலி வந்து உங்க உங்க பக்கம் தான் சார் எங்க பாரு எல்லாரும் திசை திருப்பியாச்சு.
0: திசை திருப்பிட்டீங்களா?
1: ஆமா, விவேக் பாரதியின் எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் கூறுவது கதிராமங்கலம் மீனா சுவாமி தான் மீண்டும் வராங்க. எனக்கு இந்த இது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சார், ஆதி வந்து நம்ம ஒரு எஃப்எம் பைத்தியம்.
0: சரி,
1: அதுல இருந்து எங்க போனாலும் எஃப்எம் செட்டை கையில் தூக்கி போவான்.
0: ஓகே,
1: அது எங்க போனாலும் பஸ்ல போனாலும் இப்பயும் அந்த பஸ்ல போனாலும் என் ஒய்ஃபு பக்கத்துல இருந்துட்டு எங்க பைத்திய மாதிரி பஸ்ல பேசாதீங்க, கண்டக்டர் வந்து என்ன கூப்பிட்டு இல்லாம உலகிட்டே வர பாட்டு பாடிக்கிட்டே வர அப்படி அப்படிங்கிறாரு. இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான இதுனா, இன்னைக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு 67 வயசு 68 வயசு ஆகும், இன்னைக்கும் அதே பழக்கம் தான் இன்னைக்கு நினைச்சிட்டு
0: இருக்கு. பாட்டு பாட்டே போவீங்க?
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க அமே சார்.
2: ஸ்கூலுக்கு
0: போறதுக்கே
2: போறதுக்கு எங்க அப்பா வந்து அடிச்சு ஒட்டி போய் விட்டுருவாரு. நான் ஒரு வீட்டுக்கு வர கட்டிமே ரயில்வே டிராக் வழியா
0: வந்துருவேன்.
2: அது மறக்க முடியாத அனுபவம். ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: அவர் அந்த பக்கமா வந்தா நீங்க இந்த பக்கமா வந்துருவீங்க?
2: வந்துருவோம் சார்.
0: ஓகே சூப்பர்,
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல தூது வருமா கக்க படத்துல இருந்து சுனிதா சாரதி ஃபெபி மணி உங்களோட குரலா தாமரை வரிகள் ஹாரிஜர்ஜ் மியூசிக்ல கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: 8:36 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். நீ கோரினால நீங்க சின்ன வயசுல அடம்பிடிச்சு உங்க வீட்டில் வாங்கின பொருள் என்ன அப்படின்றது தான் பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், பாட்டு நல்லா இருக்கலாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவரோட ரெடில் ஹயாத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார், ரம்ஜான் பண்டிகைக்கு வந்து மேட்சிங் மேட்சிங் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு பேண்ட்டு, கருப்பு ஷர்ட்டு, கருப்பு கண்ணாடி, இது மூணுத்தில் ஒன்று கிடைக்கலனா கூட நான் பண்டிகையே கொண்டாடலன்னு வச்சிக்கிங்களேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து அடம் பிடிச்சி கருப்பு ஷூ அதை விட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து கருப்பு பேண்ட்டு, கருப்பு கண்ணாடி, கருப்பு ஷூ, கருப்பு சட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிளாக்காக அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறதே வந்து ஒரு புது பைக் வாங்கினேன் இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறது பல பல பலவன் இருக்கணும்ட்டு இதுதான் நான் எங்கள் வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கினதான் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி ரெடில்ஸ் ஹயாத் பாஷா சொல்லியிருக்காரு. கலீல் அகமது பொன்னேரிலேருந்து என்ன சொன்னான்னா, எங்கள் மாமாவுக்கு வந்து கல்யாணம், அப்போது வந்து எனக்கு 7 வயசு, எங்கள் அம்மா அப்பா பேண்ட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்கண்ணா, அதெல்லாம் வேணாம், கோட் சூட்டு தான் வேணும். என்ன மாமா கல்யாணம், ஒரு பேண்ட்டு சூட்டை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே என்னை வந்து நீங்கள் வந்து ஒப்பேத்திடலான்னு பார்க்கலீங்க. யார் நான், யார் அகமது, கலீல் அகமது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேண்ட் ஷர்ட் முன்னாடியே சொல்ல வேண்டியதான்டா, அது எனக்கு தெரியுமா நீங்கள் இதை எடுக்க போகிறீங்கன்னு. அதனால் கோட் சூட்டு, கண்ணாடி, வாட்சு, அதுவும் வாட்ச், இந்த ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 90s வந்து வாட்ச் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வாட்ச் கட்டினதுக்கப்புறம் தான் அது மேட்சிங் இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை மணி பார்க்கலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த சின்ன முள்ளில் பெரிய முள்ளு மணி பார்க்குறதுக்கே நமக்கு 8வது பாஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பேண்ட் ஷர்ட் வேணால், எனக்கு கோட் சூட்டு தான் வேணும்னு எப்போ 7 வயசில் பார்த்துங்க, அப்போனா எப்படி அடம் பிடிச்சிருப்பேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய நேர்கள் மீண்டும் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டுருக்கீங்க, அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம் விபத் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்துலேருந்து பேசுகிறீங்க.

0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சுந்தரமதி சார்.
1: நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிற ஆறாம் கிளாஸ் சேர்ந்தப்போ எங்க ஊர்ல இருந்து 6 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்க சைக்கிள் எல்லாம் கிடையாது அப்போ. பாக்ஸ் அது பையில இடது கையில வந்து பை எடுத்துக்கணும், வலது கையில டெபிள் பாக்ஸ் ஒண்ணு, அந்த பிடியாற்றக்கல்ல அலுமினியம் பாக்ஸ் எடுத்து போவோம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பசங்க எல்லாம் கொண்டு வருவாங்க, இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு டைம்ல எங்க அப்பாவுக்கு என்னன்னா, அண்ணன் எடுத்து போனா இல்லையா, அவன் பாஸ் பண்ணான் இல்லையா, அதுக்கோசம் அவங்க அந்த இதுக்காசம் அப்படி கொடுப்பாங்க. அவங்க போனே ஒரு பசங்க எல்லாம் மத்தியானத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு அந்த வயசுல தெரியாது, 10-11 வயசு ஒரு வாரம் சாப்பிடவே இல்ல. அடம் பிடிச்சு எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஒரு சின்ன எவ்வளவு சொல்ற டெபிள் பாக்ஸ், அப்போ 10 ரூபாய் பாக்ஸ் டெபிள் பாக்ஸ், அது கொண்டு வந்தோடனேதான் நான் போனேன். நான் வந்து நான் அடம் பிடிச்சு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா சொன்னாரு. வந்து அதை நான் கேட்டுட்டேன். நான்
0: என்ன சப்ஸ்டிட்யூட் நினைச்சீங்களா அப்படின்ட்டீங்க. ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழ் ஃபம். ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க. கம்மி பண்றீங்களா? பொறுமையா பண்ணுங்க, இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு. வணக்கம். ஜெயந்தி சாப்பிட்டீங்களா? ஜெயந்தி நீங்க பேசுறது பக்கத்து வீட்டுக்கே கேட்காத மாதிரி, பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்காத மாதிரி இருக்கும். சத்தமா பேசுங்க. மன்னார்குடியில இருந்து ஜெயந்தி சொல்லுங்க. ஜெயந்தி
2: வீட்டுல
0: வந்து பாருங்க அப்படின்றீங்களா? ஓகே ரொம்ப நன்றி ஜெயந்தி. வணக்கம் மித் பார் தமிழகம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் அப்புறம் எங்க சித்தி போய் எங்க அங்க அப்பாட்ட மாமா மாமா அதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் இல்ல, அது பாச மலர் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் உள்ள படம் தான், நான் அழைச்சிட்டு போயிட்டு வரேன்னு செஞ்சு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி மொத மொத திரைப்படம் பார்த்தது பாச மலர் தான் சார். நாங்க போய் அதுதான் நாங்களே அடம் பண்ண முடியாது. மிலிட்டரி மாரி எங்க அப்பா இருப்பாங்க, டிசி டிசி டிரைவரா இருந்தாங்க. அடம் எல்லாம் பண்ண முடியாது சார். அவங்க என்ன வாங்கி தராங்களோ, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட நாங்களாம் போட்டது இல்ல சின்ன பிள்ளையில.
0: அதாவது பாசமலர் படத்தை பாத்துட்டு அழுகுறீங்களா இல்ல அப்பாட்ட சினிமா போறதுக்கு அழுவீங்க? என்ன சொல்லிக்கல வந்து, நான் வந்து பெருசா பொருளுக்கெல்லாம் அடம் பிடிச்சது இல்ல சார். ஏன்னா அது என்ன பொருள் அந்த மாதிரி இல்ல. ஆனா வந்து எனக்கு இந்த சினிமா கதை புக்கு படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுல இந்த பாட்டு புக்கெல்லாம் வாங்கி படிப்போம் பாத்தீங்களா, ஆண் பெண் அப்படிலாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு புக்கு வாங்கி படிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். எனவே எனக்கு வந்து இந்த 80ஸில் பிரபலமாக இருந்த பேசும் படம், அம்புலி மாமா, பாலமித்ரா இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். வாங்கி தந்தா தாங்க. அவரு சொல்லுவார், இடையே இருக்கிற பாடத்தை புக்கு தப்புற, அதை விட்டு நீ இதை என்னென்னமோ சொல்கிறா, ஏண்டா நீ வேற முடியவே முடியாதுப்பா, வாங்கி தரீங்களா இல்லையா ஒரே வார்த்தை அப்படின்ற மாதிரி இந்த புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி, நான் சினிமா புக்கு இந்த மாதிரி கதை புக்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி அடம் பிடிப்பேன். அதுதான் நான் ஆடம் பிடிச்சது வீட்டில் சின்ன வயசுலன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். பாட்டு வந்துட்டுருக்கு. பாட்டு வந்து இந்த நேரத்தில் துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து வெங்கட் பிரபு மற்றும் சித்ரா சிவராமன் குரலில், பாவிஜய் வரிகளில், யுவன் சக்கரராஜா மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: பேசிட்டு இருக்கோம். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு வச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுல நீங்க அடம் பிடிச்சி வாங்கின பொருள் என்ன அப்படின்றதுதான், பன்னீர் செல்வம் வந்து 3 அல்லது 4 வகுப்பு படிக்கும்போது குற்றாலம் கல்வி சுற்றுலா மாதிரி நீ சென்று வந்த சுற்றுலா பற்றி குறிப்பு வரைகன்னா நம்ம டூரே போவானான்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குற்றாலம் சுற்றுலா போயிருந்தபோது ஒரு சின்னோண்டு வந்து சிவலிங்க சிலை தான், பல முறை கேட்டேன், போகும்போது கேட்டேன், வரும்போது கேட்டேன், அருவியில் தண்ணி வருதா வரலையான்னு கூட பார்க்கல, அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சிலை வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டு, இருடா போகும்போது வாங்கிக்கலாம், போகும்போது வாங்கிக்கலாம், மறந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு சில டைமில் வந்து அப்படியே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்மகிட்ட போகும்போது வாங்கிக்கலாம்ப்பா, வாங்கி தரேன்ப்பா, அப்பா உனக்கு வாங்கி தராமல் யாருக்கு வாங்கி தர போகிறேன், அப்பா தான் சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அம்மாவும் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம மறக்கவே மாட்டோமே. அந்த மாதிரி வந்து சிவலிங்க சிலை தான் வந்து பல முறை கேட்ட பிறகு வாங்கி கொடுத்தாரு எங்கள் அப்பான்னு சொல்லி செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன் மீட் வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பார்த்தீங்களா சார், இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லலாம் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் என்னை எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்கன்னா பூரிக்கிழங்கு அப்படி சொல்லி கூப்பிடுவாங்களாம். இந்த பேர் வந்துச்சு பார்த்தீங்களா, செல்ல பேர். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குது. சின்ன வயசில் வந்து எனக்கு பூரிக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும். பூரின்னு செஞ்சால் பூரி கிழங்கு இருக்கணும். அப்படி ஒரு முறை எங்கள் அப்போட நான் ஹோட்டலுக்கு போனேன்னா அங்கே வந்து பூரி கிழங்கு தான் வேணும்னு கேட்டேன். அங்கே இருந்த சர்வர் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் அரை மணி நேரம் ஆகும்ப்பா, இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டார். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூரி கேட்டே அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் தான் பூரி கிழங்குலாம் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஃபோன் பேசிவிட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அவங்க சர்வர்கிட்ட போய் இன்னுமே வரல, ஓ சார் சார் சொல்கிறேன் சார் அப்படின்லாம் இருக்குல்ல, அப்போ அரை மணி நேரம் அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அரை மணி நேரம் ஆச்சு வரவே இல்லை, கீழே விழுந்து புரள ஆரம்பிச்சிட்டேன். யாருப்பா இந்த பையன் புரண்டுட்டு இருக்கான் அப்படி பார்த்தா, என்னப்பா வேணும்னா பூரிக்கிழங்கு வேணும் அப்படி சொல்லி பொன்னிய மண்மேடு வண்ணை கணேசன் வந்து ஒரு அடம் பிடிச்சிருக்கிறாரு. அந்த சர்வர் வந்து அரை மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வர்றாரு, ஏப்பா பெரியாளாக இருப்பார் போலதுன்னு 10 நிமிஷத்தில் வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அன்னையிலேருந்து எங்கள் அப்பா என்ன, வாடா பூரிக்கிழங்கு போடா பூரிக்கிழங்கு, அது எப்படி எங்கள் வீட்லேயும் எங்கள் சொந்தத்துலேயும் பூரிக்கிழங்கு அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த பேரே நிலச்சிடுச்சு பார்த்தீங்களா, பூரிக்கிழங்குக்காக ஒரு அடம் பிடிச்சது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சக்திராம் அரியலூர் மாவட்டத்துலேருந்து வானொலி பெட்டி தான் நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கி கேட்டு ரசித்து அப்படியே கேட்பேன் அப்படின் சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் வந்து இப்போ இல்லை சார், அப்போ வந்து இப்போ வடலூரில் இருக்கிற மாதிரி மிருகக்காட்சி சாலை வந்து 100 மார்க்கெட்டில் இருந்துச்சு, அங்கே போய் பார்க்கணுன்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்டு உயிரெடுப்பேன் டெய்லி, அப்பா போகணும், அப்பா போகணும், அட இருடா நீ வேற ஏன்டா, அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் விட்டேன், அப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதி அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. சூப்பர். அடுத்த லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம்
1: ஆனந்த் அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சமரசம் சார்.
1: சார், நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து அரட்டாயிரம் போட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் பேண்ட் போட்டு வந்துட்டான், அதே நான் முத முத அப்பதான் பாத்துருக்கேன், அதே பாத்துருந்து வீட்டுல வந்து எனக்கு அதே வேணும்னு எனக்கு பேண்ட்னு கூட சொல்ல தெரியல,
0: முழுகால் சட்டை
1: கால் பாதம் வரையும் தொட்டு காமிச்சேன், இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கணும் அரட்டாயிரத்துல இருந்து பாதம் வரையும் தொட்டு தொட்டு காமிச்சேன் எங்க அம்மாட்ட எல்லாம், அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, பக்கத்து வீட்டுல போய் இப்ப அவரு கேட்டோம்னா அவரு பேண்ட்டு சொல்றான் அந்த பையன் அப்படின்னு
0: சொன்னோன்னு,
1: அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கடத்தருக்கு போய் எங்க அப்பா கூப்பிட்டு போய் எங்க அம்மா பேண்ட் வாங்கி கொடுத்தாங்க சார், அதை மறக்கவே முடியாது சார் என்னால.
0: மறக்கவே முடியாது. சொல்லவே தெரியாது, அது ஆகிட்டு போய் பக்கத்து வீட்டுல வாங்கினாங்கன்னா அதே கலர்ல தான் செப்பல் வேணும், அதே கலர்ல தான் கண்ணாடி வேணும்னு, அது என்ன பேருன்னு இவர் சொல்ற மாதிரி சொல்ல தெரியாது. இவங்க ஆகிட்டு போய் இது இந்த மாதிரி ஏன்டா நீ வேற வாங்கி போட்டு மாசத்துக்கு ஒன்று வாங்கி போடுறேன், இவன் வேற வந்து அதை வேணும் இதை வேணும்னு கேட்குறான் அப்படின்ற மாதிரி பேண்ட் ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாரு. பிரபாகரன் வந்து இந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போனது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து பிரபாகரன் ஜியும் சொல்லியிருக்காங்க. திருமலை அஸ்வினி நாகராஜ் வந்து மொபைல் வாங்க தரணும்னு இவங்க சொல்கிற விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் வேணும்னு ரெண்டு வேளை சாப்பிடாமல் அடம் பிடிச்சி எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ஓப்பன் டைப் மாடல் மொபைல் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சாப்பாடு மறந்தே போச்சு சாப்பிட்டனா இல்லையன்ற அளவுக்கு ஸோ மொபைல் அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: லைன் எடுத்துட்டீங்க,
0: சொல்லுங்க.
2: குட்டம் ரவி, செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் சார்.
0: செங்கல்பட்டுலேருந்து ரவி, சொல்லுங்க ரவி.
2: ஆமாம், எனக்கு வந்து அவர் ஒருத்தர் சொன்னார் பேண்ட்டு, அது சொன்னோன்னா எனக்கு வருது, அப்போ வந்து 70களில் அப்ப வந்து 9th பேண்ட் போடுவாங்க, 8th டவுசர் தான், நான் 8th முடிச்சுட்டு சரி 9th அடுத்த வருஷம் போக போற பேண்ட் போட்டு போறேன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள சென்னைக்கு ஒரு வேலையா வர வேண்டியிருந்து அப்புறம் இங்கேயே தங்க முடியாத ஆகி போச்சு.

0: அதனால பேண்டு போட
1: பேண்டு போடுற ஆசையே போயிட்டு.
0: அதுமாரி சைக்கிளும் அதே மாதிரி தான், சைக்கிளா வாங்கினாங்க லாஸ்ட்ல நான் சம்பாதிச்சா சைக்கிள் வாங்கினேன், ஸ்கூல் போகும் சைக்கிள் வாங்கினேன்.
1: சூப்பர் சூப்பர், என்ன ஒரு சந்தோஷம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் அரியலூர் மாவட்டம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன்.
1: வெண்ணிலா முருகபாண்டியன் சொல்லுங்க. சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன்.
2: நான் அடம் பிடிச்சேன்னு பெருசா ஒன்னும் சொல்ல முடியாது சார், நாங்களாம் அஞ்சு பொண்ணுங்க.
1: சரி சின்னதா சொல்லுங்க.
2: அடம் பிடிச்சி வாங்குற அளவுக்கு எங்களுக்கும் தைரியம் இல்லை, அங்க வீட்லயும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை சார்.
1: சரி,
2: எனக்கு தெரிஞ்சு என்னன்னா எஃப்எம் கேட்போம். நான் அப்போதுல இருந்து பட்டுத்தறி நெய்வேன், எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டுத்தறி கத்துக்கிட்டு வீட்லயே தறி நெசிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து எஃப்எம் தான் கேட்டுட்டு இருப்பேன். ரேடியோ எனி டைம் ரேடியோ ஓடிட்டே இருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஓடும் ரேடியோ, அந்த மதிய நேரத்துல எல்லாம் ஓடாது. அப்போ அந்த நேரத்துல டிவி பாக்கணும்னு எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க.
1: சரி, சுருக்கமா சொல்லுங்க. நேரம் ஓடிட்டு இருக்கு.
2: அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இந்த எஃப்எம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அடம்னு அது ஒண்ணுதான் சார் சொல்லலாம். என் பையன் ஒரு வாட்டி அடம் பிடிச்சா சார், என்னன்னு நாங்க சமீபுரம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் சார். அங்க இருந்து பஸ்ல வந்துட்டு இருக்கோம், வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: சரி,
2: டம்ளர்ல தான் தண்ணி வேணும்னு ஒரே அழுகு. திருச்சியில இருந்து ஜெயங்கொண்டம் வர வரைக்குமே
1: அப்புறம் என்ன
2: ஒரு வயசு அப்போ அவனுக்கு
1: ஓகே ஒரு வயசுல
2: தண்ணி வேணும்னு.
1: என்ன சொல்லிருக்காருன்னா, அடம் பிடித்து அழுது புரண்டு வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா தட்டை தூக்கி அடித்து வீட்டுல வந்து மூணு சக்கர மர நட வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்டாரு, அடிப்பாரு. அதனால என்ன பண்ணலாம், ரவி அண்ணா நீ வாங்கி கொடு அப்படின்னு கேட்டதுல வந்து அந்த மூணு சக்கர மர நட வண்டி வாங்குறதுக்காக வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே வீட்டுல பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நிறைய நேர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு போயிருக்கும். கால் பண்ணி பேசினவங்களுக்கும் வித் பாரத் தமிழகம் 102.3 கேட்டிருக்கவங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களை தொடர்ந்து 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். தொடர்ந்து கேட்டுட்ருங்க. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு. பம்பரக்கண்ணு பச்சை மிளகா பாட்டு தான் நிகழ்ச்சியோட நிறைவேடலாம். மதுரை படத்துலேருந்து உதித் நாராயணன் சீலேக்கா பார்த்த சாரதி குரலா யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் அந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். வித் பாரத் தமிழகம் 102.3 கேட்டுட்டு இருந்தீங்க. நீ கோரினால் நான் உங்கள் நண்பன் உங்களிருப்பேன் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைய நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆச்சாரிய பிக்ஷு தொடர்ந்து கூறினார், சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை குறித்து நீங்கள் எல்லோரும் இவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பது இயல்புதான். பொன்னியின் செல்வரை குறித்த கவலை இப்போது உங்களுக்கு தீர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் உங்கள் குடும்பம் வீடு வாசலை பற்றி சிறிது கவலை கொள்ளுங்கள். மகாஜனங்களே, இதுவரையில் நாம் இந்த பக்கத்திலேயே கண்டும் கேட்டும் இராத கொடும் புயல் நம்மை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அதோ உங்கள் பின்பக்கமாக திரும்பி பாருங்கள்.
1: ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். பிக்ஷு கூறியபடியே அவர்களுடைய வாழ்க்கையில் என்றுமே காணாத அதிசயமான காட்சியை கண்டார்கள். அதிசயமான காட்சி மட்டுமன்று பயங்கரமான காட்சியும்தான். கடலானது பொங்கி மேலுயர்ந்து வானத்தில் மேலே மேலே வந்து கொண்டிருந்த கரிய கொண்டல்களை தொட்டு கொண்டிருந்தது. அந்த கரிய நிற தண்ணீர் மலையானது நின்ற இடத்தில் நிற்கவில்லை, மேலே மேலே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மலையானது அவர்கள் இருக்குமிடம் வரையில் வந்தால் அவர்கள் மட்டுமல்ல சூடாமணி விகாரமே மூழ்கிப் போவது திண்ணம் என்று தோன்றுகிறது. இந்த காட்சியை பார்த்து மக்கள் பிரமித்து நின்றது. ஆச்சாரிய பிக்ஷு மறுபடியும், அதோ நீங்கள் எல்லோரும் வசிக்கும் நாகைப்பட்டினத்தை பாருங்கள் என்று சொன்னார். நாகைப்பட்டினம் நகரம் சூடாமணி விகாரத்துக்கு சிறிது வட திசையில் அமைந்திருந்தது. வெகு தூரத்துக்கு பரவியிருந்தது. கடற்கரையை அடுத்து பண்டக சாலைகள், சுங்கம் வாங்கும் கட்டிடங்கள் முதலியவை இருந்தன. அவற்றுக்கப்பால் ஜனங்கள் வசிக்கும் வீடுகள் ஆரம்பமாகி கிழக்கு மேற்கிலும் தெற்கு வடக்கிலும் சுமார் அரைகாத தூரத்துக்கு மேலே பரவியிருந்தன. கடல் பொங்கி பண்டக

0: சாலைகளும் சுங்கச்சாவடிகளும் இருந்த இடத்தையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து பட்டினத்தின் தெருக்களிலும் புகுவதற்கு அந்த சமயம் ஆரம்பித்திருந்தது. கடலில் இருந்த படகுகளும் நாவாய்களும் எங்கேயோ ஆகாசத்தில் அந்தரமாக தொங்குவது போல தண்ணீர் மலைகளின் உச்சியில் காட்சியளித்து இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருந்தன. படகுகளின் பாய்மரங்கள் பேயாட்டம் ஆடி சுக்குநூறாய்ப் போய்க் கொண்டிருந்தன.
1: மகாஜனங்களே, ஒரு காலத்தில் காவிரி பட்டினத்தை கடல் கொண்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மாதிரியான விபத்து நமது நாகைப்பட்டினத்துக்கு வராமல் புத்த பகவான் காப்பாற்றுவாராக. ஆனாலும் நீங்கள் உடனே திரும்பிச் சென்று உங்கள் குழந்தை குட்டிகளையும் உடைமைகளையும் கூடுமானவரை காப்பாற்றிக் கொள்ள முயலுங்கள்
0: என்று ஆச்சாரிய பிக்ஷு தழதழத்த குரலில் கூவினார். இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டமானது கடல் அலை போலவே விரைந்து நகரத்தை நோக்கி நகரலாயிற்று. முன்னணியில் நின்றவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். பின்னால் நின்றவர்கள் அவர்களை தொடர்ந்து ஓடினார்கள். முதலில் கூட்டமாக நகர்ந்தார்கள், பிறகு நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். சில நிமிட நேரத்திற்குள் சற்று முன்னால் பெரும் ஜனத்திரள் நின்று கொண்டிருந்த இடம் வெறுமையாக காட்சியளித்தது. படகோட்டி முருகையனின் மனையாள் ராக்கம்மாள் மட்டும் நின்ற இடத்திலேயே நின்று, "என் புருஷன், என் புருஷன்" என்று கத்தினாள்.
1: "தாயே, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆபத்து நேராது. பத்திரமாக திரும்பி வந்து சேருவான். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்"
0: என்றார் பிக்ஷு.
1: "இல்ல இல்ல, என் புருஷனை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நான் கோயிலுக்குள்ள வரேன்"
0: என்றாள் ராக்கம்மாள்.
1: "கூடாது அம்மா, கூடாது. புத்த சந்நியாசிகள் வசிக்கும் விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகள் வரக்கூடாது, உனக்கு தெரியாதா?"
0: என்றார் பிக்ஷு. இந்த சமயத்தில் அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்திலே ஓடாமல் பின்தங்கி நின்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் ராக்கம்மாளை அணுகி வந்தான். அவள் காதோடு ஏதோ சொன்னான். அவளுடைய கரத்தை பிடித்து கரகரவென்று இழுத்தான். அவள் அவனுடன் வேண்டா வெறுப்புடன் போகத் தொடங்கினாள். "ஆஹா, யார் இந்த மனிதன்? இவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு?" என்று எண்ணிய வண்ணம் ஆச்சாரிய பிக்ஷு விகாரத்துக்குள் சென்றார். பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார். முருகையன் இதற்குள் அதிசயமெல்லாம் நீங்க பெற்றவனாய் இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக் கொண்டிருந்தான். "முருகா, இன்றிரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்துக்கு அழைத்துப் போக வேண்டும்" என்று இளவரசர் கூறினார். ஆச்சாரிய பிக்ஷு,
1: "இளவரசே, இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. ஜனக்கூட்டம் கலைந்து விட்டது. தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம்"
0: என்று சொன்னார். பின்னர் வெளியில் நடந்தவற்றை சில வார்த்தைகளில் கூறினார். "சுவாமி, ஜனங்கள்தான் கலைந்து போய்விட்டார்களே, நான் எதற்காக போக வேண்டும்?" என்றார் இளவரசர்.
1: "அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? மேலும் பிக்ஷுக்களாகிய எங்கள் வாக்கை மெய்யாக்குவதாக சற்றுமுன் சொன்னீர்கள் அல்லவா? அதை நிறைவேற்றி அருள வேண்டும்"
0: என்றார் பிக்ஷு. உண்மை என்னவென்றால், பொங்கி வரும் கடல் அந்த சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்துக்கெல்லாம் முழுக அடித்துவிடும் என்று பிக்ஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாகியிருந்தது. ஆகையால் இளவரசரை அவசரமாக வெளியேற்ற விரும்பினார். ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது. ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது. எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது. இளவரசர் பிக்ஷுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே படகு கொண்டு வருமாறு கட்டளை பிறந்தது. இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிக்ஷுக்களை பார்த்து ஆச்சாரிய பிக்ஷு,
1: "நாம் கருணையே வடிவான புத்த பகவானைச் சேர்ந்தவர்கள். இப்போது நாகைப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது. கடல் பொங்கி நகரத்துக்குள் வேகமாக புகுவதைக் கண்டேன். புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறிப் பறக்கின்றன. மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன. நாகைப்பட்டினத்திலும் அக்கம் பக்கத்திலும் வசிக்கும் மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தப்பிக்கும் வகை தெரியாது அறியாது தவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் நாலாபுறமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளைச் செய்யுங்கள். குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள். சமுத்திரராஜனின் கோபத்திலிருந்து எத்தனை பேரை காப்பாற்றலாமோ காப்பாற்றுங்கள். நான் வயதானவன். இங்கேயே இருந்து மாலை நேரத்து பூஜையை கவனித்துக் கொள்ளுகிறேன்"
0: என்றார். இதை கேட்டதும் பிக்ஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது. இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு வணக்கம் செலுத்தி விடைபெற்று அதில் ஏறிக்கொண்டார். முருகையனும் ஏறி

படகு தள்ளத் தொடங்கினான். படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிக்ஷு அதை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய முகத்தைச் சுற்றி அபூர்வமான ஜோதி ஒன்று பிரகாசப்படுத்திக் கொண்டிருந்தது. படகு கால்வாயில் போய்க் கொண்டிருந்த போது இளவரசர் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால்வாயின் நீர்மட்டம் அதிகமாகிக் கொண்டிருப்பதை கவனித்தார். படகு தத்தளித்துக் கொண்டிருந்தது. முருகையன் அதை செலுத்துவதற்கு வெகு பாடுபட்டுக் கொண்டிருந்தான். புயலின் வேகமும் வினாடிக்கு வினாடி அதிகமாகிக் கொண்டிருந்தது. இருபுறமும் மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்து கொண்டிருந்தன. நந்தி மண்டபத்தை நெருங்கி படகு வந்தது. இளவரசர் அந்த மண்டபத்தை பார்த்தார். நந்தியின் தலைக்கு மேலே தண்ணீர் வந்திருந்தது. இதிலிருந்து நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்று நன்கு தெரிய வந்தது. முருகையா, படகை சிறிது நிறுத்து என்று இளவரசர் கூறினார். முருகையன் படகை நிறுத்தினான். ஆனால் அதன் ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை. இளவரசர் படகிலிருந்து தாவி குதித்து நந்தி மண்டபத்தில் இறங்கினார். பின்னர் அதன் அருகில் விழுந்திருந்த ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு

0: முருகையா, படகை சிறிது நிறுத்து என்று இளவரசர் கூறினார். முருகையன் படகை நிறுத்தினான். ஆனால் அதன் ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை. இளவரசர் படகிலிருந்து தாவி குதித்து நந்தி மண்டபத்தில் இறங்கினார். பின்னர் அதன் அருகில் விழுந்திருந்த ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு மண்டபத்தின் மேல் சிகரத்தின் மீது ஏறினார். அங்கே இருந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். கால்வாய்க்கு கீழ்ப்புறம் முழுவதும் ஒரே ஜலப்பிரளயமாக இருந்தது. தென்னந்தோப்பில் பாதி மரங்களுக்கு மேல் அதற்குள் விழுந்து விட்டிருந்தன. இடைவெளி வழியாக பார்த்தபோது கடல் பொங்கி அந்த தென்னந்தோப்பின் முனைவரையில் வந்துவிட்டதாக தெரிந்தது. வடக்கே சூடாமணி விகாரம் இருந்த திசையை அருள்மொழிவர்மர் நோக்கினார். விகாரத்தின் வெளிப்படிக்கட்டுகள் வரையில் கடல் பொங்கி பரவியிருந்தது தெரிந்தது. பொன்னியின் செல்வருடைய மனத்தில் அப்போது ஓர் எண்ணம் உதயமாயிற்று. அது அவருடைய உடல் முழுதும் சிலிர்க்கும்படி செய்தது. முருகையா, படகை திருப்பிக் கொண்டு போ, விகாரத்தை நோக்கிவிடு என்றார் இளவரசர். அதிகமாக பேசி பழக்கமில்லாதவனும் இளவரசரிடம் அளவிறந்த பக்தி கொண்டவனுமான தியாகவிடங்கரின் மகன் ஏன் என்று கூட கேளாமல் படகை திருப்பி சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தினான். வரும்போது ஆன நேரத்தை காட்டிலும் போகும்போது சிறிது குறைவாகவே நேரமாயிற்று. ஆனால் இளவரசருக்கோ ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்து கொண்டிருந்தது. படகு விகாரத்தை அடைந்தபோது பொங்கி வந்த கடல் ஏறக்குறைய விகாரம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. நீர்மட்டம் மேலே ஏறி கொண்டும் இருந்தது. ஈழ நாட்டில் உள்ள விகாரங்களைப் போல நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம் அந்த காலத்தில் அவ்வளவு கம்பீரமாகவோ உயரமாகவோ அமைந்திருக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மேலே ஏறினால் விகாரத்தின் மண்டப சிகரம் கூட முழுகிவிடும் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமலிருந்த ஒரு மண்டபத்தின் மேல் தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக்கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பு அளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒன்று பத்து இருபத்தாறு. எதிர்பாராத காரணங்களால இளவரசர் அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்துல தங்கும்படி ஆயிடுச்சு. இப்போ அவர் அங்கிருந்து அவசரமா வெளியேற வேண்டிய நிலைமை உருவாயிட்டது. தலைமை பிக்ஷுவின் கனிவான வேண்டுகோள் வெறிகொண்டிருந்த மக்களை அமைதிப்படுத்தினாலும் இயற்கையின் சீற்றம் ஒரு வகையில வன்முறைக்கு தீர்வா அமைஞ்சிட்டது. இருந்தாலும் பத்து வகை கடமைகள்ல ஒன்றான பிறர்க்கு பணி செய்தல்ங்கிற கோட்பாட்டை வலியுறுத்தி பிக்ஷுக்களை நிவாரண பணிகளில் ஈடுபடுத்துறார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆழ பிறந்தவரும் மக்களின் அன்புக்கு பாத்திரமானவருமான அருள்மொழிவர்மரை துறவு மேற்கொள்ள செய்ய மாட்டோம்னு உணர்ச்சி பொங்க சபதம் பண்ணினார் ஆச்சாரிய பிக்ஷு. கண்ணுக்கு கண்ணான இளவரசர்னு சொன்னதும் வெறி கொண்டிருந்த மக்கள் நெகிழ்ந்து போனதை கண்டோம். குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களின் பேச்சு தெளிவை தரும் என்பத ஆசிரியர் நுட்பமா காட்டுறார். திருவே என் செல்வமே, தேனே வானூர் செழுஞ்சுடரேன்னு தொடங்கும் அப்பர் திருத்தாண்டகம் நினைவுக்கு வருது. கண்ணே கண்ணீர் கருமணியே, மணியாடு பாவாய், கண்ணாக கருமணியாக, அந்த கருமணியில ஆடும் பாவையாக விளங்குற இறைவனை நெக்குறுக பாடுறார். கருவிழிக்குள்ள இருக்கிற பாவைய கண்மணின்னும் கண் பாப்பான்னு சொல்றது மரபு. இதை குறிப்பிடுற பியூப்பிள் என்கிற சொல் பிப்பிள்ளா என்கிற லத்தீன் மொழி சொல்லில் பிறந்தது. சின்ன பொம்மை, சிறுமி இதன் பொருள். கண்ணேன்னு அழைப்பது இந்த அடிப்படையில தான். அடுத்து கொண்டல் என்கிற சொல். கடல் நீரை முகந்து தன் அகத்தை கொண்டு வந்து மழையா பொழிய செய்வதால மேகத்துக்கு இந்த பேர் வந்தது. அதாவது கடல் நீர் வெப்பத்தால ஆவியாகி அந்த நீராவிய தன்னுள் கொண்டு செல்வதால் கொண்டல். கிழக்கு கடற்பரப்பில இருந்து கொண்டல் காற்றின் வழியே வரும் மேகத்துக்கும் கொண்டல்னு பேர் வந்துடுச்சு. கார்மேக நிறம் கொண்ட திருமால் கொண்டல் வண்ணன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை, கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று உணர்ச்சி பொங்க பாடுறார் திருப்பாணாழ்வார். வயோதிகர் முதியவர், வயஸ் அதிக, இந்த ரெண்டும் இணையும் போது இலக்கண விதிப்படி வயோதிக ஆயிடுது. வயோதிகம் முதுமை. ஆச்சாரிய பிக்ஷு கேட்டுக்கிட்டதால படகுல ஏறி நந்தி மண்டபம் போய் சேர்ந்த அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு விரைவா திரும்பி வரார். மார்பளவு தண்ணீர், அவர் வந்ததன் நோக்கம் நிறைவேறுமா

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: 102.3 FM. நேரம் 9:15 ஆயிட்டுருக்கு. இனி இந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 நாம கேட்டு ரசிக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளிரஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்க நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலாவில வணக்கம் சொல்லிக்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரம் ஒரு இதமான நேரம், உங்கள் ஆசையாக அப்படியே சாப்பிட்ருப்போம், ஓரளவுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டு கீப்ட்டு அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த வேலை இன்றைக்கி முடியலையே, அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறோம்னு சொன்னமே ஏதாவது ஒன்று வந்துடுதுப்பா அப்படின்னா நிறைய யோசனை ஓடிட்டுருக்கோம். அப்படி யோசனை இல்லை, உங்களுடைய வேலைகளை வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு தூங்கிடலாம், வீட்டில் எதனாச்சும் வந்து நிறையா ஷாப் வச்சுருப்பீங்க, அந்த வேலைகளை முடிச்சுட்டு தூங்கிலான்னு நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாட்டு, கொஞ்சம் நல்ல பாட்டு, இந்த நேரத்துக்கு ஏற்ற மெலடியான மென்மையான 80s 90s பாடலை கேட்கும்பொழுது இன்னும் வந்து இந்த நேரம் அழகாக இருக்கும்ல. அப்படி அழகான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த நேரம். என் இனிய பொண்ணுலாவே, யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக வரக்கூடிய பாட்டு வந்து டிங் டாங் மணி பாட்டு. அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பார்க்கறது அப்படின்றது அதை கற்றுக்கிறது. இப்போலாம் அந்த டிஜிட்டல் வாட்ச் வந்துருச்சு, அப்படியே வந்து அதிலே நம்பர்ஸ்லாம் இருக்குது. இந்த அனலாக் வாட்ச் இருக்கப்பெல்லாம் பெரிய முள் எதில் நிற்கிது, சின்ன முள் எதில் நிற்கிது, அந்த நொடி முள் எங்கே ஓடுது அப்படின்னு கேட்டு முதல் தாட்டி அப்படியே பொறுமையாக சொல்லி தருவாங்க. ரெண்டாவது கேட்டுக்கிட்டே இருக்கான், அது இப்போ பெரிய முள் எதில் நிற்கிது, அவங்களாம் அப்படி தான் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஆனால் அதே ஃபார்மெட்டை வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு டைம்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அப்படி வந்து இந்த பாட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே வால் கிளாக்காக இருக்கும். அது இந்த பெண்டுலம் வச்சுருக்க கிளாக்ஸ்லாம் சில வீட்டில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. இன்றைக்கலாம் அதெல்லாம் ஒரு பொக்கிஷமும் ஆயிடுச்சு, ஒரு கிளாசிக்காக மாறிடுச்சு, ஒரு ரெட்ரோவாக மாறிடுச்சுல. அப்படி அந்த மணி அடிக்கும் பாருங்கள், டிங் டாங். இப்போல்லாம் நிறைய ஊர்களில் கோயில்கள் வந்து மணி ஓசை கேட்கும் நேரம் 9:17 அப்படின்ற மாதிரி ஒரு மணிப்பாடு தான் பணக்காரன் படத்துலேருந்து 2-3 ஒன்றாக சேர்ந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், புலமை புத்தன் வரிகளில், இளையராஜா இசையில் முதல் பாடல் என்னென்ன புனிலாவில் வந்துட்டு இருக்கு கேட்டுவாங்க. தொடர்ந்து இது மாதிரி சூப்பரான தொழிலான அழகான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

அப்படி ஒரு சூப்பரான பாட்டோட எண்ணினியை பூனலாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் சம் 102.3. அடுத்த பாடுற கேட்கக்கூடிய பாட்டு, இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஏதாச்சும் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கன்னா உடனேலாம் கொடுத்துட மாட்டாங்க. கண்ணை மூடு, எங்கே அப்படியே வந்து இப்போ ஒரு மேஜிக் நடக்க போகுது பாரு, ஜீ பூம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு சர்ப்ரைஸ் முன்னாடியே, எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னும் போது அதுக்கும் நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அம்மா சொல்லிடுவாங்க, அடையே அப்பா இதை வாங்கி வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு, இல்லை அப்பா சொல்லிடுறாரு அம்மா இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கும் அந்த சர்ப்ரைஸ் மாதிரியே ஒரு பில்டப் கொடுக்கல. ஓ சூப்பர்ப்பா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மேஜிக் பாட்டு தான் இந்த நேரத்தில் இந்த மேஜிக் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஜி பூம்பா சிங்கள சிங்க ஜி பூம்பா. அந்த படம் தான் இந்த நேரத்தில் புன்னகை மன்னன் படத்துலேருந்து சிங்களத்து சின்ன குயிலியை படம் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். சேஸ்வி பாலசுரன் சித்ரா குரலில் இளையராஜா இசையில் ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா வந்துட்டுருக்கு.

நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன் மாடு ஆடு உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.

9:28 ஆயிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நேரத்தில் இனிய பூனினா வேலை, இந்த நேரத்துக்கு ஏற்ற 80s 90s 80s 90s பாடல்களை அப்படியே வந்து ஒரு கேசட்டில் எப்படி நம்ம வந்து அழகாக ரீபைன் பண்ணி கேட்டுருப்போமோ அந்த மாதிரி நம்ம நினைவுகளோட இந்த நேரத்தில் பயணிச்சுக்கிட்டே பாடல் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்து கேட்கக்கூடிய பாட்டு எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலேன்னு முன்னாடி பாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜிங்கில பூங்கா அந்த வார்த்தை மந்திரங்கிற வார்த்தையை இந்த எடுத்துகிட்டு இது பாட்டு ஆரம்பிக்கும் போது மந்திரம் மாதிரி தான் ஆரம்பிக்கும், தரா அதை கேட்கும் போதே நமக்கு வந்து அடாடாடாடா காதில் வந்து ஒரு ரீங்காரம் போடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு படம் தான் தாலாட்டு பாடவா படத்துலேருந்து அருண்மொழி மற்றும் ஜானகி அவங்களுடைய குரலில், வாலி அவருடைய வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில் தரா

0: 9:34 ஆகிட்டுருக்கு. கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவே தரான் தரான்ட்டு ஒரு பாட்டு, ரொம்ப சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். இப்போ அடுத்த பாட்டு வந்து நமக்கு எப்பயுமே பாட்டு பாடுறது அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம குரல் எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டை கேட்கும்போது அந்த பாட்டு நமக்குள்ளே போய் தொப்புக்குடின்னு குதிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பாட்டு வந்து நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பாட்டு வந்து நமக்கு குரல் எப்படி இருந்தாலும் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்ச சுருதியில் இருந்தாலும், கட்ட குரலாக இருந்தாலும், இல்லை காந்த குரலாக இருந்தாலும், மெலடி குரலாக இருந்தாலும் பாடுவோம். அப்படி நம்ம பாடும்போது யாராவது ஒருத்தவங்க சூப்பராக இருக்குப்பா நீ பாடுறது அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரெண்டு அண்ணன் தம்பிக்களுக்குள்ள பாட்டு போட்டி போட்டு பாட்டு படிக்கிறாங்க. அப்படி ஒரு பாடுற தான் என் பாட்டை கேட்டால் போதும் போதும் நம்மளும் போதும் போதும்னு இல்லை, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தாட்டி இந்த பாட்டை கேட்கும்போது நம்ம அடிக்கடி கேட்க மாட்டோம், இருந்தாலும் இந்த பாட்டு ஒவ்வொரு தாட்டி கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஜாலியான புன்னகை ஏற்படுத்திருப்போம். அப்படி ஒரு பாடல் தான் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் கங்கை மரன் வரிகளில் கங்கை மரன் இசையில் பாடுற வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க எம் பாட்டை கேட்டா போதும் போதும்,
1: எம் பாட்டை கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும்.

9:40 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் கேட்டுருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வித்பாரி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கிற பாட்டு. சில ஹம்மிங்லாம் வந்து நமக்கு வந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே தெரியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குக்கு குக்கு குக்கு, அந்த குக்கு குக்குவே முடிஞ்சிடக்கூடாதா, ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த குக்கு குக்குவே வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங்கே நம்மளை அந்த இடத்துல அப்படி கட்டி போட்டுரும். அப்படி ஒரு பாட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. செங்கமோலம் சிரிக்குது, எஸ்பி பாலசுரனோட ரஜி ஜானகி அவங்களோட குரலில், குருவிக்கரம்பை சண்முகம் இவருடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில், குக்கு குக்கு குக்கு, நீங்கள் அந்த ஹம்மிங்லாம் ஹம் பண்ணிட்டு அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

என்னையே பொண்ணிலா வேலை குக்கு குக்கு குன்னு அந்த பாட்டில் அந்த ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைலோடு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சிரிப்போட, அப்படி ஒரு சிரிப்போடு தான் இந்த நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் பாடலெல்லாம் கேட்டு ரசிச்சிட்ருப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து 100வது நாள் படத்துலேருந்து ஆ பாட்டு கேட்டு ரசிக்க போகிறோம். விழியிலே அந்த பாட்டு தானே போட போகிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், அந்த பாட்டை தான் ப்ளே பண்ண போகிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சௌனகி உங்களோட குரலில், புலமைப்புத்தன் வரிகளில், இளையராஜா இசையில் விழியிலே. இந்த பாட்டு வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜொத்தையிலேன்னு வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் கேட்டு ரசிச்சிருப்போம், ஆந்திராவில் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு இல்லை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழியிலும் அந்த பாட்டை கேட்கும்போது அதோடைய மியூசிக் வந்து நம்ம ஒரு ஒரு தாட்டியும் ரிப்பீட்டடாக கேட்போம்ல, அப்படி ஒரு பாடல் தான். கேட்டுடுவாங்க 100வது நாள் படத்துலேருந்து விழியிலே பாடல்.

ஒன்பது மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. அடுத்த படம்லாம் என்னென்ன பண்ணல கேட்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டில் வந்து இந்த பாடகர்கள் மட்டும் இல்லை, நல்லா பாட்டு தெரிஞ்சவங்க தான் இந்த பாட்டெல்லாம் பாடணும் அப்படிலாம் இல்லாமல், இந்த பாட்டில் இருக்கிற ஒரு சில வரிகள்லாம் நம்மளும் பாடலாம். அப்படின்னா அப்போ வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அப்படியே ஒரு பாட்டு ஆரம்பித்து நடுவில் ல ல ல ல வரும் பார்த்திங்களா, அந்த லலலலாம் நம்ம அழகாக பாடலாம். பூவாடை காற்று ல ல லலா, அது நல்லா வரல நமக்கு. அப்படி நீங்கள் அந்த லலலாவா பாட்டோட பாடி அழகாக கேட்டு இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. பாடல் வந்து கிருஷ்ணச்சந்திரன், எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா இவங்களோட குரலில் பூவாடை காற்று பாட்டு தான். கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துலேருந்து வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசை வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்டுகிட்டே நீங்களும் ஒரு லலலலாவோட கேட்டுட்டு வாங்க.

தனியான பூவுக்கு எலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கேந்திரம் என் இனிய புண்ணிலாவே. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பாடல் வந்து பூஜைக்கேத்த பூவிது பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக. நீதானா அந்த கோயில் பாடல் வந்து சித்ரா கங்கைமரன் குரலில் இளையராஜா அவருடைய இசையில் ப்ளே ஆகும் போது அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அடுத்ததாக எங்கேயும் போயிட போகிறதுல இன்னைக்கு இரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வித் பாரதி தமிழ் 102.3 உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா அதுக்கான நிகழ்ச்சி தான் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இன்றைக்கி நைட்டு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டை நம்ம வித் பாரதி தமிழ் 102.3 நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 9444001023 9444001023 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் என்னென்னா பொண்ணிலாவே கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. யார் கூட நான் உங்கள் நண்பன் உங்களுடைய ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனங்கிற மூலம் ஏற்றம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை ப்ளே பண்ண போகிறது. நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற 10 நம்பர் வந்துருச்சா வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ உங்கள் விருப்பமான பாட்டை கண்டிப்பாக உங்களுக்காக இந்த நேரத்தில் ப்ளே பண்ணுறேன். வித் பாரத் தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் முதல் விருப்பமான பாடலாக யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க வந்து பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு முன்னாடி பேரை சொல்லிடுறேன். பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. பழனி பாரதி அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து, நமக்கு வந்து ஒரு சக்தி வேணும் திடீர்னு, உங்களுக்கு என்ன சக்தி வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் மனசை படிக்கிற சக்தியை கேட்டோம்னு வச்சிங்களேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணம் ஓடிட்டுருக்கு. திடீர்னு இந்த நேரத்தில் ஒன்று நினைக்கிறோம், படிக்கட்டு இறங்கி கீழே வர்றதுக்குள்ளே வேறு ஒரு எண்ணம் நினைக்கிறோம், வெளியே வந்து பார்த்தா சரி விடு நம்மளே பரவாயில்லன்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆழம் அப்படின்றது வந்து நம்ம மனசு தான். அந்த மனசு இருக்கே, இந்த மனசுக்குள்ளே யார் என்ன நினைக்கிறாங்க, இவனா இப்படி இவங்களா இப்படி அப்படின்னு, ஓ இவங்க இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மனசை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஆழத்தை பார்த்துட முடியாதுல்ல, அதை அப்படியே ஃபீல் பண்ணி பாட்டாக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பழனி பாரதி ஐயப்பன் தாங்கள் சென்னையிலேருந்து முதல் பெரிய வீட்டு பணக்காரன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ரெண்டு பாடல் விருப்பமான பாட்டை கேட்டு ஆப்ஷன் நமக்கே கொடுத்துருக்காரு. அவர் பெரிய வீட்டு பணக்காரலையும் கேட்டுருக்காரு, முதல் வசந்தத்துன்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்ட முதல் வசந்தத்துலேருந்து பாடல் வந்து இந்த நேரத்தில் ப்ளே ஆக போகுது. 6 ஆழமில்ல பாடல் வந்து இளையராஜா அவரோட இசையில் குரலில் முத்துலிங்கம் வரிகளில் முதல் பாட்டாக வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம் விருப்பப்பாட்டு.

திந்தாங் கிதிங்னு ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் இந்த நேரத்தில் வித் பாரி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிக்கிறதுக்கு நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விருப்பமான பாட்டாக ஐஸ்வர்யா பாடுற கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா கேட்டிருக்க பாட்டு வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரலாம். இப்போ டேரக்டர் சொல்லுவாங்க சார் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு நைட் டைம், நிலா ஒளி, பௌர்ணமி டைமு. இந்த நேரத்தில் அவங்க மொதல் வார்த்தை பேசுகிறது வந்து யார் பேசுகிறது என்ன பேசுறதுன்னு தெரில, ஒரு பாட்டு வேணும் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த இரவு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தாங்க பாடுற கேட்டிருக்காங்க. மௌனராகம் படத்துலேருந்து பனி விழும் இரவு நனைந்தது நிலவு பாடுறது வந்து ஐஸ்வர்யா விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. மௌனராகம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் அப்படியே அந்த ஹம்மிங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த பாட்டுடைய மோடுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். கேட்டுருவாங்க தொடர்ந்து.

ரொம்பவே சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். எங்கள் அறிப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாட்டு வந்து நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது சில பேரை அப்படி வந்து சண்டை போடுற மாதிரியே இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு, அவங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்குள்ள ரொம்ப சகஜமாக பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. அப்படி தான் அந்த பாட்டில் இருக்கிற வரிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கும். ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், நடக்கிற விஷயம் இல்லை, இருந்தாலும் அப்படி நடந்துச்சுன்னா அதுதான்ப்பா காதல் அப்படின்ற மாதிரி இந்த கவித்துவமான வரிகளை ரசித்து சிவா மனசில் சக்தி படத்துலேருந்து அரவிந்தன் அவர்கள் வந்து பாட்டு கேட்டிருக்காரு. பெரம்பலூர்லேருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் நாமுத்துக்குமார் வரிகளில் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் யுவன் அவருடைய குரல்லையும் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

சூப்பரான பாடல் ஒரு அம்மியோட கேட்டு முடிச்சோம். கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல அடுத்த பாடலா. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சா இப்படி இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுடைய ஆரம்பமே அரறரை அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பாடுறதான் கோடை மழை படத்துலேருந்து துப்பாக்கி கையில்

எடுத்து இரண்டு தோட்டாவும் பையில் எடுத்து அப்படி சொல்லிட்டு அந்த அம்மிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் புஞ்சை கிராமத்துலேருந்து எஸ் பாஸ்கர் பி ரோஹித்ன்னு அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படி போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. ஸோ சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. கோடை மழை படத்துலேருந்து துப்பாக்கி கையில் எடுத்து பாட்டு, இளையராஜா அவருடைய இசையில், இளையராஜா அவருடைய குரலில், நா காமராசன் வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாட்டா பாட்டு கேட்டிருக்கிறது. இப்போ நம்ம சொந்தக்காரங்களை யாராச்சும் மாமா சித்தப்பா பெரியப்பா அப்பா இவங்க யாராக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, இழைச்சிருக்காங்களா இல்லை ஹைட் ஆகிருக்காங்களா இல்லை கொஞ்சம் உடம்பு போட்டிருக்காங்களா இப்படி சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கற்பனை ஓடும்ல. இப்போ நம்ம சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு கண்டிப்பாக ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு 20 நாள் 10 நாள் இப்போலாம் ஒரு வாரத்து லீவு, ஒரு 2 நாள் லீவுக்கே வந்துட்டு போகிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் மேலே வந்து ஊருக்கு வந்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளை நிறைய பேருக்கு வந்திருக்கு. அப்படி வந்து அப்படி வந்தவங்கன்னா அது ஸ்பெஷலாக இருக்கும்ல. அப்படி இந்த நேரத்தில் பாட்டு கேட்டுருக்கிறதும் ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க பாட்டு கேட்டிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. நியூ ஜெர்சி யூஎஸ்ஏலேருந்து பாட்டு இந்த நேரத்தில் சும்மா டியூன் பண்ணி கேட்டுருந்துருப்பாங்க. சரி கேட்போம் இவங்க நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு விட்றாங்களா இல்லையான்னு அப்படி சொல்லிட்டு பாட்டு கேட்டிருக்காங்க. லலிதா விக்னேஷ் ஃப்ரம் நியூ ஜெர்சி யூஎஸ்ஏலேருந்து பத்தியாலி அமெரிக்காலே எங்களுக்கு ஆள தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி லலிதா விக்னேஷ் பாட்டு கேட்டிருக்காங்க. பெண்ணின் மனதை தொட்டிலிருந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, ஊனிமேனன் அவருடைய குரலில் முத்து விஜயன் வரிகளை எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் லலிதா விக்னேஷ் அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஊர்லேருந்து யூஎஸ்ஏ வரைக்கும் பாட்டு பிளே ஆகுது.

10:30 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1. உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாடலாம் கேட்டிருக்காங்க நண்பர் புருஷோத்தமன் மாதவரத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டுக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எப்பயுமே வந்து சில பாடல்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நைட்டு என்ன தான் நீங்கள் டயர்டாக தூங்கினாலும் அப்படியே ஒரு 11 மணி 12 மணிக்கு தூங்கினாலும் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களா, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சத்தம் இல்லாமல் இந்த குருவி சத்தம்லாம் பார்ப்ப கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி இந்த பாட்டை நீங்கள் எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் இளையராஜா அவருடைய குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவுடைய இசையில், பூவிலங்கு படத்துலேருந்து பாட்டு ஆரம்பிக்குது. அந்த பாட்டை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் வந்துடும், கேட்டுடுவாங்க.

பத்து மணி 37 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுடைய ஹம்மிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹம்மிங்கை நம்மள எல்லாருமே கேட்ட பாட்டு எல்லாருமே வந்து, ஒரு ட்ராவலில் போனீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு சைக்கிளில் போனீங்களா, ஒரு பஸ்ஸில் போனீங்களா, ஒரு ட்ரெயினில் எதில் போனாலும் இந்த பாட்டு ப்ளே ஆகிடுச்சுன்னா, பாட்டில் மற்ற லைன்ஸ்லாம் பாடுறீங்களோ இல்லையோ, அந்த ஹம்மிங்கை வந்து நீங்கள் ஹம் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது ரசிக்கிறாங்க ரசிக்கல, நம்ம ரொம்பவே ரசிக்கணும் ஃபஸ்ட் அப்படி சொல்லுவாங்களா, அப்படி நீங்கள் ஹம்மிங்கோட தான் அந்த பாட்டை வந்து ரசித்து கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு பாடுற தான் அபி ஆவடியிலேருந்து பாடுற கேட்டிருக்காங்க. முள்ளும் மலரும் படத்துலேருந்து செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் பாடலேருந்து விருப்பமான பாட்டெல்லாம் அபி அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் ஹம்மிங்கோட பாட்டு வந்துட்டு

பத்து மணி 42 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக பிளே ஆகிற பாட்டை வந்து நம்மளுடைய ரெக்வஸ்ட்ல வந்து நிறைய நண்பர்கள் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினத்தில் அவருடைய பாடலை வந்து ஒரே பாடலாக எல்லாரும் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. அப்படி என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவன் கட்டளை படத்துலேருந்து ஆறு மனமே ஆறு, இதில் ஆண்டவன் கட்டளை யாடுன்ற பாட்டெல்லாம் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. விரும்பி கேட்டிருக்கிறவங்க வந்து விஜயகுமார் சென்னை 4லேருந்து பாட்டு விரும்பி கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. பிருந்தா அவங்க வந்து பாடல் வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவன் கட்டளை படத்துலேருந்து ஆறு மனமே ஆறு பாடல் தான் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் ஒரு ரெட்ரோ கிளாசிக்காக பாடல் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து போதும் அப்படின்ற ஒரு மனசு வரும்ல, அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. நீங்களும் கேட்டுட்டு வாங்க. டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க. பிருந்தாமூர்த்தி இவங்களையும் சேர்ந்து கேட்டிருக்காங்க.

நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது

கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர்த்தி

10:48 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியல, உங்கள் விருப்பமான படரா அடுத்த படரா விரும்பி கேட்டிருக்காங்க. கவிஞர் ஆனைமங்கலம் கணபதி குணசேகரன் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. இவர் கேட்டிருக்க பாட்டு வந்து எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஒரு ஃபினிஷிங் டச் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து கம கமகமன்னு சமைச்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஒரு கொத்தமல்லி தழை அப்படியே அழகாக தூணுன்னு வச்சிங்களேன், பார்க்குறதே அப்படி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. அது அந்த ஃபினிஷிங் டச். அது இல்லைனாலும் சாப்பிடும், இருந்தாலும் அது தூவும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஹா பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குப்பா அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. எப்படி வந்து இந்த கேக்லாம் வாங்கினா க்ரீம்லாம் வச்சு மேலே ஒரு ஜெரி பழம் ஒன்று வச்சா அது ஒரு ஃபினிஷிங் டச் கிடைக்கிதுல. அப்படி கோலம்னு ஒன்று போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த கோலத்தில் கலர்னு ஒன்று அடித்து அதுக்கு மேலே அந்த மாட்டு சாணத்தில் வாசலிலே பூசணி பூ ஒன்று வச்சா தான் அந்த கோலமே ஒரு ஃபினிஷ் ஆகின மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. கேட்டிருக்க பாட்டு வந்து செண்பகமே செண்பகமே படத்துலேருந்து வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா வச்சு புட்டா. அப்படியே கிராமத்துக்கே நம்மளை வந்து ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிடும் அப்படி ஒரு படம் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகிங்களோட குரலில் இளையராஜா அவருடைய இசையில் பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுருவாங்க.

விருப்பமான பாட்டை ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கும் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர்எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 கேட்டு வச்சிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளோட. உங்கள் விருப்பமான பாட்டை இந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 ப்ளே பண்ணிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருப்பன் ஆர்ஜி ஆனந்த் தான். மீண்டும் உங்களை இன்னொரு நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுருங்க. இது வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். இன்னைக்கு இந்த நேரத்தில் எங்களை அழைப்பில் உங்கள் தெருல நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக சுபா தாம்பரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அரண்மனை கிளை படத்துலேருந்து வான்மதியே பாடல் வந்து எஸ் ஜானகியோட குரலில், வாலிவரிகளை இளையராஜா இசையில் இந்த பாட்டு நிறைய படலாக ப்ளே பண்ணிட்டு, இன்னும் வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருக்கீங்க. எல்லா பாடலும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ண முடியாது. எவ்வளோ பாடல்கள் விருப்ப பாட்டு ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக கேட்டு ரசிச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ், வாட்ஸ்அப்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இன்னைக்கு தீமா வரப்போகிறது பறவைகள் பற்றிய பாடல்கள் தான். அதில் குறிப்பாக எந்த பறவையிலிருந்து பாடல்கள் வரப்போகுதுன்னு முதல் பாடலை தெரிஞ்சுக்கலாம். அதிசய பிறவி படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு

அன்பான மனங்களுக்கு இடையில் சில நேரங்களில் சில சந்தேகங்கள் சண்டைகள் காரணமாக வரும். அந்த சந்தேகத்தை அன்பில் சந்தேகம் வரக்கூடாது, இந்த சந்தேகம் உனக்கு ஏனம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பாடல் வரிகள் இருந்துச்சு. ஒரு மெலடியான ஒரு பாடல் தான், ஆனால் பாடல் கேட்கும்போது ஒரு சின்ன மனசுல ஒரு துள்ளல் இசை இருந்து கொண்டே இருக்கும். இளையராஜாவினுடைய இசையில் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் கேட்டு ரசித்தோம்.

பறவைகளில் பல விதம் இருந்தாலும் கிளிகள் மேல் நமக்கு அத்தனை ஒரு அன்பும் பாசம் இருக்கும். நம்ம அதை பேசி பழக வைப்போம், அது நம்ம அழகாக பழகும், அது பார்வைக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப மனசை கொள்ளை கொள்ளும் விதமாக இருக்கும். அதனால் கிளிகளை வைத்து பாடல்களை நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. இதில் சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி அப்படின்னு சொல்லி பாடல்கள்

எழுதியிருப்பாங்க. ரெண்டு பேரும் இணைந்து அந்த பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த கிளிகள் அது இப்படி சத்தம் போட்டிருக்க மாதிரி அந்த பாடல் காட்சி அமைச்சிருப்பாங்க. இளையராஜாவினுடைய சில ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய பாடல் வரிகள் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஒரு கிளி ஒரு கிளி அப்படிங்கிற பாடல், லீலை படத்திலிருந்து சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

கேட்ட பாடல் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். சதீஷ் சக்கரவர்த்தி தான் இசையமைச்சனா பாடலை இணைந்து பாடியிருந்தாங்க. பாடலில் பழைய கிளாசிக் திருக்குறள்லேருந்து ஒரு அழகான வரிகளை எடுத்து அந்த வரிகளில் இருக்கக்கூடிய ஒரு வரியை பாடல் வரியில் பயன்படுத்தியிருந்தார். இமைகளின் இடையில் நீ இமைப்பதை நான் தவிர்க்கிறேன், விழிகளின் வழியில் நீ உறக்கம் வந்தால் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். பாடல் வரியெல்லாமே அவருடைய ஐகானிக் வரிகள் தான் இருந்திருக்கும். விழியல்ல விரல் இது ஓர் மடல் தான் வரைந்தது, உயிரல்ல உயிர் இது உனக்குத்தான் உரியது அப்படின்னு எழுதியிருப்பார். காதல் தான் என்னாலும் ஒரு வார்த்தைக்குள் வராதது, காலங்கள் சென்றாலும் அந்த வானம் போல் விழாதது அப்படின்னு எழுதியிருப்பார். பாடல் வரிகள் அமை புதுக்கவிதை வரிகள் தான் அழகான சூப்பரான இந்த இரவு நேரத்திற்கான ஒரு இனிமையான மெலடியாக அந்த பாடலை கேட்டோம். தூரத்து மேகத்தை துரத்தி செல்லும் பறவை போல் தோகிய உரை நான் தேடியே வந்தேன் இங்கே, பொய்கள் போல் கிடந்தவன் பார்வையெனும் கல் எறிந்தாய் கலங்கினேன் உன் கையில் விளங்கினேன் என்னை இன்றி அப்படின்னு சொல்லி அழகழகாக அதை வரிகளை எழுதியிருப்பார். ஒரு கிளி ஒரு கிளி உனைத் தொலைவே அனுமதி அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருந்தது. பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பரமசிவன் படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேஜி ஏசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில் ஒலிக்க இருப்பது பூவிழி வாசலிலே படப்பாடல்.

0: கேஜேஎஸ் தாஸ் சித்ரா அவர்கள் இணைந்து பாடினாலும் பாடலை கோரஸ் செக்ஷன் பாடலை ரொம்ப இன்னும் அழகாக வச்சுருந்துச்சுன்னா அந்த பாடல் அந்த ஹம்மிங் அந்த இடையில் வரக்கூடிய அந்த லல லல்லா எல்லாமே அந்த பாடல் வரிகளோடு இணைந்து வந்திருந்தது. முத்திரத்தின் உனக்கு சூட முத்திரை கவி இசைந்து பாட நித்தம் நித்திரை கரைந்து ஓட சித்தம் நித்தமும் நினைந்து கூட சிறுமலலை மொழிகளிலே இனிமை தவள இதயம் மகிழ இருமலரின் விழிகளிலே இரவும் மறைய பகலும் தெரிய ஆசையால் உன்னை அள்ள வேண்டும் அன்பினால் உன்னை கொள்ள வேண்டும் சேரும் நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அந்த லலலல்லா இணைந்து அந்த பாடலை இன்னும் அழகாக இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைக்கான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. கங்கை அம்மன் அவர்களுடைய வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு கோலக்கிளி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே

நெல்லை நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிரல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பறவைகள் பற்றின, கிளிகள் பற்றின பாடல்கள் தான் இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அலங்கரிச்சிருந்த கிளிகளாக பாடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கேட்க போகிற பாடல் பொன் விலங்கு படத்திலிருந்து பாடல், பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குரல்களில்.

வாழ்க்கையில் சில நேரங்களில் சோகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது மனசுக்குள்ளே அந்த சோகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாடல் நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி பாடல் இருந்தது. அந்த பாடல் அழகாக ஜெயச்சந்திரன் அவர்களும் சுனந்தா அவர்களும் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. கோயில் சன்னதி உள்ளே சென்றாலே கிண்கிணி மணியும், ஓசை தந்ததே ஒன்றாக வாழ சொன்னதே வழியும், காலம் இணைத்ததே பிரித்திட இங்கு யாரும் இல்லையே, வாழ்க்கை கிடைத்தனே நம்பி விடு எந்த சொல்லையே அப்படின்னு சொல்லும்போது இடையில் அவர் அந்த ஜெயச்சந்திரன் அவர் அந்த ராகத்தை அழகாக இழுத்து அதை கொண்டு போய் முடிப்பாங்க. ஒரு மாலை எனக்கு கொடுக்க வருங்காலம் முழுதும் இனிக்க, அந்த காதலின் கோயிலில் கூட்டிலே வாழ்ந்திடும் கோலக்கிளி சொன்னதே உண்மையா உண்மையா, அது பேசும் பிள்ளை மொழியே நன்மையா நன்மையா. அதில் ஒரு அழகான ஒரு ஊமையாக வச்சுக்கிறார் கவிஞர் அவர்கள். ரோஜாவிலே முள்ளில்லாத பூவில்லையே, ராசாத்தியே முல்லை பூவில் முள்ளில்லையே அப்படிங்கிற மாதிரி பாடல் சொல்கிறார் காமக்கோடியான். அவங்க தான் பாடல் வரிகள் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசை பாடல் கேட்டவுடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும்.

நேரம் இரவு 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு பர்வதவர்த்தினி நேயர் அவங்க நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை ஒலித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கிளியின் தனிமையிலே உறவு உழைப்பாளி படத்தில் இடம்பெற்ற கோலக்கிளி பாடல் அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிசய பிறவி படத்தில் ஒலித்த பாடலையும் குறிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் மனசுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கிலிருந்து மனசுமயங்கும் நிகழ்ச்சியின் இன்றைய தீம் பாடல்களுக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மற்றும் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜீவ் நல்லன் அவங்களும் இனிப்பான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. கண்களை ஈர்த்த பதாகை, செவிகளை கவர்ந்த கீதமலை, நீலாம்பரி ராகம் வந்தது, நித்திரை மறந்து மனம் மயங்கியது, கிள்ளை மொழியில் பாடல்கள் கிரங்கடித்து வழியில் சென்றது, பிள்ளை தமிழில் இனித்தது, பரவசம் மனதில் நிலைத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க கவிதையாக கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், பறவைகள் பாடல்கள் அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கு மாம்பலம் சென்னையிலேருந்து அவங்க கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மீனா திருநெல்வேலிருந்து இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அம்மு நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் அந்த இனிய ஹம்மிங்கோடு, அல்லி அர்ஜுனா படத்திலிருந்து சொல்லாயோ சோலை கிளி.

பாடல் துவக்கத்தில் கேட்ட அந்த ஹம்மிங் பாடல் முடியும் போதும் அந்த பாடல் ஹம்மிங்கோடு முடிந்தது. மனசை விட்டு நீங்காமல் அந்த பாடல் மனசுக்குள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பாடல் வரிகளில் எத்தனை அழகான பாடல் வரிகளில் அழகான கவிதை வரிகளில் தான் அந்த பாடல் வரிகள் இழந்தது. பச்சை கிளி இலைகளுக்குள்ளே இச்சை கிளி ஒளிதல் போல இச்சைக்காதல் நானும் மறைத்தேன். பச்சை கிளி மூக்கை போல வெட்கம் முன்னை காட்டி கொடுக்க காதல் உள்ளம் கண்டுபிடித்தேன். அதில் வந்து அழகான அந்த கலவு எப்படி அவங்களுக்குள்ள வளர்ந்துச்சு, அதை எப்படி அவங்க சொன்னாங்க, நீர் இல்லாமல் சோலை இல்லை, பொய் இல்லாமல் காதல் இல்லை, பொய்யை சொல்லி காதல் வளர்த்தேன், பொய்யின் கையில் 1000 பூட்டு, மெய்யின் கையில் ஒற்றை சாவி, எல்லா பூட்டும் இன்றே திறந்தேன் சொல்லி எஸ்பி பாலசுமி ரொம்ப அதை ஸ்மைல் பண்ணி ரொம்ப அனுபவித்து அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்புறம் சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம், காதல் கொண்டு வானை அளப்போம் அப்படின்னு சொல்லி

வர புதிய கம்பன் தேடி பிடித்து லவ்வா இனம் எழுதிட செய்வோம். நிலவில் கூடி கவிதை படிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் ஊடல் கொள்வோம். நெஞ்சம் நெஞ்சம் மோதிக்கொள்வோம். சண்டை போட்டு இன்பம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். பூவும் பூவும் மோதிக்கொண்டால் தேனைத்தானே சிந்திச்சு தரும், கையில் அள்ளி காதல் குடிப்போம் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளில் வரிகளாக கவிதையாக இரண்டுமே இணைந்து பலமுறை கேட்டுப்போம். மனசுக்குள்ளே அந்த பாடல் வரிகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். மேயாராகுமா இசையில் கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகள் தான் கேட்டு ரசித்தோம். இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சிறைச்சாலை பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் ஆலோங்கல் கிளி தோப்பிலே அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். இளையராஜாவின் இசையில் அறிவுமதியினுடைய பாடல் வரிகள் கிளிகளாக இன்று நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுர எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு, இதில் சொந்தமின்றி பந்தம்

தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதென

என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும்.

பழிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறத்திருக்க வாழ்ந்திரா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களை. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. வாலியேற்றி ஸ்ரீயின் இசையில் அம்மன் படத்திற்காக.

நிகழ்ச்சியில் இனி ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் குரலில் பா விஜயின் பாடல் வரிகள், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் மூக்குத்தி அம்மன் படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10 நேர்களையும் கேட்கலாம். பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம் மற்றும் பி வி ரகுராமன் ஆகியோர் இணைந்து வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்,

நேர்கள் இதுவரை பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம் மற்றும் பி வி ரகுராமன் ஆகியோர் இணைந்து வாசித்திருந்த நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேல் அவர்கள் தவில்

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நிகழ்ச்சி நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம்.